நேர்களே, நாம் இதுவரை அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டோம். நேர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.

0: நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 26 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 2 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 16 தேதி சனிக்கிழமை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 101.4 ரெயின்போ பண்பலை.
1: ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையாரில்
2: நுட்பமாக கற்று தெளிந்தும் அவற்றை நயம்பட பிறர்க்கு எடுத்துரைத்தும் தான் மட்டும் அதன்படி நடக்காமலும் இருப்பவரை போல அறிவில்லாதவர் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை. குறள் எண் 834 அதிகாரம் பேதைமை.
1: ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையாரில்
2: நுட்பமாக கற்று தெளிந்தும் அவற்றை நயம்பட பிறர்க்கு எடுத்துரைத்தும் தான் மட்டும் அதன்படி நடக்காமலும் இருப்பவரை போல அறிவில்லாதவர் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை. குறள் எண் 834 அதிகாரம் பேதைமை.

0: நேரம் காலை 6 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை எளிமைப்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ம் கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று நள்ளிரவு நெதர்லாந்து சென்றடைந்தார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பெண்கள் மேம்பாட்டுக்கான குழுவை அமைத்துள்ளார். பிஜேபி மக்களவை உறுப்பினர் டாக்டர் டி புரந்தேஸ்வரி இக்குழுவின் தலைவராக செயல்படுவார். இந்தியாவில் தயாரிக்கப்படும் காகித பொருட்களின் தரம், பயன்பாடு மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பெட்ரோல் ஏற்றுமதிக்கு லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. இந்திய விடுதலை போராட்ட புரட்சி வீரர் சுக்தேவ் தாப்பரின் 118வது பிறந்த நாளையொட்டி பாகிஸ்தானின் லாகூர் நகரில் நேற்று சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நேபாளத்தில் நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்களில் மாணவர் சங்கங்களுக்கு தடை விதிக்கும் அரசின் முடிவை எதிர்த்து 100கணக்கான மாணவர்கள் காட்மாண்டுவில் நேற்று பேரணி நடத்தினர். இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே நிலவி வரும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேலும் 45 நாட்களுக்கு நீட்டிக்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

இலக்கை நோக்கி நகரும் உங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடம் வேண்டுகிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேரம் 6:03. நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியில் இணைவது நான் உங்கள் அஜய் பினாஸ்.

வந்திடும் தேவனம் பெருமைகள் சேர்த்திடணும். பிள்ளையார் பட்டியில் வாழ்ந்திடும் தேவனம் பெருமைகள்

சேர்த்திகளம் பிள்ளையார் பட்டியில் வாழ்ந்திடும் தேவனம் பெருமைகள் சேர்த்திடணும்.

வைத்து நின்றே வேண்டுதல் தந்திடணும். பிள்ளையார் பட்டியில் வாழ்ந்திடும் தேவனம் பெருமைகள் சேர்த்திடணும். பிள்ளையார் பட்டியில் வாழ்ந்திடும் தேவனம் பெருமைகள்

நேர்மையான எண்ணங்களுடன் நாளை தொடங்குங்கள். நாள் நிச்சயமாக நன்றாக இருக்கும். நேரம் 6:17 நிமிடம். நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம்.

0: 6:38. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: பக்தி நேரம்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 2047 ஆண்டிற்குள் போதைப்பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வெளிநாட்டு பயணங்களுக்கான செஸ் வரி அல்லது கூடுதல் கட்டணம் விதிக்கப்படவுள்ளதாக ஊடக நிறுவனம் ஒன்று வெளியிட்ட அறிக்கையை பிரதமர் திரு மோடி தனது சமூக வலைதள பதிவில் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். அந்த அறிக்கை முற்றிலும் பொய்யானது என்றும் அதில் ஒரு துளிக்கூட உண்மையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டு பயணங்களுக்கு இதுபோன்ற கட்டுப்பாடுகளை விதிக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் பிரதமர் தெரிவித்தார். 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ம் கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று நள்ளிரவு நெதர்லாந்து சென்றடைந்தார். ஆம்ஸ்டர்டாம் விமான நிலையம் வந்தடைந்து பிரதமர் திரு மோடியை நெதர்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு டாம் பெரன்சன் வரவேற்றார். தி ஹேக் நகரில் உள்ள ஹோட்டலில் பிரதமருக்கு அங்குள்ள இந்திய வம்சாவளியினர் கலை மற்றும் இசை நிகழ்ச்சிகளுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த பயணத்தின் போது நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். மேலும் அந்நாட்டு மன்னர் மற்றும் அரசியையும் அவர் சந்தித்து பேசுகிறார். அண்மையில் கையெழுத்திடப்பட்ட இந்திய ஐரோப்பிய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் இந்த பயணம் இருதரப்பு உறவுகளை தாண்டி இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான பரந்த உறவுகளை வடிவமைப்பதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பிரதமர் திரு மோடி இன்று இந்திய வம்சாவளியினர் இடையே உரையாற்ற உள்ளதுடன் நெதர்லாந்தின் முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளையும் சந்திக்கிறார். செமிகண்டக்டர் சிப்புகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு

0: ஆகிய துறைகளில் அந்நாட்டுடன் பல முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2047 போதைப்பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், போதைப்பொருள் கடத்தல் குழுக்களை முறியடிப்பதற்கான விரிவான திட்டத்தை இந்திய பாதுகாப்பு படைகள் தயாரித்துள்ளதாக கூறினார். இந்த இலக்கை நோக்கி அவை தீவிரமாக முன்னேறி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் கடத்தல் என்பது வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை மட்டுமல்ல, அது சமூக மற்றும் எதிர்கால சந்ததியினர் மீது நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று என்பதால் இதற்கு விரிவான கூட்டு நடவடிக்கை தேவை என்று அவர் வலியுறுத்தினார். இந்தியாவின் எல்லையை ஒரு பாதையாக பயன்படுத்தி 1 கிராம் போதைப்பொருள் கூட நாட்டிற்குள் நுழைவதற்கோ அல்லது வெளியேறுவதற்கோ அனுமதிக்கப்படாது என்று திரு அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் நேற்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில், டீசல் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரி 23 ரூபாயிலிருந்து 16.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான எரிபொருள் மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியும் லிட்டருக்கு 33 ரூபாயிலிருந்து 16 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றி அமைக்கப்பட்ட புதிய வரி விகிதங்கள் இன்று முதல் அடுத்த 15 நாட்களுக்கு நடைமுறையில் இருக்கும். அதே நேரத்தில் உள்நாட்டு பயன்பாட்டிற்கான பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான தற்போதைய கலால் வரி விகிதங்களில் எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த விலை உயர்வு காரணமாக ஏழை நடுத்தர மக்களின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோல் டீசல் மீதான விலை உயர்வு ஏழை எளிய நடுத்தர மக்களை பெரிதும் பாதிப்புக்குள்ளாக்கும் என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டு மக்கள் மீதான இந்த சுமையை மத்திய அரசு உடனே குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். மத்திய இடைநிலை கல்வி வாரியம் CBSE 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளுக்கு பிந்தைய மறு ஆய்வு குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. நியாயமான மற்றும் வெளிப்படையான மதிப்பீட்டு முறையை உறுதி செய்யும் நோக்கில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தங்களது தேர்வு முடிவுகளில் திருப்தி இல்லாத மாணவர்கள் 2 கட்ட மறு ஆய்வு முறையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று வாரியம் தெரிவித்துள்ளது. முதற்கட்டமாக மாணவர்கள் தங்களது விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட பிரதிகளை இணைய வழியில் விண்ணப்பித்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். 2ஆம் கட்ட விடைத்தாள்களில் உள்ள குறைபாடுகளை சரிபார்க்கவோ அல்லது மதிப்பெண் வழங்கும் திட்டத்தின் அடிப்படையில் குறிப்பிட்ட பதில்களை மறுமதிப்பீடு செய்யவோ மாணவர்கள் கோரலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட பிரதிகளை பெறுவதற்கு வரும் 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என்றும், இதற்கு ஒரு பாடத்திற்கு 700 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் CBSE தெரிவித்துள்ளது. மேலும் மதிப்பெண் சரிபார்ப்பு மற்றும் மறுமதிப்பீட்டிற்கு வரும் 26ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, தேனி ஆகிய 4 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தென் தமிழகம் மற்றும் கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு ஹோர்மோஸ் நீரினை மீண்டும் திறக்கப்பட வேண்டும் என்று அமெரிக்க அதிபர்

டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் இரண்டு பாலங்கள் இடிந்து விழுந்ததில் நான்கு பேர் உயிரிழந்தனர், ஒருவர் காயமடைந்தனர். தெலுங்கானாவின் நம்பள்ளி ரயில் நிலையத்தில் ஜெய்ப்பூர் விரைவு ரயிலின் குளிர்சாதன பெட்டியில் நேற்றிரவு தீ விபத்து ஏற்பட்டது. நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியானது தொடர்பாக புனேயைச் சேர்ந்த பேராசிரியர் ஒருவரை சிபிஐ கைது செய்துள்ளது. கிரேட்டர் நொய்டா அருகே மிகப்பெரிய மரச்சாமன் சந்தையில் ஏற்பட்ட தீ விபத்தில் எட்டு கடைகள் எரிந்து நாசமானது. மத்திய அரசின் இந்துஸ்தான் காப்பர் நிறுவனம் கடந்த நிதியாண்டில் 1,232 கோடி ரூபாய் லாபம் ஈட்டி சாதனை படைத்துள்ளது. பயணிகளின் வசதிக்காக விசாகப்பட்டினத்தில் இருந்து பெங்களூருவிற்கு சென்னை வழியாக இம்மாதம் 22-29 ஆகிய தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. கோவையில் தலைக்கவசம் விற்பனை செய்யும் கடைகளில் இந்திய தர நிர்ணய அதிகாரிகள் சோதனை நடத்தி தரமற்ற தலைக்கவசங்களை பறிமுதல் செய்தனர். தேனி வீரபாண்டி கௌரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா தேரோட்டத்தை மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் நேற்று தொடங்கி வைத்தார். ஆவடியில் உள்ள போர் வாகனங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் 52வது நிறுவன தினம் நேற்று கொண்டாடப்பட்டது. சென்னையில் சட்டவிரோதமாக மதுக்கூடங்களை நடத்தியதாக 16 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 187 ரன் எடுத்தது. 188 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய லக்னோ அணி 16.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. கொல்கத்தாவில் இன்று இரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் ஒடிசா அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 2047 போதைப்பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
1: அன்புள்ள ராஜமாணிக்கம் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நமது உடம்புக்கு ஏதாவது உபாதை வந்து மருத்துவர்கிட்ட போறோம். உடன் மருத்துவர் கேட்கக்கூடிய கேள்வி, மல ஜலம் சரியா போகுதாம்பார், ஜலம் என்ன நேரத்துல போகுதும்பார். நாம குடிக்கிற தண்ணீர், சாப்பிடும் உணவு, அதன் அளவு, வியர்வை ஆகியவற்றை பொறுத்து வெளியேறும் சிறுநீரின் அளவு மாறுபடும். சிறுநீர் பையானது தசையினால் ஆனது. இது சிறுநீரை சேமித்து வைக்கிறது. இந்த பை பலூனை போன்று விரிவடைந்து சிறுநீரை நிரப்புகிறது. சிறுநீரை வெளியேற்றும் பகுதியானது பொதுவாக மூடியிருக்கும். சிறுநீர் பை, சிறுநீர் குழாய் இவற்றை நம் உடம்பில் உள்ள தசைகள், குறிப்பா இடுப்பு பகுதியில் உள்ள தசைகள் பாதுகாக்கின்றன. சிறுநீர் வெளியேறும் போது அதன் நிறம், அடர்த்திய வச்சு என்ன பாதிப்புங்கிறத ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். சிறுநீரின் நிறம், அடர்த்தி மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம உடம்புல நீரின் அளவு குறைஞ்சுகிட்டே வருது அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும். இதற்கு நாம தினமும் நிறைய தண்ணீரை குடிக்கணும். ராஜமாணிக்கம் சார், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் பாங்க. அதுபோல நாம் கழிக்கும் சிறுநீர் தெளிவாக நிறமே இல்லாமல் இருந்தால் அது சர்க்கரை நோய்க்கான அறிகுறியா இருக்கலாம். தொடர்ந்து சிறுநீர் கழித்தல், தொடர்ச்சியான தாகம், இதெல்லாம் ஏற்படுவது சர்க்கரை நோயின் காரணமாகத்தான். நமக்கு உடல் ரீதியா வேறு விதமான பிரச்சனைகள் இருந்தால் சிறுநீர் பழுப்பு நிறத்துல வெளியேறும். நுரையீரல் சம்பந்தமான நோய் உள்ளவர்களுக்கும் சிறுநீர் பழுப்பு நிறத்துலதான் வெளியேறும். மருத்துவ பரிசோதனை செய்வதன் மூலம் இதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். சிறுநீர் சிவப்பு நிறத்துல வெளியேறினா சிறுநீரக பாதையில் தொற்றுக்கள், கிட்னி, சிறுநீர் பையில கற்கள் போன்ற உபாதைகள் காரணமா இருக்கும். நாம் உண்ணும் உணவை ஏன் உண்கிறோம் என்று எண்ணி பார்த்து உண்ண வேண்டும். உணவை நன்றாக மென்று சுவைத்து ரசித்து உண்ண வேண்டும். குழந்தை தன் தாயிடம் உரிமையுடன் பால் குடிப்பது போல நாம் உணவை உரிமையுடன் உண்ணும் தகுதி

0: நிதியை பெற்றிருக்க வேண்டும். சில பேர் உடல் நலனுக்காக அளந்து அளந்து சாப்பிடுவாங்க, நல்லதுதான். நம் உயரத்துக்கு தகுந்த உடல் எடை இருக்கணும். கொஞ்சம் உடல் எடை அதிகமாச்சுனாலே சில பேர் பயப்படுவாங்க, உடனே உடல் எடையை குறைக்கணும்னு சாப்பாட்டு அளவை குறைப்பாங்க, உடல் எடையை குறைப்பதற்காக சில மருத்துவ பயிற்சி நிலையங்களுக்கு போவாங்க. எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுதான், ஆனால் இதுக்காக போய் காசு செலவழிக்க வேண்டியதில்லை. ராஜமாணிக்கம் சார், உங்களை மாதிரி தோப்புக்கு சொந்தக்காரராக இருந்தால் காலை மாலை தோப்பை சுத்தி வந்தாலே போதும், நமக்கு தேவையான உடற்பயிற்சி கிடைச்சிரும். தோப்பு தொடர்பு இல்லாதவர்கள் வீட்டிலேயே ஏதாவது உடற்பயிற்சி செய்யலாம், அல்லது வீடு வாசலை சுத்தம் செய்யறது கூட ஒரு வகை உடற்பயிற்சி தான். மாடிப்படியில ஏறி இறங்கணும், லிஃப்ட் பயன்படுத்தாம இருக்கணும். அதை விட நமக்கு ஏதாவது நோய் நொடி ஏற்படுற வரைக்கும் நமக்கு இருக்க வேண்டிய எடையை விட கொஞ்சம் எடை அதிகமா இருக்கிறது ஒன்னும் சிரமப்படுத்திடாது. எல்லாரும் ஒரே விதமான உடல் அமைப்பை உடையவர்கள் அல்ல. நாம் யார், நாம் என்ன செய்கிறோம் என்பதை சற்று தீவிரமாக சிந்திச்சு பார்க்கணும். ஒரு மனிதன் மனிதனாகத்தான் இருக்க முடியும், ஒரு மான் மானாகத்தான் இருக்க முடியும், ஒரு யானை யானையாகத்தான் இருக்க முடியும். சரியான உடற்பயிற்சிகள் யோகாசன முறைகளை கூடுமான வரை முறையா கடைபிடித்தால் நமது உடல் நலனை பேண முடியும். உடல் நலன் உள்ள நலன் ரெண்டும் வேணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.

வணக்கம் வணக்கம் வணக்கம் அண்ட் வெரி குட் மார்னிங். 7:01 ஆயாச்சு. ஸோ மக்களே, இன்னைக்கு ஹாப்பியாக இந்த சாட்டர்டேவை அப்படி வந்து சூப்பராக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இருந்திருப்பீங்க. ஏன் இருந்துட்டு இருக்கீங்க? எஸ் நம்ம வந்து இன்னைக்கு இந்த சாட்டர்டேவை பயங்கரமாக பங்கமாக சூப்பராக கொண்டாடணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு நீங்கள் நினச்ச மாதிரியே வந்து நீங்கள் நினச்ச பிளானெல்லாம் வந்து நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன். ஸோ இந்த நாள் வந்து ரொம்பவே ஹாப்பியாக சூப்பராக ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு இவங்க எல்லாரையும் வந்து எழுப்பி டிஸ்டர்ப் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக மெலடி ட்ராக் வந்து இந்த 1 மணி நேரம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு நடுவில் நான் கேட்க போறிய கேள்வி ஒன்று இருக்கு இல்லையா, அந்த கேள்விக்கும் வந்து நீங்கள் பதில் சொல்லலாம். அண்ட் இந்த பாட்டை அப்படியே ஓடிட்டே இருக்கும்போது கேள்வியை ரிவீல் பண்ணுறேன். அடுத்து இந்த பாட்டை முடிஞ்சு என்ன கேள்வின்றதை உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் பாடலாக ஜோ திரைப்படத்துக்காக பாடல் வந்தவே கேட்டு ஸ்டேட் யூனிவர் 89.4 நீங்களாமே சமதுலனா உங்கள் அஜய் பென்னாஸ்.

ஆனந்த் அரவிந்த் அக்ஷன் அவர்களுடைய சூப்பரான வாய்ஸ்ல ஜோதிரை வருதுக்காக சாங் கேட்டு முடிக்கும் போது நேரம் சரியா 7:06 மாயாச்சே. வணக்கம் சென்னை, கேட்டு இருக்கீங்க, நான் உங்க அஜபினாஸ் பேசிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு ஃபேஸ்புக் க்வெஸ்சன் ஒன்று வந்து அப்படியே போஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ISSF ஜூனியர் உலகக்கோப்பை 2026 பதக்கப்பட்டியலில் ஃபர்ஸ்ட் இடத்துல பிடிச்ச நாடு எது, அந்த ஃபர்ஸ்ட் இடத்தை பிடித்த நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ இந்த கேள்விக்கான பதில் தெரியும் அப்படின்னா, நம்மளுடைய சென்னை FM ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜுக்கு போங்க. நான் போட்டிருக்க போஸ்ட்டுக்கு கீழே கமெண்டாக உங்களுடைய பதில்களை நீங்கள் அள்ளி தெரிக்கலாம். இதுவரைக்கும் சென்னை FM ரெயின்போ 101.4 அந்த பேஜை ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்க. அப்படியே ப்ராப்பரான கரண்டான அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த ஃபேஸ்புக் மூலியமாக கிடைத்துவிடும். 7:07 ஆயாச்சு. எஸ், நான் சொன்ன மாதிரி சூப்பராக மெலடி ட்ராக் தான் வந்து போயிட்டு இருக்கு. லீலை திரைப்படத்துக்காக அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கேன். இந்த பாட்டை கேட்டு ஸ்டேட் ரெயின்போ FM 101.4 எல்லாமே செமது உள்ளே.

0: சதீஷ் சக்கரவர்த்தி அவர்களுடைய வாய்ஸ்லயும் மியூசிக்லயும் லிரிக்லயும் சாங் கேட்டு முடிச்சாச்சு லீலை திரைப்படத்துக்காக.
1: வணக்கம், நான் நடிகர் ரியோ பேசுறேன். நீங்க கேட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செம தூளு.
0: எப்படி வேணா மாறும், ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. 24 கேரட் பாத்தீங்கன்னா 16,107.

ரூபாங்க. 18 கேரட் தங்கத்தினுடைய விலை பார்த்தோம்னா 12,309 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்குது. ஓகே, ஸோ வெள்ளியினுடைய விலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 304 ரூபாய் 90 பைசா 1 கிராமுக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. 30 ரூபாய்க்கு வாங்க ஞாபகம் இல்லை உங்களுக்கு, இன்னும் அப்படியே தான் இருப்பீங்க, ரொம்ப குறும்பு. வணக்கம் சென்னையில். அடுத்ததான் வந்து ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு, நீர் பறவை திரைப்படத்துக்காக. அண்ட் இந்த பாட்டை கேட்டு அப்படியே ஸ்டேட்டினா இருங்க, ரெயின்போ எஃப்எம் 101.4 இல்லாம இசமது உள்ள

0: பிரகாஷ் குமார் அவர்களுடைய வாய்ஸ்லயும் மியூசிக்லயும், அதுக்கப்புறம் வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல சூப்பரான ஒரு சாங் கேட்டு முடிச்சாச்சு. நீர்பறவை திரைப்படத்துக்காக சூப்பரான அல்டிபேடான ஒரு சாங்.
1: வணக்கம், நான் உங்க நடிகர் ஜீவா ரவி. நீங்க இப்ப கேட்டு இருக்கிறது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே செம்ம தூளு.
0: வணக்கம், சென்னை கேட்டுருக்கீங்க, நான் உங்க ஆஜிபினாஸ் பேசிட்டு இருக்கேன். நான் கேட்ட இந்த கேள்விக்கு நிறைய நண்பர்கள் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. ISSF ஜூனியர் உலகக்கோப்பை 2026 பதக்கப்பட்டியல முதலிடம் பிடித்த நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நிறைய பேர் பதில் அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த லிஸ்ட் சூப்பராக இருக்குமா பாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி. ஸோ யார் என்னன்னு பார்த்தலாம். அலிநகரம் எஸ் மகாதேவன், அதுக்கப்புறம் பிரமிளா தமிழ் செல்வன், நெல்லை பாரதி, ரங்கராஜன், விக்னேஷ், விக்கி, பத்மினி பத்து, வீரதுரை, சந்திரசேகர், ராமகிருஷ்ணன் கொழுமங்கலத்திலிருந்து, மாலினி தேவி, அருணாச்சலம், சிவா, அருண், ஆர் ரமா, பூபாலன், இவங்க எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு பதிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சொன்ன பதில்கள்லாம் வந்து சரியா தவறான்னு பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் இந்த கேள்விக்கு பதில் தெரியும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா எஸ் போங்க நம்மளுடைய சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜுக்கு. அங்கே அப்படியே வந்து பச்சா கலரில் நான் வந்து ஒரு போஸ்ட் போட்டு வச்சிருப்பேன். அதுக்கு கீழே வந்து கமெண்ட்டாக உங்களுடைய பதில்களை நீங்கள் தெரிவிக்கலாம். தாண்டவம் திரைப்படத்துக்காக அடுத்த போடலாம் தேவி கேட்டு ஸ்டீட்டி.

இந்த வி சத்ய பிரகாஷ் அண்ட் ஜி வி பிரகாஷ் குமார் இவர்களுடைய பியூட்டிஃபுல்லான அப்படியே வந்து ஓக்கல் காம்போல, அதுக்கப்புறம் நான் முத்துக்குமார் அவர்களுடைய வரிகள்ல சூப்பரான ஒரு சாங் கேட்டு முடிச்சாச்சு தாண்டவம் திரைப்படத்துக்காக. 7:25 ஆயிட்டு இருக்கு. ஸோ நிறைய நண்பர்கள் வந்து இன்னும் பதில் அனுப்பியிருக்காங்க. அண்ட் இந்த பாட்டுக்கு அப்புறமா யாரெல்லாம் பதில் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்றேன். பையா திரைப்படத்துக்காக போடலாம் திவே கேட்டு ஸ்டேட் இன் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதுலே.

0: முகத்தில் பருவ சைபால் சொரியா சிறங்க சைபால் இதில் படையா சைபால் செத்து புண்ணா சைபால்
1: சைபால்
2: சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: ஒரு நண்பர் சினிமா படம் தயாரிக்கிறவர், அவர்கிட்ட ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தேன். அது எப்படி சார், நீங்கள் எடுக்கிற எந்த படமும் கையை கடிக்காத அளவுக்கு எடுத்துடுறீங்களே, அது எப்படின்னு கேட்டேன். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார், பெண்களுக்குன்னு சில உருக்கமான காட்சிகள், இளைஞர்களுக்குன்னு சில நடனங்கள், அடிதடி காட்சிகள், அப்புறம் வயசானவங்களுக்குன்னு சில ஆன்மீக காட்சிகள், சின்ன பிள்ளைங்களுக்கு சிரிப்பு, இப்படி எல்லாமும் சேர்த்து நான் படம் எடுக்கிறேன். மசாலா படம்னு பேர். இது ரொம்ப பெருசாக இல்லைன்னாலும் ஓரளவுக்கு சுமாராக ஓடிடும், கையை கடிக்காது அப்படின்னார். இது ஒரு உத்தி. சில பத்திரிகை ஆசிரியர்களும் இந்த உத்தியை கையாளுறது உண்டு. இந்த உத்திக்கு பாரணம் உத்தி அப்படின்னு பேர், பாரணம் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபீனியஸ் டி பாரணம் அப்படின்னு ஒருத்தர் அமெரிக்காவில் இருந்தாராம். அதாவது 19வது நூற்றாண்டில் அமெரிக்காவில் கொடிகட்டி பறந்த ஒரு சர்க்கஸ் நிறுவனத்தின் அதிபர் அவர். இந்த உலகத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ஏமாளி பறந்துக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறது அவருடைய சித்தாந்தம். ஒவ்வொருத்தரையும் திருப்திப்படுத்துகிற அளவுக்கு அம்சங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளை நடத்தினது தான் அவருடைய மகத்தான வெற்றிக்கு காரணம். அதனால் அந்த உத்தியை யார் கடைப்பிடிச்சாலும் சரி, அதுக்கு பாரணம் உத்தி அப்படின்னு பேர் வந்துட்டுது. ஜோசியம் சொல்கிறவங்களுக்கும் இந்த உத்தி தான் கை கொடுக்குது. ஒரு விஷயத்தை ஒருத்தருடைய கோல் நிலைகள் அல்லது கையெழுத்து நிரூபிக்கிறதாக அவர்கிட்ட சொன்னால் அதை அவர் நம்பிவிடுவார். ஆனால் அந்த விஷயம் நல்லதாக இருக்கணும், நேர்மையானதாக இருக்கணும், அதாவது பாசிட்டிவாக இருக்கணும். 8வது இடத்துல குரு, 9வது இடத்துல சனி, நீங்கள் ஒரு பெரிய மேதை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்குறவங்களுக்கு அதை மறுக்கிறதுக்கு மனசு வராது. அப்படி சொல்லும் பொழுது கூடவே என்ன கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக இருக்கும், இருந்தாலும் அது உடனே மறைஞ்சிரும் அப்படின்னு சில அற்ப விஷயங்களையும் சொன்னாலும் அதையும் சரிதான்னு சொல்லி ஒத்துக்குவாங்க. ஆளுமையை எடை போடுகிற ஒரு நிறுவப்பட்ட உத்தியின் மூலமாக தன்னுடைய குணாதிசயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் நம்புறது தான் அதுக்கு காரணம். இந்த மாதம் பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் இருக்கும், உடம்பில் ஏதாவது கொஞ்சம் அசௌகரியம் இருக்கும், வீட்டுக்குள்ளே லேசாக மனஸ்தாபம் வரலாம், இது மாதிரி பொதுப்படையாக சிலதை சொன்னாலே போதும் மக்களை நம்ப வச்சுடலாம், இதெல்லாம் நமக்கு மட்டும்தான் ஏற்படுது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறது தான் காரணம். இதுதான் பாரணம் உத்திங்கிறது. மனிதர்கள் வந்து பாராட்டுகளை விரும்புகிறதும் விமர்சனங்களை வெறுக்கிறதும் பாரணம் உத்தியின் அடுத்த கூறு. அதனால் ஒருத்தருக்கு ஜோசியம் சொன்னாலும் சரி, அவருடைய ஆளுமையை மதிப்பிடுறதாக இருந்தாலும் சரி, அவரை புகழற மாதிரி இருந்தாலும் சரி, அப்படி இருந்தால் தான் அது சரியாக இருக்கும். சாதகமான விஷயங்களை வந்து அதிகமாகவும் பாதகமான விஷயங்களை நாசூக்காகவும் சொன்னால் மக்கள் வந்து அதை நம்பிவிடுவாங்க. ஒருத்தரை கருமின்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டார், அதையே கொஞ்சம் மாற்றி நீங்கள் கொஞ்சம் சிக்கனமான ஆசாமி அப்படின்னு சொன்னால்

0: நீங்கள் சொல்கிறது சரிதான் சார் அப்படிம்பார். நீங்கள் பெரிய செலவாளி தான், இருந்தாலும் நல்ல விஷயங்களுக்கு தான் செலவழிப்பீங்க அப்படின்னு சொல்லணும். இப்படி இந்த பாரணமுத்தியை கடைபிடிச்சி இன்னைக்கு வெற்றிகரமாக காலம் தள்ளுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ஏமாளி பறந்துக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறது தான் ஃபீனியஸ் பார்னம் அவர்களுடைய நம்பிக்கை. அதை விட அடுத்தவங்களை ஏமாளியாக நினைக்கிற மனுஷர்கள் தான் இன்றைக்கி வந்து உலகத்தில் ரொம்ப அதிகம். ஒருத்தர் தன்னுடைய மேலதிகாரிகிட்ட போய், ஐயா ஒரு நாள் லீவு வேணும், என் தங்கச்சிக்கு கல்யாணம் அப்படின்னார். அவர் பார்த்தார், ஒரு 10 நிமிஷம் வெளியில் இருங்கன்னார். 10 நிமிஷம் கழித்து கூப்பிட்டார், இதை பாருங்கள், நீங்கள் சொல்கிறது பொய், இப்போ உங்கள் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணேன், அவங்க தனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகிட்டதாக சொல்கிறாங்க அப்படின்னார். உடனே இவர் சொன்னார், சார் இப்போ நீங்கள் சொல்கிறதும் பொய்யாக தான் இருக்கணும், ஏன்னா நிஜமாக எனக்கு ஒரு தங்கச்சியே கிடையாது அப்படின்னார்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: ராஜு, பிரசாந்தினி, ஸ்ரீசரன் இவர்களுடைய பியூட்டிஃபுல்லான வாய்ஸ்ல சூப்பரான சாங் கோ தெரியப்படுறதுக்காக கேட்டு முடிச்சாச்சே.
1: வணக்கம், நான் மதன் கார்கி பேசிட்டு இருக்கேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சேமத்து உள்ள
0: ஏழு மணி 40 நிமிடம் ஆயாச்சே. வணக்கம் சென்னை, கேட்டு இருக்கீங்க? எஸ் வணக்கம் சென்னை, நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4. சோ கேட்டு இருக்கும் போது நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அதாவது ISSF னுடைய ஜூனியர் உலக கோப்பை 2026 பதக்கப்பட்டியல்ல முதலிடம் பிடித்த நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்ததுக்கு நண்பர்கள் நிறைய பேர் பதில் சொல்லியிருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், வெரி குட் மார்னிங், காலை வணக்கம், இதெல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. அன்புராணி, விஜயகுமார், கண்ணன் பி, பாபு முல்லக்காடு, செங்கல்பட்டு, ரமணி வில்வம், ராமச்சந்திரன், கே எம் விஸ்வநாத், முத்துராமலிங்கம், அதுக்கப்புறம் மந்திரமூர்த்தி ஆச்சாரி, சதீஷ்குமார், சரவணன், அதுக்கப்புறம் முன்னியப்பன், கௌசல்யா, ராதாகிருஷ்ணன், மீரா வெங்கட்ராமன், சூளை ரீஜா மனோகரன், அதுக்கப்புறம் கொடமாண்டப்பட்டியிலிருந்து கே வி ஜெயசீலன், தூத்துக்குடியிலிருந்து சி பாலகிருஷ்ணன், அதுக்கப்புறம் சபரி மனோஜ், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பதில் அனுப்பியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கெல்லாம் முன்னாடி அங்காடி தெரு உதிரை போடலாம் தீவே கேட்டு ஸ்டேட் இருந்து

விஜய் ஆண்டனி அவர்களுடைய மியூசிக்ல நா முத்துக்குமார் அவர்களுடைய வரிகள்ல ரஞ்சித் வினிதா ஸ்ரீனிவாசன் ஜானகியர் இவர்களுடைய சூப்பரான வாய்ஸ்ல சாங் கேட்டு முடிச்சாச்சு. அங்காடி தெரு திரைப்படத்துக்காக நேரம் சில 7:46 ஆயாச்சு. முன்னாடியே சொன்ன மாதிரி நான் கேட்டிருந்த கேள்விக்கு இன்னும் நிறைய நண்பர்கள் பதில் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன். எஸ், நரேஷ்குமார், வைஷு திருமழிசையிலிருந்து, அஸ்வினி, நாகராஜ், பீட்டர், சுந்தர் பாண்டியன், ஹேமலதா, பத்மா, சுந்தரராஜ், அதுக்கப்புறம் தர்மபுரியிலேருந்து முருகன், அடையாளப்பட்டு ஆசிர்வாதம் ராதா ராஜா கிருஷ்ணன், அதுக்கப்புறம் மதுரா கொளத்தூர்லேருந்து பாலு, நாகராஜன் பி, கோவை சுகம் ராஜா, அதுக்கப்புறம் நமுனா நாகராஜ், பொன்னியம்மன் மேடு, வன்னை கணேசன், மதுரை சோ சண்முக சுந்தரம். ஸோ இவங்க எல்லாரும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லிட்டு வணக்கம் சொல்லிட்டு பாடல்கள் அருமை என சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம நான் கேட்ட இந்த கேள்விக்கு பதிலும் சொல்லிட்டு, சோ இவங்க எல்லாரும் சொல்லிருக்காங்க. இன்னும் நம்ம கிட்ட கொஞ்சோண்டு நேரம் இருக்கிறனால நீங்களும் இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சதுன்னா அழகா உங்களுடைய பதில்களை வந்து சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற பேஸ்புக் பேஜ்ல போய் போடலாம். எஸ் IAISSF ஜூனியர் உலக கோப்பை 2026 பதக்கப்பட்டியல முதலிடம் பிடித்த நாடு எது அப்படின்னு கேட்டிருந்தோம். குட்டி திரைப்படத்துக்காக ஒரு குட்டியா ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு ஸ்டே டியூன்.

சாகர் அண்ட் சுமங்கலி அவர்களுடைய சூப்பரான வாய்ஸ், தாமரை அவர்களுடைய வரிகள்ல, தேவி ஸ்ரீபிரசாத் அவர்களுடைய இசையில குட்டி திரைப்படத்துக்காக ஒரு பாடல் கேட்டு முடிச்சாச்சு. நேரம் சரி 7:52 ஆயாச்சு. வணக்கம், சென்னை நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. சாமாங்க, நிறைவாக வந்து நம்ம நிகழ்ச்சியில கேட்டிருந்த கேள்விக்கான பதில் சொல்ல வேண்டிய நேரமும் வந்தாச்சு. ISSF-னுடைய ஜூனியர் உலக கோப்பை 2026 பதக்கப்பட்டியல முதலிடம் பிடித்த நாடு எது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி பதில், எஸ், நம்மளுடைய இந்தியா. நம்மளுடைய இந்தியா என்பதை வந்து ரொம்பவும் பெருமையாக நான் சொல்லிட்டு, அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பதில் சொன்ன

எல்லாருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் ஏ அப்படின்னு சூப்பராக ஒரு அப்ளாஸையும் கொடுத்துட்டு பதில் சொல்கிறதுக்காக ட்ரை பண்ணி எல்லாருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். சாட்டர்டே அதுவுமாக எந்திரிச்சு பதிலை ட்ரை பண்ணியிருக்கீங்கல்ல, அதுவே ஒரு பெரிய பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லணும். ஸோ அது எல்லாத்துக்காகவும் வந்து இப்போதைக்கு நான் உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு அப்படியே கிளம்பிக்கிறேன். திரும்பவும் 8:00 உங்கள் எல்லாருக்குடைய பேசுறதுக்காக ஓடோடி வந்து விடுவேன். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக குருவி திரைப்படத்துக்காக ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ஸ்டே ட்யூன்.

0: இரவு நேரங்களிலும்.
1: இனிய பொன்னிலாவே, பொன்னிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன்.
3: கதையா?
2: ஒரு ஊர்ல ஒரு பெரிய ராஜா இருந்தாராம்.
3: அந்த ராஜாக்கு
2: ஒரு எஃப்எம் புடிச்சுதான்.
3: எஃப்எம் புடிச்சுதான்.
2: எந்த எஃப்எம்? அதுதான் நம்மளோட ரெயின்போ எஃப்எம். ரெயின்போ எஃப்எம் கேட்டு பாரு, எங்க எல்லாம் செம தூளு துள்ளலான ஆஜிஸ் பேச்ச கேளு. பழைய பாட்டு புது பாட்டு மிக்ஸ் பண்ண செம்ம பீட், அதுக்கு தானே ரெயின்போ கேட்டு. ஆனேனே நானும் வாழு ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே செம்ம தூளு.

0: நேரம் காலை 8 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ம் கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து சென்றடைந்தார். 2047ஆம் ஆண்டிற்குள் போதைப்பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மகளிர் மேம்பாட்டுக்கான குழுவை அமைத்துள்ளார். பிஜேபி மக்களவை உறுப்பினர் டாக்டர் டி புரந்தேஸ்வரி இக்குழுவின் தலைவராக செயல்படுவார். தரமான காகித பொருட்களை தயாரிப்பதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை முதல் இம்மாதம் 31ஆம் தேதி வரை சென்னையிலிருந்து அரக்கோணம் செல்லும் 11 மின்சார ரயில்கள் திருவாலங்காடு வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரக்கோணம் திருத்தணி இடையே 3 ரயில்களும் திருத்தணி அரக்கோணம் இடையே 2 ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அமெரிக்கா சீனா இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம் வணக்கம் வணக்கம் அண்ட் வெரி குட் மார்னிங் மக்களே. நான் உங்க ஆஜிவினாஸ் அகெயின் வந்தாச்சு. ஸோ சூப்பரா ரஷ்ஷா ரெயின்போ நிகழ்ச்சியில நோ ரஷ், பிகாஸ் இன்னைக்கு வந்து சாட்டர்டே. ஸோ வீக்கெண்ட் வந்தாலே வந்து ஒரு ஜாலி, ஒரு ஹாப்பினஸ் நம்ம எல்லாரோட மைண்ட்லையும் வந்துடும். அது எங்கேருந்து வருதுலாம் தெரியாது, ஆனால் வரும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். சரி ஓகேவா, இந்த சந்தோஷத்தோட எதுக்கு உங்க எல்லாரையும் வந்து காலில் ஏ எந்திரிங்கப்பா அப்படின்னு எழுப்பிக்கிட்டேன். ஏ 9 மணிக்கு பொறுமையாக எழுப்பலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து அகெயின் உங்கள் எல்லாருக்கும் வந்து சூப்பரான மெலடி சாங் எல்லாம் வந்து வந்துட்டுருக்கே. அப்படி இருக்கும்போது நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக அன்பே ஆறுயிரை திரைப்படத்துக்காக பாடலாந்தி. அண்ட் இந்த பாட்டை கேட்டு அப்படி ஸ்டேஜ் எழுதுறேன் 101.4 இல்லாம இசமதுல.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: ஸ்ரீ நரேஷ் ஐயர், வாலி அனியா ரஹ்மான் இவர்களுடைய சூப்பரான காம்போல அன்பே ஆறு இறை திரைப்படத்துக்காக சாங் கேட்டு முடிக்கும் போது நேரம் சரி 8:10 ஆயாச்சு. ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு. ரெயின்போ FM 101.4 மிஸ் ஆகாதீங்க.

விஜய் சுதாசன், மதுமிதா அவர்களுடைய பியூட்டிஃபுல்லான வாய்ஸ்ல, வாலி அவர்களுடைய வரிகள்ல, யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசையில செமையான சூப்பரான ஒரு சாங் கேட்டு முடிச்சாச்சு. கல்வனின் காதலி திரைப்படத்துக்காக 8:35 ஆயாச்சு. நம்ம ஏதாவது ஒரு முக்கியமா ஒரு நல்ல விஷயம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நாலு பேர் நம்மள தடுத்து நிறுத்துறதுக்காகவே வருவாங்க. அந்த மாதிரி நீங்க பண்ணும்போது, ஒரு வேலை பண்ணும்போது நாலு பேர் உங்க மேல பார்த்து பொறாமப்படுறாங்க அப்படின்னா நீங்க நல்லா வளர்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால அதெல்லாம் பார்த்துட்டு அங்கேயே மனம் உடஞ்சி அப்படியே நின்றுடாம அப்படி அந்த விஷயத்த தாண்டி போயிட்டே இருங்க. நீங்க போற பாதை கரெக்டான ஒரு பாதை அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட. ஸோ அடுத்ததா நம்ம எல்லாருக்காகவும் பம்பரக்கண்ணாலே திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கேன். இந்த பாட்டை கேட்டு அப்படியே தொடர்ந்து ஸ்டேஜ் ரெயின்போ எஃப்எம் 101.4 இல்லாம இசைவது உள்ள

வணக்கம். நான் உங்க கார்த்திக் மேத்தா பாடலாசிரியர். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஆல் இண்டியா ரேடியோ ரெயின்போ 101.4 எல்லாமே தூள்.

ரஞ்சித் கபிலன் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுடைய சூப்பரான காம்போல சாங் கேட்டு முடிச்சாச்சு. பம்பர கண்ணாலே திரைப்படத்துக்காக 8:42 ஆயிட்டு இருக்கு. எஸ் நான் உங்க அஜிபினாஸ் பேசிட்டு இருக்கேன். ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில சூப்பரா அப்படியே வந்து செம்மையான அல்டிமேட் மெலடி ட்ராக் எல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கும். அந்த வகையில் அடுத்ததாக என்னுடைய ஃபேவரட் சாங் திருமணம் என்னும் நீ காதலை படுத்துக்கா போடலாம். அதுவே கேட்டு ஸ்டேஜ் ரெயின்போ FM 101.4 எல்லாமே சிவதுல

ஷாதாப் ஃபரிதி அண்ட் சின்மய் அவர்களுடைய பியூட்டிஃபுல்லான வாய்ஸ்ல, கார்த்திக் நேதா அவர்களுடைய வரிகள்ல, ஜிப்ரான் அவர்களுடைய இசையில திருமணம் என்னும் நிக்கா திரைப்படத்துக்காக பாடல் கேட்டு முடிக்கும் போது நேரம் சரியா 8:47 ஆயிட்டு இருக்கு. ரஷா ரெயின்போ நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்குது. நானுங்களா ஜிப்ரா. சோ சமையா சூப்பரா வந்து அப்படியே அருமையான பாட்டெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது நடுவுல சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லணும்னு தோணும்ல, அந்த மாதிரி நம்மளோட லைஃப் டைம்ல இந்த வாழ்நாள்ல யாராவது ஒருத்தருக்காவது வந்து நம்ம உண்மையா இருந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஒரு சந்தோஷமே வந்து ஒரு தனிப்பட்ட சந்தோஷங்க, பயங்கரமா வந்து ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குங்க அந்த மாதிரி. சோ யாருக்காவது அந்த மாதிரி நீங்க இருக்கீங்க அப்படின்னா இன்னும் வந்து அவங்களுக்கு உண்மையா இருங்க. யார்கிட்ட நம்ம என்ன வேணாலும் நடிக்கலாம், யார்கிட்ட நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் யாராவது ஒருத்தர்கிட்ட நம்ம லைஃப்பில் அம்மாவாக இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், யாராவது ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து உண்மையாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு சூப்பருங்க. அது சொல்கிறதுக்கு எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுதே தவிர சொல்கிறதுக்கான ஒரு இது தெரியல, உங்களுக்கும் வந்து அது புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக நம்ம எல்லாருக்காகவும் சந்தோஷ் சுப்ரமணியம் திரைப்படத்துக்காக போடலாம் தீவை கேட்டு ஸ்டேட் 101.4 இல்லாமல் இசமது உள்ள

0: நான் முத்துக்குமார் அவர்களுடைய வரிகள்ல, தேவி ஸ்ரீபிரசாத் அவர்களுடைய இசையில, நம்மளுடைய ஆக்டர் சித்தார்த் பாடின ஒரு பாட்டு சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்துக்காக கேட்டு முடிச்சாச்சு. நேரம் சரி 8:52 ஆயாச்சு.
1: வணக்கம், நான் நடிகர் ரியோ பேசுறேன். நீங்க கேட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சம தூளு.
0: ஒரு இடத்துல நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கும் போது நம்மளை சுத்தி நிறைய திருட்டுக்கூட்டு இருக்க மாதிரியே நமக்கு தோணும். ஆனா அது வந்து நம்ம வந்து பொய் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஒவ்வொரு பக்கமா ஓரமா உண்மையா கூட இருக்கலாம், யார் கண்டா அப்படின்ற மாதிரி. சரி, யார் எப்படி இருந்தாலும் பரவாயில்லம்மா, நம்ம பாக்குற வேலைக்கு வந்து அப்படியே உண்மையா இருக்கணும். அப்படி உண்மையா இருந்து நம்ம எந்த வேலை செஞ்சாலும், அந்த வேலையில எந்த பிரச்சனை வந்தாலும் அப்படியே வந்து எதிர்த்து நின்று நம்ம தான் வின் பண்ணுவோம், ஏ நாங்க எப்படியாவது சூப்பரா மேல வந்துருவோம் அப்படின்ற மாதிரி. சோ அதனால நீங்க பாக்குற வேலையை லவ் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். யாருமா படிக்க சொன்னது என்னமோ காமர்ஸ், ஆனால் படித்தது என்னமோ ஃபிசிக்ஸ். ஆனால் எந்த வேலையை நீ என்ன பார்க்க சொல்கிற அப்படின்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க. என்ன ஆனாலும் சுற்றி முற்றி நீங்கள் வேலை அப்படின்னு ஒன்று போயிட்டீங்கல்ல, அப்போ அந்த வேலை கண்டிப்பாக உண்மையாக தான் இருந்தாகணும். ஸோ வேலைக்கு உண்மையாக இருப்போம் அப்படின்னு குரல் கொடுத்துட்டு இப்போதைக்கு நான் ஷோ வைட பண்ணிட்டு கிளம்பிக்கிறேன். அடுத்ததாக வந்து சிந்தியா சந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஜய் சந்தியா வந்து அப்படியே சூப்பரான ஒரு டாபிக் கூட வந்திருக்காங்க. ஸோ அவங்க நம்ம கூட பேசுறதுக்கு முன்னாடி நான் இப்போ உங்ககிட்ட பேசிக்கிறேன், நான் கிளம்புறேன் அப்படின்றத சொல்லிட்டு. ஸோ நம்ம நிகழ்ச்சியினுடைய எண்டாக சரவணா திரைப்படத்துக்கு ஒரு சூப்பரான

0: நேரம் 9 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுலா. இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ம் கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து சென்றடைந்தார். 2047 போதைப்பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மகளிர் மேம்பாட்டுக்கான குழுவை அமைத்துள்ளார். பிஜேபி மக்களவை உறுப்பினர் டாக்டர் டி புரந்தேஸ்வரி இக்குழுவின் தலைவராக செயல்படுவார். தரமான காகித பொருட்களை தயாரிப்பதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை முதல் இம்மாதம் 31ம் தேதி வரை சென்னையிலிருந்து அரக்கோணம் செல்லும் 11 மின்சார ரயில்கள் திருவாலங்காடு வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரக்கோணம் திருத்தணி இடையே 3 ரயில்களும் திருத்தணி அரக்கோணம் இடையே 2 ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அமெரிக்கா சீனா இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமது அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராப் ரெயின்போ ராப்

எண்ணம் இனிதானால் உலகம் இனிதாகும், எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. முன்னாடி கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு திசையில இருந்து

9.5 FM கேட்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் காலை வணக்கங்கள். வெரி குட் மார்னிங். விஷிங் யூ ஆல் வெரி ஹாப்பி சனிக்கிழமை. வேல்முருகனோட வாய்ஸ்ல ஜிவி பிரகாஷ் குமாரோட இசையில அடுகளம் திரைப்படத்திற்காக சூப்பரான சாங் வந்துட்டு இருக்கு. ஸ்டேடியம் மக்கள் எல்லாமே சமதோல.

0: அடிச்சடுத்து போனாவதான் தொட்டதுனால ஏதோ அனிண்டா.
1: மூவி போலாமா? ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி பிடிச்சத சாப்பிடலாம்னா மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
2: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
1: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
2: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
1: இரு, ஊர் வீட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
2: காய்கறிகளும் பழங்களும்,
1: சாப்பிட கூடாதது
2: ஜங்க் ஃபுட்ஸும் கூல்ட்ரிங்க்ஸும்,
1: செய்ய வேண்டியது
2: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்,
1: செய்ய கூடாதது
2: தூங்காம மொபைல் பாக்குறதும், 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்,
1: வலிமைக்கு
2: உணவு,
1: அமைதிக்கு

0: இசை
1: கோபமண்டா
0: மெடிடேஷன்
1: சோகமானா
0: புத்தகம்டா.
1: அட அட போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
0: போலராய்ட்.
1: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: ஆஹா.

திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான சாங் கேட்டு முடிச்சிருக்கோம். எஸ் குட்டி படம் பேர் தான், ஆனா பாட்டு நல்லா பெருசா இருந்ததுன்னு நினைக்கிறேன். பிரியா ஹமேஷ் மற்றும் முகேஷ் இணைந்து பாடிய பாடல் விவேகாவோட வரிகள்ல தேவி ஸ்ரீ பிரசாதோட இசையில தான் கேட்டு முடிச்சிருக்கோம். நேரம் சரி 9:25 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டு இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராப். ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் அடுத்ததா உங்களுக்காக என்ன பாடல் வெயிட்டிங்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேட்டைக்காரன் திரைப்படத்துல தான் பாடல் வெயிட்டிங்ல இருக்கு. அனந்து மகேஷ் மற்றும் விநாயகம் இணைந்து பாடிய பாடல் கபிலனோட வரிகள்ல விஜய் ஆண்டனியோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்கள் இது ரெயின்போ எஃப்எம் 91.4. இங்க எல்லாமே சமதோல.

0: பார்த்து யாரும் அச்சச்சோன்னு சொல்ல வச்சிடாதீங்க.
1: மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர்.
0: அக்கறையுடன் சொல்வது உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4. ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரி 9:30 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டு இந்த நிகழ்ச்சி
2: ரெயின்போ ராப்.
0: Rainbow Rap.

வேட்டைக்காரன் திரைப்படத்திற்காக தான் பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். வாழ்க்கையில வந்து எப்பவுமே வந்து நிறைய பேருக்கு வந்து எனக்கு வெற்றி அப்படின்றது ரொம்ப வந்து தூரத்துல இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுதுங்க அப்படின்வாங்க. தோல்விதாங்க வெற்றிக்கான முதல் படி அப்படின்னு நாங்க எவ்வளவு சொல்லி தேத்துனாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முதல் படி தோல்விங்க, அடுத்து எல்லா படிலையும் விளக்கெண்ணெய் ஊத்தி வச்ச மாதிரி விழுந்துகிட்டே இருக்கனே, எப்பதான் வெற்றி வரும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேப்பீங்க. அப்படிதான் நீங்க படிக்கட்டை வந்து மாத்தி சூஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க வந்து அந்த பக்கமா லிப்ட்லயோ இல்லைன்னா இந்த பக்கமா வந்து எஸ்கலேட்டர்லயோ போயிருக்கணும், அதை வந்து நீங்க மாத்தி சூஸ் பண்ணிருப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னா, நான் வந்தது வந்துட்டேன், நான் பொறுமையா எப்படியாவது போறேன் அப்படின்ற ஒரு நமக்கு என்ன சொல்றது, ஒரு பொறுமை வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததான் உங்களுக்காக பீமா திரைப்படத்துல இருந்தா சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு. இந்த பாடல வந்து விஜய், யேசுதாஸ், கைலாஷ் மற்றும் சுவர்ணலதா இந்த பாடிய பாடல். பா விஜயோட வரிகள்ல ஹரிஸ் ஜெயராஜோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களை எதிரோம் இன்பம் 101.4 இங்கே எல்லாமே சமதுள்ள

கீதாக்கா மாடியில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓ ஓ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.

எல்லோருக்கும் வணக்கம். நான் இசையமைப்பாளர் தேவா பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமத்துவம்.

0: ஆர்சாய் மற்றும் கல்பனா இணைந்து பாடிய பாடல் யுகபாரதியோட வரிகள்ல டி இமானோட மியூசிக்ல கேட்டு முடிச்சிருக்கோம். 9:43 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராப். பொதுவாகவே நம்ம வந்து வெளியே போறோம், ஃபங்க்ஷன் போறோம் அப்படின்னா நமக்கு முதல்ல வந்து மனசுக்குள்ள வரக்கூடிய கவலை என்னன்னா, நமக்கு போட்டுக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸுமே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகும். வார்ட்ரோப் பீரோவை திறந்து பார்த்தா பூராவும் ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். ஆனால் நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் இல்லையே, நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸுமே இல்லையே, அப்புறம் ட்ரெஸ் வாங்கின ட்ரெஸ் வைக்க இடம் இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்றதும் நம்ம தான், ட்ரெஸ்ஸே இல்லை போட்டு போறதுக்கு அப்படின்னு ஃபீல் பண்றதும் நம்ம தான். இந்த மாதிரி ஒரு சினாரியோக்கு வந்து ஒரு கவிதை ஒன்று எனக்கு ஆப்டா தோணுச்சு. நானுமே ஒரு இடத்துல கேட்ட கவிதை, ஐ மீன் கதை ஒன்று ஆப்டா தோணுச்சு. நானுமே ஒரு இடத்துல கேட்ட கதை தான் இது. ஒரு பொண்ணு வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்லுது, அப்பா எனக்கு வந்து துணி வைக்க இடமே இல்லை, எனக்கு இன்னொரு ஒரு வாட்ரோப் வாங்கி கொடுங்க, இந்த வாட்ரோப் பத்தலை அப்படின்னு சொல்லுது. அவங்க அப்பாக்குரிய ஆச்சரியமா போச்சு, நம்ம இருக்கிறதுலே வீட்டில் இருக்கிறதுலே பெரிய ரூம் பெரிய வாட்ரோப் தான் பொண்ணு கொடுத்துருக்கோம், அதுவே பத்தலைன்னு சொல்றாள் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாமா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ரோப் திறந்து பாக்குறாங்க. வாட்ரோப் திறந்து பார்த்தா சுத்தமாக இடமே இல்லை. அந்த பொண்ணு சொன்னது அப்சலூட்லி ரைட் அப்படின்ற மாதிரி தோணிருக்கு. அப்புறம் எதுக்கு இந்த பொண்ணு எப்பவுமே போகும்போது வெளில போகும்போது ட்ரெஸ் இல்லை ட்ரெஸ் இல்லைன்னு சொல்லி மனசில் தோணிருக்குமோ, சரிம்மா இந்த வாட்ரோப் தானே இதில் தானே ட்ரெஸ் இல்லைன்ற எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து மொதல் மடிச்சு வை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணு எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சு மடிச்சு வச்சிருக்கு. ஃபஸ்ட்டு மடிச்சதுக்கப்புறமா நீ வந்து வெளியே போனால் மட்டுமே போட்டுக்கக்கூடிய ஒரு மாதிரி நல்ல காஸ்ட்லியாக இல்லை ஜிகுஜிகுன்னு இருக்கக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் ஒரு ரேக்கில் எடுக்குமா அப்படின்னா அதையும் எடுத்து அடுக்கிருச்சு. குளிர்காலத்துக்கு தேவையானது குளிர்காலத்தில் மட்டுமே போடக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஒரு ரேக்கில் எடுக்குன்னு அதையும் அடுக்கிருச்சு. இந்த மழை காலத்துக்கு போடக்கூடிய ரெயின் கோட் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஒரு ஓரமாக வைமானோ அதையும் எடுத்து வச்சிருச்சு. இந்த ட்ரெடிஷ்னல் வேர்ஸ்லாம் நீ கண்டிப்பாக எப்படியும் ரேராக தான் போடுற, அதெல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக வைனா அதையும் வச்சிருச்சு. ரெகுலராக ஆஃபீஸ்க்கு போகிறது இந்த மாதிரி காலேஜ் போகிற இந்த மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் ஒரு இடத்துல வைனா வச்சிருச்சு. வீட்டுக்கு போட்டுக்கக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் வை அதையும் வச்சாச்சு. வச்சுட்டு பார்த்தா மீத ஒரு 1-2 ஷெல்ஃபு பேலன்ஸ் இருக்கு. அந்த பொண்ணுக்கே ஆச்சரியமாக போயிடுச்சு, அப்பா முன்னாடி நமக்கு நோஸ் கட் ஆயிடுச்சு, நம்ம பாட்டுக்கு இடம் இல்லை இடம் இல்லைன்னு சொல்லி வேற வாட்ரு வாங்கலான்னு பார்த்தா அப்பா இப்படி ஒரு டெக்னிக்காக நம்மளை பேசி பிடிச்சி விட்டு இப்படி 2 ஷெல்ஃபை காலி பண்ணிட்டாரே அப்படின்னு யோசிச்சிருக்கு. ஓகேப்பா தேங்க்யூப்பா, இப்போ எனக்கு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதில் ட்ரெஸ் அந்த பொண்ணு வாங்கினதோ அவங்க அப்பா எடுக்க சொன்னதோ நமக்கு மேட்டர் கிடையாது, அதில் நடந்த சம்பவத்தை தான் நம்ம வந்து நோட் பண்ணணும். ஸோ இந்த வார்ட்ரோப் கதை மாதிரி தான் நம்ம மனசுக்குள்ளேயும் நிறைய விஷயத்த போட்டு திணிச்சு சில விஷயத்த வந்து மறந்தே போய் சில விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கலாமல் சில விஷயத்த வந்து ஜோன் அவுட் ஆகிலாம் வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்போம். ஆனால் அப்படி இருக்க தேவையே இல்லை. இப்போ இந்த வார்ட்ரோப்பில் எதேது எங்கெங்கே இருக்கணுமோ அதாவது அங்கங்கே இருந்தோன்னு மீதம் இடம் இருந்தது பாருங்கள். அந்த மாதிரி நீங்களுமே லைஃப்பில் எதை எப்பப்போ பண்ணணும் எந்தெந்த விஷயத்த மனசில் வச்சுக்கணும் இந்த மாதிரியான விஷயத்தில் கிளியராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மீதி நிறைய டைமும் இருக்கும், மனசுலேயே நிறைய இடமும் இருக்கும், நிறைய நல்ல விஷயத்தையும் நிறைய நல்ல விஷயத்தை கேட்கறதுக்கோ சேமிச்சு வச்சுக்கிறதுக்கோ கண்டிப்பா அதுக்கான ஸ்பேஸும் உங்ககிட்ட இருக்கும். எஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்காக அடுத்ததா பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் வந்து வந்துகிட்டே இருக்கு. சிவப்பதிகாரம் திரைப்படத்துக்காக தான் பாடல் வந்துட்டே இருக்கு. மாணிக்க விநாயகம் ராஜலட்சுமி மற்றும் சின்ன பொண்ணு இணைந்து பாரிய பாடல் பேரரசோட வரிகள்ல வித்யாசாகரோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 91.4. இங்க எல்லாமே சமதோளு.
1: கொண்டையிலே

0: செல்லம், ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு, வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா எங்கம்மா? யாரையும் காணோம்.
0: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா? என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமுத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவ, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீதான். என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

மாணிக்க விநாயகம் மற்றும் விதுவோட வாய்ஸ்ல தூள் திரைப்படத்திற்காக சூப்பரான சாங் கேட்டு முடிச்சிருக்கோம். ரெயின்போ ராப் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவா உங்களுக்காக ஜிதன் திரைப்படத்துல இருந்தா பாடல் வைத்தியங்கள இருக்கு. சங்கர் மகாதேவனோட வாய்ஸ்ல கபிலனோட வரிகள்ல ஸ்ரீகாந்த் தேவாவோட இசையில வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களை

0: நேரம் 10 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நெதர்லாந்து சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இந்திய வம்சாவளியினர் நமது நாட்டின் பாரம்பரிய நடனங்களோடு உற்சாக வரவேற்பு அளித்தனர். போதைப்பொருள் தொடர்பான தகவல்களை புலனாய்வு நிறுவனங்கள் மற்ற நாடுகளுடன் பகிர்ந்து கொண்டு கடத்தலை தடுக்க தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக்கொண்டுள்ளார். தரமான காகித பொருட்களை தயாரிப்பதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். டெங்கு தடுப்பு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP Nadda கூறியுள்ளார். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. தேசிய தேர்வு முகமை தனது பணிகளை சரிவர செய்ய தவறிவிட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை முதல் இம்மாதம் 31ஆம் தேதி வரை சென்னையிலிருந்து அரக்கோணம் செல்லும் 11 மின்சார ரயில்கள் திருவலங்காடு வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரக்கோணம் திருத்தணி இடையே 3 ரயில்களும் திருத்தணி அரக்கோணம் இடையே 2 ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே காலந்திரி கிராமத்தில் இன்று காலை நடைபெற்ற 100 ஆண்டு புகழ்மிக்க மீன்பிடி திருவிழாவில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அமெரிக்கா சீனா இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்னோட பாவனைகள் மைக் ஆன் பண்ணிட்ட பேசு அப்படின்ற மாதிரி பாக்கும்போது
2: எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வந்து ஒரு டாபிக்கை யோசிச்சு வந்திருக்கேன். ஆப்போசிட்ல பார்த்தா நீங்க சரி ஓகே இன்னைக்கு அப்போ வந்து அமர்கலமா போவோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னைக்கு என்ன டாபிக் பேசலாம் நீங்க சொல்லுங்க.
1: நீங்களே சொன்னீங்கல்ல எதற்கு உட்கார்ந்துருக்கா உங்களை பார்த்தோன்னு ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கு. அதாவது மக்களே நிறைய பேர் வந்து என்னதான் சுத்தி சுத்தி கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லி உங்களை பயமூர்த்தி வாழ்க்கையில ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து கொடுத்தாலும் அதெல்லாம் நாங்க கேட்கறது இல்லைங்க. அப்படி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு நாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிப்போம் அப்படின்னு நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத வந்து நானும் பெனாசும் இன்னைக்கு பேச போறோம். நீங்களும் வந்து எங்ககிட்ட வந்து பேசுங்க.
2: ஆமா நீங்க பேசணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணா கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 2986003 298-00-3838 இந்த நம்பர் கால் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 2952-05-54 இந்த நம்பருக்கு கால் பண்ணி தீராத மன அழுத்தத்தை தீர்த்துக்க நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்றத ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நேயனுடைய முதல் பாடலாக கண்ணை திரை தோன்றினால் திரைப்படத்துக்காக பாட்டு வருது கேட்டு
1: இணைந்திருங்கள். இது ரெயின்போ 101.4
2: எல்லாமே சமதுலை.

அவர்களோட வாய்ஸ்ல, தேவா அவர்களோட லிரிக்ல, தேவா அவர்களுடைய கம்போசிங்ல ஒரு சூப்பரான பாட்டு கண்ணதிரே தோன்றினால் திரைப்படத்துக்காக கேட்டு முடிச்சாச்சே.

0: மணி பத்து நிமிஷம் ஆயிட்டு இருக்கு கெட்செட் கோ நிகழ்ச்சியில். இன்னைக்கு என்ன தலைப்பு பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வாழ்க்கையில ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வந்து நீங்க வந்து வெளில வரதுக்காக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி நான் வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இதெல்லாம் தான் வச்சிருக்கேன் அப்படின்னா என்ன விஷயம் கேட்டிருக்கோம்,
1: அந்த லிஸ்ட் எல்லாம் என்னன்னு கேட்கறதுக்காக அவ்வளவு காத்துட்டு இருக்கோம். ஸ்ட்ரெஸ் ஆகிடாதீங்க எங்களை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மணி நிகழ்ச்சியில பேசக்கூடிய முதல் காலர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டலாம். வணக்கம், யாருங்க?
2: ஹலோ,
1: வணக்கம்.
2: வணக்கம், பொன்னேரி ஜங்கிட்ட இருந்து கலியில மட்டும் பேசுறேங்க.
0: சொல்லுங்க சார், சொல்லுங்க சார்.
2: நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ பொன்னேரி இல்ல, மைசூர்ல இருந்து கால் பண்றேன்.
0: ரைட் ரைட் சார். உங்களுக்கு வாழ்க்கையில ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுன்னா என்ன சார் பண்ணுவீங்க?
2: கண்டிப்பா எனக்கு பாத்தீங்கன்னா, நான் என்ன சொல்றதுன்னா, ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன்னு பாத்தீங்கன்னா யூடியூப் வச்சிருக்கேன். உடனே நிறைய வாய்ஸ்ல பேசிட்டு இந்த வாய்ஸ்ல பேசி உடனே என்ன சொல்றது யூடியூப்ல போட்டுரும், அப்புறம் நல்லா ரீச் ஆகும்.
0: ஓகே ஓகே.
1: இப்போ வந்து எனக்கு ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. அடுத்ததா, வணக்கம், யாரங்க?
3: வணக்கம்.
1: வணக்கம், யாரங்க பேசுவீங்க சார்?
3: வினாஸ். இன்னொரு பேர் என்ன? தமிழியா?
0: நான் பேர் சொல்ல மாட்டேன், நீங்களே கண்டுபிடிக்க.
3: சொல்ல, நீங்க
0: அதை சொல்லாதான் கேக்குறேன். சொல்ல, நான் சொன்ன ஒன்பது மணி சோழ ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருந்தேன். இந்த பக்கம்
3: சந்தியா, ரெண்டு பேருக்கும் வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
3: திருவண்ணாமலை மாவட்டம் தேசூர் மட்டம் கிராமம் மாஜோ கந்த கந்த கந்தசாமி.
0: கந்தசாமி சார் சொல்லுங்க, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க?
1: இந்த மாதிரி நம்ம கால் பண்ணி நம்மள ஸ்ட்ரெஸ் பண்ணுவாரு.
3: மனசுக்குள்ளே 1 2 3 சொல்லி நடப்பேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய் சொல்லுவேன்.
1: ஓகே சந்தியா, நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க?
0: எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன் அப்படின்னாலே வந்து எனக்கு தூங்கணும், தூங்கி எழுந்தாலே எல்லாமே சரியாயிட மாதிரி தான் ஃபீல் ஆகும்.
1: இல்ல, எனக்கு ஒரு டவுட், நம்ம ஸ்ட்ரெஸ்ல இருப்போம் அப்புறம் எப்படி தூக்கம் வரும்?
0: அது தூக்கம் வந்துடும். அது நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிட்டா வந்து ரொம்ப கிரேவிங்கா இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் அப்படின்லாம் சொல்லி சாப்பிடுவாங்க.
1: ஆமா,
0: ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஆயிட்டானா நான் ஃபுல்ல வந்து மொத்த ரூமும் வந்து இருட்டாக்கி விட்டுருவேன். ஸ்கிரீன் எல்லாம் போட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, டச் கூட பண்ணக்கூடாது. எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேனா, அந்த பெட்டு கூட அவங்க தொட்டக்கூடாது, ஏன்னா அந்த பெட் ஒரு அதிரும் அதிரும். என்ன எதுவும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் படுத்து இருந்தாலே பாதி விஷயம் எனக்கு சரியாயிடும், எழுந்திருவேன்.
1: சரிதான், போங்க. சரி ஓகே, இன்னும் வந்து சிறப்பாக மக்கள் என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்றத கேட்கலாம். என் அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாட்டு, ஆனந்த பூங்காற்றை திரைப்படத்துக்காக பாட்டு கேட்டு
0: இணைந்திருங்கள் மக்களை. இது ரெயின்பஃபர்
1: 104.4.
4: கூப்பிடு கூப்பிடு.

0: சபேஷ் அவர்களுடைய சூப்பரான வாய்ஸ்ல, வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல, தேவா அவர்களுடைய கம்போசிங்ல சாங் கேட்டு முடிச்சாச்சு. ஆனந்த பூங்காட்சி திரைப்படத்துக்காக
1: புளி ரசத்துக்கு என்ன போடணும்?
0: புளி போடணும்.

0: மிளகு ரசத்துக்கு என்ன போடணும்?
1: மிளகு போடணும்.
0: தக்காளி ரசத்துக்கு என்ன போடணும்?
1: தக்காளி போடணும்.
0: அப்ப அது ரசத்துக்கு என்ன போடணும்?
1: அது போடணும். எது போடணும்?
2: இந்த மாதிரி நீங்களும் பேசி உங்களோட ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃப் பண்ணிக்கலாம்.
3: ஏன்னா வந்து ஆஃப்லைன்ல நாங்க இப்படிதான் விளையாடிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம், அது அப்படியே வந்து ஆன் ஏர்லயும் வந்துடுச்சு
2: விளையாடி.
3: சரி ஓகே, நம்ம கூட பேசுறதுக்காக யாரும் வந்து மாங்கு மாங்குன்னு ட்ரை பண்ணி

0: யாரும் வந்து மாங்கு மாங்குன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க கால், யாருன்னு பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
2: சாப்பிட்டு இருக்கும் போது ஏன் முதல்ல சாம்பார் ஊத்துறாங்க, ரசம் ஊத்துறாங்க, மோர் ஊத்துறாங்க, மோர் சாம்பார் ரசம் சாப்பிட்டா சாப்பிட மாட்டீங்களான்னு
1: கேட்டான். கரெக்டா தான
2: கேட்டிருக்கேன். வேலை கேள்வி படிக்க சொல்றீங்க வாய்ப்பாட,
1: என்ன பதில்
0: சொல்றது? குழந்தை
1: கூட பெத்தவங்களை தவிர மீதி எல்லாருக்கும் டென்ஷன் குறையும். குழந்தைய பெத்தவங்களுக்கு டென்ஷன் இப்பவும் அதிகமா தான் ஆகுது, அதிகமா தான் ஆயிட்டு இருக்கு.
0: நம்ம இருந்தாலும் வந்து நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் மன உளைச்சல்ல தான் இருந்தோம் ஆனா அதனால்தான் வந்து நாங்க என்ன பண்ணோம்னா, தேவா அவர்களுடைய பாடல்கள்லாம் கேட்டுட்டு உங்க கூட சேர்ந்து நாங்களும் வந்து எங்களோட மன அழுத்தத்தை லைட்டா அப்படியே வந்து குறைச்சிட்டு இருக்கிறோம். ஓகே, அடுத்ததா வந்து இந்த பாட்டு வந்து எங்க ரெண்டு பேருக்காக மட்டும் அப்படிலாம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுவேன், பட் ஆனா உங்க எல்லாருக்காகவும் தான். சாக்லேட் திரைப்படத்துக்காக ஒரு பாட்டு வந்து
1: இருக்கு.
0: இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: இங்க எல்லாம் மிஸ் சம்ம தூள்.

0: 91.4 இனி எல்லாமே தூளு.
1: அனுராதா ஸ்ரீராம அண்ட் ரேஹான் அவர்களுடைய வாய்ஸ்ல, வாலி அவர்களுடைய வரிகள்ல, தேவா அவர்களுடைய இசையில சாங் கேட்டு முடிச்சாச்சு. சாக்லேட் திரைப்படத்துக்காக வணக்கம்.
2: காலை வணக்கம்.
1: காலை வணக்கம். யாரங்க பேசுறீங்க? வணக்கம் சார்.
2: ராயப்பேட்டை வெங்கட்
1: சார், சொல்லுங்க சார். நீங்க ஸ்ட்ரெஸ் ஆனா என்ன
2: பண்ணுவீங்க? யோசிக்கணும்.
1: மூணு திங்
2: ஏன் வருது? வந்து டிஸ்கஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணோம்.
1: வணக்கம். யாருங்க இந்த?
3: வணக்கம்.
1: தேவா சார்,
3: இருவருக்கும் வணக்கம். காலை வணக்கம்.
1: பயந்துட்டோம், நீங்க கிணத்துக்குள்ள இருந்து பேசுறீங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் வாய்ஸே கேக்கல, இப்பதான் நல்லா கேக்குது.
3: ஏழு கிணறு ஏறி வரணும்.
4: ஏழு கிணறு ஏறி வந்திருக்கீங்க.
1: சரி சார், சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க.
3: காலையில கலாய்க்கிறீங்க ரெண்டு பேரும்
1: சார். எங்களுக்கு என்ன சார் வேலை? எங்க வேலையே கலாய்க்கிறது தான் சார்.
3: எனக்கு என்னன்னா, அந்த மாதிரி பொசிஷன்ல கடி ஜோக் அப்படின்னு நினைச்சு.
1: சூப்பர்
4: சூப்பர்.
3: ஒரே ஒரு கடி ஜோக் சொல்லிட்டு போயிட்டுமா?
1: சொல்லுங்க. கடிக்கிற மாதிரி சொல்லாதீங்க, சிரிக்கிற மாதிரி சொல்லுங்க.
3: ஸ்கூலுக்கு எல்லா பசங்களும் உள்ள போயிட்டாங்க.
1: சரி,
3: ஒரே ஒரு பையன் மட்டும் வெளியே நிக்கிறான்.

0: வாட்ச்மேனா சார்?
1: எல்லாரும் உள்ள போயிட்டாங்க. பெல் அடிச்சோன்னு உள்ள
2: போயிட்டாங்க. லேட்டா வந்திருப்பான் சார்,
0: வெளியவே நிக்கிறானா
2: சார்? லேட்டா வந்திருப்பான் கரெக்டா? கடி ஜோக்க காணோம், ஜோக்கு காணோம், கடி மட்டும் தான் இருக்கு. வணக்கம், யாருங்க இந்த?
0: கோபி சார், நீங்க ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா என்ன
3: பண்ணுவீங்க?
2: ராமகிருஷ்ணன்
0: அப்படிதான் ஸ்ட்ரெஸ் இன்னும் பூஸ்ட் ஆயிடுமே, அதிகமாயிருமே.
4: அதுல ஒரு மோகன் பாட்டுலாம் கேட்டனா அப்படியே அமைதியாயிடும்.
0: அப்படியே அமைதியாயிருவீங்க. ரைட் ரைட்,
4: ரிலாக்ஸ்டா இருக்கும்.
2: சூப்பர் சார்,
0: சூப்பர் சார், நன்றி நன்றி நன்றி
2: நன்றி. வணக்கம், யாருங்க இந்த?
4: வணக்கம்மா.
0: வணக்கம்.
4: வாழ்க வளத்துடன் செய்து ஜெயசிவன் குரமாட்டப்பட்டிமா.
2: சார், நீங்க என்ன பண்ணுவீங்க?
4: நான் மனவர் ஏற்பட்டாலும் திரைப்பாட பாடல் மெலோடி சாங்
2: மெலோடி
0: மெலோடி சாங்.
2: சூப்பர் சார், நன்றி. பாட்டு அதை கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டு இருப்பாங்க டெய்லி.
0: சொல்றீங்களா? சரி, நீங்க என்ன பண்ணுவீங்க ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு? என்ன பண்ணுவீங்க?
2: எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நான் கண்ணாடிய பார்க்க மாட்டேன் சந்தியா.
0: ஏன் கண்ணாடிய பார்க்க மாட்டேன்?
2: கண்ணாடிய பார்த்தனு வச்சுக்கோ, அப்படியே ஒரு கோவம் வரும் என்னை பார்த்தனா எனக்கு. அதனால நான் சாந்தமாகணும் அப்படின்னா கண்ணாடிய பார்க்க மாட்டேன்.
0: இல்ல, எல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆயிட்டா யாரால ஸ்ட்ரெஸ் ஆனாங்களோ நான் அவ மூஞ்சில முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். என்ன நானே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க இங்க.
2: எனக்கு வந்து அது உச்சந்தலைக்கு ஸ்ட்ரெஸ் ஏறி அப்படியே வந்து நரம்பெல்லாம் அப்படியே பிச்சு ரத்தம் எல்லாம் புடைக்க ஆரம்பிச்சு என்னை பார்த்தனா. அதனால நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, என்ன நான் வந்து கண்ணாடியில பார்க்க மாட்டேன். எனக்கு கோவம் ஸ்ட்ரெஸ் குறையிற வரைக்கும் என்ன நான் பார்க்கவே மாட்டேன். நான் என்னமோ இந்த உலகத்திலே இல்லைன்ற நினைப்பிலேயே சுத்துவேன்.
0: என்னதான் பார்ப்பேன், பார்த்தா எனக்கு சிரிப்பு வந்துடும். மூஞ்சுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் தேவையா அப்படின்னு.
2: நல்ல பசங்களா அப்படிதான் இருப்பாங்க. சரி, தம் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாட்டு தம் புடிச்சு பாடி இருக்காருமா இவரு. சரி, ஓகே, இந்த பாட்டை கேட்டு அப்படியே ஸ்டேட்யூனா இருக்கலாம்.
0: இது ரெயின்போ ஃபேமிலி.
2: எல்லாமே சமதுல

0: set, go, go!
1: உதித் நாராயணன், அனுராதா, ஸ்ரீராம் அவர்களோட வாய்ஸ்ல, வாலி அவர்களுடைய வரிகள், அகீன் தேவா அவர்களுடைய மியூசிக்ல சூப்பரான சாங் கேட்டு முடிச்சாச்சு. தம் திரைப்படத்துக்காக
2: இந்த பாடல்ல நீங்க ஒரு விஷயத்த கவனிக்கணும். அவர் வந்து கேக்குறாரு, அவங்க ஒய்ஃப் கேக்குறாரு, கண்ணமா கண்ணமா மீன் வாங்க போலாமா, பீச்சுக்கு தான் போலாமா, என்ன வேணும் சொல்லுமா, இப்படி இருந்தாலே வாழ்க்கையில ஸ்ட்ரெஸ்ஸே இல்ல, வரியா மீன் வாங்கிட்டு வரலாம், நீயே வந்து சொல்லு உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி கொடுத்துறேன்னா சண்டேவோட ஸ்ட்ரெஸ் கிடையாது. இது விட்டு நீங்களே தனியா போய் எதையா வாங்கிட்டு வந்து வீட்டுல வந்து இது இல்ல அது இல்லன்னு சொல்லி ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க, பேசாம அவங்களையும் கூட்டிட்டு போய் மீன் வாங்க போயிருங்க அப்படின்றாரு.
1: இப்ப தெரியுதா மைக்கையே நான் சிந்தா சந்தியா கையில கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதனாலதான் வணக்கம், யாரங்க இந்த
2: ஜெயலட்சுமி மேடம், எங்க இருந்து பேசுறீங்க? சூப்பர்மா, நீங்க சொல்லுங்கம்மா, ஸ்ட்ரெஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க?
3: எங்க மரத்துல நிறைய மாங்காய் காய்ச்சிருக்கு, அத பார்த்து ரசிச்சே இருப்பேன்.
2: ஐயோ, நான் அடுத்து நீங்க வேற ஏதாவது சொல்வீங்கன்னு நினைச்சேன். அந்த மாங்காவை வெட்டி அப்படியே துண்டு துண்டா போட்டு உப்பு மிளகா தூள் தூவி சாப்பிட்டுருவேன்
1: அப்படின்ட்டு. சந்தியாவோட
2: அதாவது ஏன் மூளை எப்படி யோசிக்குதுன்னு நினைக்கிறேன், பட் உங்களுக்கு அதை ரசிக்கும் போது ஸ்ட்ரெஸ் கம்மியாவது. சூப்பர்மா, நன்றி நன்றி நன்றி.
1: தேங்க்யூ மேடம். இதுக்கு மேல என்னால சாஃப்டா பேச முடியாது.
2: பயந்துட்டாங்களே. ஐயோ, நான் அப்பவே சொன்னேன் பெனாஸ் ஒரு குழந்தை அப்படின்ட்டு.
1: தெரியாம வந்து நான் என்னோட ஒரிஜினல் வாய்ஸ்ல பேசிட்டேன் நினைக்கிறேன். இனிமே எல்லாருக்கும் வணக்கம் அப்படி சொல்றேன் எல்லாருக்கும். ஓகே, வணக்கம், யாரங்க இந்த?
4: அழகா சீனி போட்டு நல்லா மகிழ்ச்சி மேடம்.

0: வீட்டுல அதான் ஏதாவது சரி பண்ணிக்கலாம். ஆனா நமக்கு செய்யறதுதான் வேலை செஞ்சிருவேன்.
1: வணக்கம், யாருங்க?
2: இருவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் சிங்கச்சோழ், சென்னை. உங்களை மேல அறிவு பாடல பேசினா ட்ரெஸ் எல்லாம் குறையுது.
1: இப்படி அல்லவா கேக்கணும், காதுக்கு
3: குளிர்ச்சியா
1: சொல்லுங்க சார்.
2: உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மேம்.
3: நன்றி, நன்றி சார், நன்றி சார்.
2: பட்டிமன்றம் கேட்ட ரொம்ப நல்லா இருந்தது.
3: நன்றி, நன்றி சார்.
2: ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாய வச்சு சும்மா இருந்தாவே ட்ரெஸ் குறையும்.
1: கரெக்ட்,
2: பத்தி
1: பேசிட்டு இருக்கும் போது மன அழுத்தம் எங்கிருந்து வருகிறது, இந்த மியூசிக் எங்கிருந்து வருதுன்ற மாதிரி மன அழுத்தம் எங்கிருந்து வருது?
3: வந்து மனசுக்குள்ள இருந்து மட்டும்தான் வருது.
1: ஓகே, சரி, ஓகே.
3: இப்ப வந்து இந்த கப்பல்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் வந்து
1: பாத்தீங்கன்னா கப்பல்ஸ் நீங்க சொல்றது வந்து பீச்ல அப்படியே மிதந்து
3: வீட்டுக்குள்ள இருக்கிற கப்பல்ஸ்க்கு வந்து
1: பாத்தீங்கன்னா ஜோடிகள்,
3: எஸ் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிடுது. அது வந்து எதனால அப்படின்னு ரெண்டு விதமான பேர் இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து வீட்லயே அதாவது ஒர்க் ஃபார் ஹோமே பண்ணுவாங்க, வீட்டு வேலை செய்யக்கூடியவர்கள். அவங்களுக்கு வந்து வீட்டுல மட்டுமே இருந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க. ஒருத்தர் வந்து வெளியே போய் வேலை பண்ணிட்டு வரவங்களா இருப்பாங்க, அது ஒரு விதமா இருக்கும். இன்னொரு ஒரு கப்பல் யாரா இருப்பாங்க, ரெண்டு பேருமே ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருப்பாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஒர்க் ஃபார் ஹோம் எல்லாத்தையும் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகி ஒரு அம்மா உட்காந்துருக்கும். ஒருத்தர் வந்து நான் லேப்டாப்ல ஏற்கனவே ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்கேன், எனக்கு கொஞ்சம் காஃபி கொண்டு போ, எனக்கு கொஞ்சம் டீ கொண்டு போ, எனக்கு இட்லியே கொண்டு போ, அதோ பாப்பா அழுகுறான் பாரு, அந்த வாய்ஸ் மட்டும்தான் வரும். நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஒர்க் ஃபார் ஹோம் எல்லாம் பண்றேனே அப்படின்னு இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் தான் கப்பல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றேன். சோ இந்த கப்பல் ஸ்ட்ரெஸ்க்குலாம் வந்து அவங்க எடுக்க வேண்டிய முயற்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
1: மருந்துகள் எடுத்துக்கோங்க, நோட்ஸ்.
3: மருந்துகள் கிடையாது. கல்யாணம் புதுசுல வந்து வைஃப் கேட்பாங்கல்ல, இட்லி சுடவா, தோசை சுடவா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு பதில் இப்ப இப்ப இப்ப இருக்கிறவங்க எப்படி கேக்குறனா, இட்லி சுடவா, தோசை சுட வா, கிச்சனுக்குள்ள வா, கூப்பிடுறாங்க, வா ரே வா அப்படின்னு. அப்படி கூப்பிடுறதுக்கு முன்னாடி நீங்க ஜம்ப் அடிச்சு போயிட்டு என்னமா இட்லியா தோசையா நீங்களும் கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் வந்து குறைஞ்சிரும். ஏன்னா ஒருத்தர்கிட்டயே வந்து ஒரு ஒர்க்கை கொடுக்காம எல்லாருமே ஸ்பிளிட் பண்ணி ஆளுக்கு பப்பாதியா பிரிச்சுட்டு பண்ணுங்க, ஸ்ட்ரெஸ் போயிரும் அப்படின்ற.
1: ஓகே, வீட்டு வேலைகள்ல ஸ்ட்ரெஸ் ஏற்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
3: வீட்டு வேலையும் செஞ்சு ஆபீஸ் வேலையும் செஞ்சு குழந்தையும் பாத்துக்கிற சில கப்பிள்ஸ் அவங்கதான் நிறைய ஸ்ட்ரெஸ் அடைறாங்க.
1: பேலன்ஸ் பண்ணும் போது கொஞ்சம் ஏன்னா
3: இப்ப நம்ம பேரண்ட்ஸோட ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா அது வேற மாதிரியான ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஜாயிண்ட் ஃபேமிலியில. பட் இருந்தாலும் வேலை வந்து அங்க ஷேர் ஆயிடும். இந்த கப்பலா மட்டுமே இருந்து நாங்களே நிக்கிறோங்க அப்படின்னு நிக்கிறாங்க பாருங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி வழுக்கி விழுதல் நிறைய நடக்குது அந்த இடத்துல தான். சோ நீங்க வந்து வேலைகளை பப்பாதியா பிரிச்சுக்கோங்க,
1: ஷேரிங் நாங்க பிரிச்சுக்கிறோம். சரி, ஓகே. இவங்க சொன்ன மாதிரி, சந்தியா சொன்ன மாதிரி நம்மளும் வந்து வேலைகள்லாம் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா லட்டு தின்ன அசையா தெரியப்படுறதுக்கா ஒரு சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு. இந்த பாட்டு என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குடும்ப பாட்டு அப்படின்னு சொல்லு.
3: என்ன ரெண்டாவது லட்டு தின்ன
1: ஒரு குடும்ப பாட்டு, ஒரு மாப்பிள்ளையும் ஒரு மாமாவும் உட்கார்ந்து பாடுற ஒரு பாட்டு. இந்த பாட்டு வந்து நம்ம எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. இந்த பாட்டை கேட்டு ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 101.4
3: எல்லாம் இசமதுளே.
4: தட்சணைய குத்துப்புட்டா சங்கீதத்தை கத்துத்தரேன், தட்சணைய குத்துப்புட்டா சங்கீதத்தை கத்துத்தரேன். சரிகம பதனிசா சனிதப்ப மகரிசா சரிகம பதனி சங்கீதத்தை

பாலா அவர்களுடைய வாய்ஸ்லையும், ஏ வெங்கட் அவர்களுடைய லிரிக்லையும், தமன் அவர்களோட இசையிலையும் சூப்பரான ஒரு சாங் கேட்டு முடிச்சாச்சு. கண்ணா லட்டு தின்னா ஆசையா திரைப்படத்துக்காக.

0: மக்கள் பேசுறதுக்காக காத்துட்டு வணக்கம் யாருங்க இந்த
1: வேகமா
2: டூர் கிளம்பி போயிருவீங்க அப்படின்ட்டு வந்த நினைவுகளை வந்து நினைச்சு பாக்குறீங்க. சூப்பர், நன்றி நன்றி சார், நன்றி. அருமை அருமை.
0: வணக்கம், யாருங்க இந்த?
3: வணக்கம்
0: வணக்கம்.
3: தூத்துக்குடி மாவட்டம் முழக்காடு பாபு. தமிழ் மணி கூ தமிழ் மணி மேடம் அண்ட் சந்தியா மேடம்.
2: தமிழ் மொழி இல்லங்க, ஆர்ஜே பெனாஸ் மற்றும் ஆர்ஜே சந்தியா.
3: அப்படியா, தமிழ் மொழி மேம்
2: இல்ல இல்ல, தமிழ் மொழி மேம் வந்து வேற நாள் வருவாங்க. ஓகே சொல்லுங்க சார், நீங்க என்ன பண்ணுவீங்க ஸ்ட்ரெஸ் ஆயிட்டீங்கன்னா?
3: பெரும்பாலும் மியூசிக் கேட்கலாம் மேடம். அது இளையராஜா சாங் கேட்டாலே அந்த மனசு மாதிரி ஸ்ட்ரெஸ் போயிடும் மேடம்.
2: ஓகே சூப்பர், சாங்ஸ்
3: தான் பாடுறதா? ஓகே சாங் தான் மெயின் மேடம்.
0: சூப்பர் சார், நன்றி நன்றி நன்றி. வணக்கம், யாருங்க இந்த?
4: திண்டுக்கல் மாவட்டம் திருமலைக்கேணியில இருந்து ராஜரத்னம்.
2: ராஜரத்னம் சார்,
0: ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்றீங்களா?
2: ஓகே சொல்லுங்க சார்.
0: அவரு ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணாம போன கட் பண்ணிட்டாரு போல. வணக்கம், யாருங்க இந்த?
5: வணக்கம் மேம்.
2: வணக்கம்
5: வணக்கம்
2: வணக்கம்
5: வணக்கம்
2: பழைய சாங் கேட்டு அப்படியே படுத்துட்டு அப்படியே ஆயாசமா கால நீட்டிட்டு இருந்தா எல்லாம் சரியாயிடும். சூப்பர் சூப்பர், நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம், யாருங்க இந்த?
6: வணக்கம்
2: வணக்கம்.
6: ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பழம்.
2: ராஜலட்சுமிமா, என்ன பண்ணுவீங்க நீங்க ஸ்ட்ரெஸ்
6: ஆயிட்டீங்கன்னா? என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் இருக்குது, ரெண்டே ரெண்டு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன்.
2: ஓகே,
6: நம்ம வீட்டுல குழந்தைங்க இருந்தாலோ பக்கத்துல நம்ம பழகுற குழந்தைங்க இருந்ததுன்னா அந்த சின்ன பசங்க கிட்ட ஒரு விளையாட்டு தனமாவோ விளையாண்டுகிட்டோ பேசிக்கிட்டு இருந்தா நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கும்.

0: இன்னொரு முக்கியமானது என்னன்னா, சின்ன வயசா இருந்தாலும் பெரிய வயசா இருந்தாலும் வயசானவங்களா இருந்தாலும் நம்மளோட கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அவங்கள மட்டும் நான் சொல்றேன், நம்மளோட கூட பிறந்தவங்களோட நம்மளுக்கு பிடிச்ச இடத்துக்கு நம்ம போய் தனிமையா உட்கார்ந்து மனம் விட்டு பொதுவான விஷயங்களை பேசணும். வேற குடும்ப விஷயமா எதையும் பேசக்கூடாது. பொதுவான விஷயத்த பேசணும்னா அதுல ஒரு நல்ல சந்தோஷம்.
1: நல்லது நல்லதுங்க.
2: நன்றி நன்றி நன்றி.
1: நல்ல வேலை பொதுவான விஷயத்த பேசுறாங்க. குடும்ப விஷயத்த பேசினா போன இடத்துல ஒரு ஸ்ட்ரெஸ் எல்லாம் உண்டாயிருக்கும். சரி ஓகே, சூப்பரா வந்து மக்கள்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் எப்படி எல்லாம் வந்து சமாளிப்பாங்க, என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா, பிரியமுடன் திரைப்படத்துக்காக ஒரு பாட்டு கேட்டுருவோம்.
2: சூப்பர்.
1: சோ இந்த பாட்டை கேட்டு நீங்க என்ன பண்ணோம்னா,
2: ஸ்டேடியம் டா இருக்கா மார்களே மக்களே, இது இப்ப 101.4
1: ஸ்ட்ரெஸ்ஸின் உட்டக்கச்ச வச்சு பூஜை கடை ஸ்டேடியம் நீங்க கேட்டு இருக்கிறது
2: சமதோல.
1: இப்போதான் மன நிறைவாக இருக்கிறது.
3: வயிற்றுல கான் கோழி ஒண்ணு கூவுது, அது பாஸ்ட் ஃபுட்டு.

0: பொன்னியின் செல்வன் அவர்களுடைய பியூட்டிஃபுல்லான காம்போல சூப்பரான ஒரு சாங் கேட்டு முடிச்சாச்சு. பிரியமுடன் திரைப்படத்துக்காக
1: எஸ் அதாவது வந்து ஸ்ட்ரெஸ் ஆனா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு தான் இன்னைக்கு வந்து கேட்டிருந்தோம். கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கா உங்களுக்கு இதை கேட்டதுல?
0: கேட்ட உடனே கொஞ்சம் ஹையா வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு, மன அழுத்தம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு
1: அதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே வந்து என்ன ஏதாவது புதுசா ஒன்னு சொல்லி கொடுத்துட்டு போவாங்கன்னு பார்த்தா எல்லாரும் நான் அமைதியை தேடி போயிருவேன், படுத்து தூங்கிடுவேன் அப்படின்னு என்ன மாதிரியே சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால பேனாஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருக்காங்க.
0: சரி, ஒன்றும் இல்லை, இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து கம்மி பண்ணும். இந்த மன அழுத்தம் வந்து ஏற்படுறதுக்காக 1000 காரணங்கள் இருக்கலாம், ஆனா அந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ஒரே காரணம் நம்ம மனசு தான். எப்படியாவது மனசை கண்ட்ரோல் பண்ணி நமக்கு நம்ம உடல் முக்கியம், நம்ம உடல் நம்ம நம்ம நம்ம குடும்பத்துக்கு முக்கியம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கம்மிப்படுத்தி எல்லாரையும் சந்தோஷப்படுத்த நீங்களும் சரி பரவாயில்ல, ஓகே ஏதோ கிடைச்சதை வச்சுக்கிட்டு வாழலாம் அப்படின்ற மாதிரி கிடைச்ச டிப்ஸை வச்சுக்கிட்டு இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இப்போ நான் வைண்ட் அப் பண்ணிட்டு கிளம்புற ஷோவை. ஸோ இதுக்கப்புறம் சந்தியா கேள் இது ஹாட் சீட்டை வந்து அப்படியே நான் வந்து கொடுத்துட்டு போக போகிறேன். சந்தியா பத்திரமா வச்சுக்கோங்க, நாளைக்கு திரும்ப நான் ஓடி வந்துடுவேன். எல்லாரையும் வெறுப்பே தையோ ஜாலியாக இருக்குது. சரி ஓகே, மேயாதமா திரைப்படத்துக்காக ஒரு பாட்டை கொடுத்துட்டு போகிறேன். அதுக்கப்புறம் சந்தியா வாச்சு நீங்களாச்சு போங்கோமா அப்படின்ற மாதிரி. சரி ஓகே, பாய் பாய் மக்களே. சந்தியா நீ ஏதாவது சொல்லுவீங்கன்னு மக்கள் காத்துட்டு இருக்காங்க.
1: நாம என்ன பெருசா சொல்லிட்டு போறோம்? ஸ்டே டியூன் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 91.4.
0: இங்க எல்லாமே செம்ம தூளு.
2: எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்ததுன்னா எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெட்டாயா வாழ்க்கையே கெத்து.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். நாட்டின் வளர்ச்சியில் சிக்கிம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் 3 கோடி பேரல் கச்சா எண்ணெயை சேமிக்க ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடன் மத்திய அரசு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கூறியுள்ளார். நாட்டு நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். திடக்கழிவு மேலாண்மை திட்டங்களை செயல்படுத்துவதில் மாவட்ட ஆட்சியர்கள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. வேளாண் துறையின் வளர்ச்சிக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களை விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தாவேகா அரசு உறுதி செய்யும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை தாவேகா அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ISIS தீவிரவாத அமைப்பின் முக்கிய தலைவரான அபு பிலால் அல் மினூக்கி நைஜீரியாவின் உதவியுடன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. சவுதி கிராண்ட் பிரிக்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஸ்லோவேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நவ்யா கந்தேரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 2வது சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா உஸ்பெகிஸ்தானின் ஜவோகிர் சிந்தோரோவை வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஸ்டுடியோ கிளப்ல நேரம் சரியா 11:03 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டு இந்த நிகழ்ச்சி திரைகானம். அறிவை விட முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்மளோட இலக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு விருப்பம் தான். நம்மளோட விருப்பமே நம்மளோட இலக்கை வந்து நம்மளை வந்து அடைய வச்சிடும். அதுக்கான அறிவு வந்து நம்ம வந்து தானாக நம்மளே தேடிடுவோம். இதுவே நம்ம

ஒரு விஷயத்துல விருப்பமே இல்லாம அதை பத்தி நாலேஜ் மட்டும் இருந்தா போதாது அப்படின்றது நான் சொல்ல வர்றது. நம்மளோட இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே நம்மள நிறைய தேடி தேடி படிக்க வைக்கும். அந்த விஷயத்த நம்ம அடையணும் அப்படின்ற ஒரு ஆசையை தூண்டும். கண்டிப்பா நம்மளுமே அந்த வெற்றியை நோக்கி பயணம் செய்வோம். திரைக்காலம் கேட்டுருக்கீங்க நிகழ்ச்சியில முதல் பாடல் உங்களுக்காக எங்கேயும் எப்போதும் திரைப்படத்திற்காக தான் பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாடலை யார் பாடிருக்காங்க? சத்யா பாடியிருக்காரு. எம் சரவணன் அவர்களோட வரிகள்ல சத்யாவோட இசையில வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சமதுள்ள

0: ஐயோ ஐயோ, ஏண்டா இப்படி கத்துற? என்னடா, என்னதான் வேணும் உனக்கு?
1: என்ன பெத்து தாலாட்டி பாலூட்டி சீராட்டி வளர்த்த உங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்.
0: போன பிறந்த நாளுக்கு இதே மாதிரி லெந்தியா ஒரு டைலாக் பேசிட்டு ஒரு செடி நட்டியே, அது மரமாயிருச்சா? சும்மா பேருக்கு மரத்தை நட்டுட்டா மட்டும் போதாது, அதை வளர்க்கணும். போய் அதை செய் முதல்ல.
1: ஓகேம்மா, இந்த பர்த்டேக்கும் ஒரு செடி நட்டு, ரெண்டு செடியும் பராமரிச்சு மரமா வளர்க்கறது என் கடமை.

மற்றும் சின்மையோட வாய்ஸ்ல குள்ளநரி கூட்டம் திரைப்படத்திற்காக ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டு முடிச்சிருக்கோம். நாமத்துக்குமாரோட வரிகள்ல செல்வ கணேஷோட இசையில. நேரம் சரியா 11:14 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டு நிகழ்ச்சி திரைகானம். திரைகானம்ல நான் உங்க ஆர்ஜே சந்தியா தான் பேசிட்டு இருக்கேன். இந்த 11 அப்படின்னு பாருங்க, நிறைய பேர் வீட்டுல வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு அக்கடான உட்கார்ற டைம். இதில் வந்து முக்கியமாக நிறைய பேர் வந்து பிளான் பண்ணுற டைம் என்ன பிளான் பண்ணியிருப்பாங்க இந்த விஷயத்துலன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நிறைய பேர் கால் பண்ணியிருப்பாங்க, அது மிஸ்டு காலாக போயிருக்கோம், நம்ம அவங்களுக்கு திரும்பி கூப்பிடணும்னு ஞாபகம் வச்சுருப்போம். சிலருக்கு நம்மளே சில விஷயத்தை சொல்லணும்னு நினச்சி கால் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து மைண்டில் வச்சுருப்போம், ஆனால் வந்து கால் பண்ணியிருக்க மாட்டோம். சிலர் வந்து கால் பண்ணு அப்படின்னு ஒரு 10 மெசேஜ் போட்டுமே அவங்களுக்கு கால் பண்ணாமல் இருந்திருப்போம். ஸோ இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு குறிப்பேடில் குறிப்பெடுத்து வச்சு கால் பண்ணக்கூடிய டைம் தான் இந்த 11. ஸோ பியூட்டிஃபுல்லாக இந்த பக்கம் ரைட்டு காதில் ஃபோனை வச்சு பேசிக்கிட்டு லெஃப்ட் காதில் பாட்டு கேட்டுட்டே அனைவருக்காகவும் அடுத்ததா சூப்பரான சாங் வந்துட்டு இருக்கு, பாகை சுடவா திரைப்படத்திற்காக தான் பாடல் வெயிட்டிங்ல இருக்கு. சின்மையோட வாய்ஸ்ல வைரமுத்தோட வரிகள்ல ஜிப்ரானோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களை இது ரெயின்போ FM 101.4 இங்க எல்லாமே சமதுள்ள

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: வணக்கம், நான் உங்க கார்த்திக் மேத்தா பாடலாசிரியர். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஆல் இண்டியா ரேடியோ ரெயின்போ 101.4 எல்லாமே தூள்.

ஏதாவது ரொம்ப பயப்படுற மாதிரியான விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா தான் ஐயோ அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஆனா சந்தோஷப்படுறது கூட ஐயோ சொல்லாமே அப்படின்ட்டு வந்து ஒரு வரிகள் எழுதியிருக்காரு யுகபாரதி அவர்கள். 11:25 ஆயிட்டு இருக்கு, நீங்க கேட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி திரைக்காணம். திரைக்காணம்ல நம்ம வந்து ஹரிச்சரனோட வாய்ஸ்ல யுகபாரதியோட வரிகள்ல தி இமானோட மியூசிக்ல கும்கி திரைப்படுத்திருக்காரு. ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டு முடிச்சிருக்கோம் நிகழ்ச்சியில. அடுத்ததான் உங்களுக்காக கடல் திரைப்படத்துல தான் பாடல் வெயிட்டிங்ல இருக்கு. ரஹ்மான்சரோட மியூசிக்ல வைரமுத்தோட வரிகள்ல அபய் ஜோத்பர்கர் மற்றும் ஹரிணி இணைந்து பாடிய பாடல் ஸ்டேடியம் மக்களை. ரெயின்போ எஃப்எம் 90.4 எங்க எல்லாமே சமதோடு.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: திரைக்கானம் தான் கேட்டுட்டு இருக்கோம். திரைக்கானம்ல நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வினை தாண்டி வருவாயா திரைப்படத்திற்காக விஜய் பிரகாஷ் மற்றும் சூசன் பிளேஸ் இணைந்து பாடிய பாடல். பிளேஸோட வரிகள்ல ரஹ்மானோட இசையில வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே சமதோளு.

0: பெய்யற மழை நீரை சேமிச்சு வைங்கன்னு அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: திரைகானம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவா உங்களுக்காக ராஜா ராணி திரைப்படத்திற்காக தான் பாடல் வெயிட்டிங்ல இருக்கு. கிளின்டன் மற்றும் அல்கா இணைந்து பாடிய பாடல் நாமத்துக்குமாரோட வரிகள்ல ஜி வி பிரகாஷ் குமாரோட இசையில வந்துட்டே இருக்கு. மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 101.4, எங்க எல்லாமே சமதோளம்.

பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் அட்டல் புஜல் யோஜனா பற்றி தெரிந்து கொள்வோம். அட்டல் புஜல் யோஜனா நிலையான நிலத்தடி நீர் மேலாண்மையை இலக்காக கொண்டுள்ளது. முக்கியமாக உள்ளூர் சமூகங்கள் பங்குதாரர்களின் தீவிர ஈடுபாட்டுடன் நிலத்தடி நீர் ஆதாரங்களின் நீண்டகால நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்காக மத்திய மற்றும் மாநில அரசுகளால் ஒதுக்கப்படும் நிதி நியாயமான முறையில் செலவிடுவதை உறுதி செய்கிறது. நிலத்தடி நீர் மேலாண்மைக்கான நிறுவன கட்டமைப்பை வலுப்படுத்தும் முக்கிய நோக்கத்துடன் இந்த திட்டம் ஒரு முன்னோடியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இருந்து வரும் பிரச்சினையான நிலத்தடி நீர் குறைபாடு என்ற சிக்கலை போக்குவதற்கு இந்திய அரசாங்கம் 2018 உலக வங்கியின் நிதி ஒப்புதலை பெற்று 2019 டிசம்பர் மாதத்தில் இந்த அட்டல் புஜல் யோஜனாவை அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டமானது ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ் தொடங்கப்பட்டது. அட்டல் புஜல் திட்டம் இந்தியாவில் நிலத்தடி நீர் பயன்பாடு மற்றும் பாதுகாப்பு தொடர்பானது. நிலத்தடி நீர் ஆதாரங்களை மீட்டெடுப்பதற்கும் நிலத்தடி நீர் வளங்கள் சுரண்டப்படுவதை தடுப்பதற்கும் உள்ளூர் மட்டத்தில் மக்களின் ஈடுபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் இந்த திட்டத்தின் நோக்கம். இந்த திட்டம் தற்போது ஜல்சக்தி அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறது. இந்த திட்டத்திற்கான நிதியில் ஒரு பாதி செலவை மத்திய அரசு ஏற்றுக்கொள்கிறது. மற்ற பாதியை உலக வங்கி கடனாக அளித்துள்ளது. சமூக பங்கேற்பை ஊக்குவிக்கும் வகையில் நிலத்தடி நீர் மேலாண்மை இலக்குகளை அடைவதற்கான ஊக்கத்தொகையாக கிராம பஞ்சாயத்துகள் மற்றும் மாநிலங்களுக்கு 50% பணத்தை வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. ஹரியானா, குஜராத், கர்நாடகா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் தண்ணீர் பற்றாக்குறை உள்ள சுமார் 8000 மேற்பட்ட கிராம பஞ்சாயத்துகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. ஆபத்தான விகிதத்தில் நிலத்தடி நீர் குறைந்து வருவது தொடர்பான மத்திய நிலத்தடி நீர் வாரிய அறிக்கையின் தரவுகளை அடிப்படையாக கொண்டு மத்திய அரசு அட்டல் புஜல் யோஜனாவை விரைவாக செயல்படுத்தி வருகிறது. நாட்டின் முன்னுரிமை பகுதிகள் கண்டறியப்பட்டு அங்கே மக்கள் பங்களிப்போடு இந்த நிலத்தடி நீர் மேலாண்மை திட்டம் அமல்படுத்தப்படுகிறது. இந்தியாவின் நீர் அமைப்புகள் 2 வகையாக உள்ளன. வண்டல் மற்றும் கடினமான பாறைகள் கொண்ட நீர்நிலைகள். இந்த திட்டத்தின் கீழ் முன்னுரிமை பகுதிகளாக குஜராத், ஹரியானா, கர்நாடகா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் மாநிலங்கள் இணைக்கப்பட்டுள்ளன. இந்த மாநிலங்களில் நிலத்தடி நீர் அதிகமாக சுரண்டப்பட்டு அங்கே நீர் ஆதாரம் வெகுவாக குறைந்துவிட்ட காரணத்தினால் அங்கே மக்களிடையே விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் நிலத்தடி நீர் மேலாண்மை தொடர்பான திறன் வளர்ப்பு நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுகின்றன. இதன் மூலம் சமுதாய அளவில் பெரும் மாற்றத்தை கொண்டுவர இயலும் என்று திடமாக நம்பப்படுகிறது. அட்டல் புஜல் யோஜனா திட்டம் நிலையான நிலத்தடி நீர் மேலாண்மையை உறுதி செய்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் இணைந்துள்ள மாநிலங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் நிதி மானியமாக வழங்கப்படுகிறது. நிலையான நிலத்தடி நீர் மேலாண்மை தொடர்பான 4 முக்கிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவே இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டது. நீர் மேலாண்மைக்கான நிறுவன கட்டமைப்புகளை உருவாக்குதல், நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்துதல், நீர் பயன்பாட்டு செயல்திறனை மேம்படுத்துதல் மற்றும் நிலத்தடி நீர் மேலாண்மையை வளர்க்க சமூகம் சார்ந்த நிறுவனங்களை வலுப்படுத்துதல் உள்ளிட்டவை இந்த திட்டத்தின் நோக்கமாகும். பெரிய அணைகள்

புதிய பெரிய அளவிலான நீர்ப்பாசன அமைப்புகளின் கட்டுமானம், தொழிற்சாலை கழிவுநீர் சேகரிப்பு சுத்திகரிப்பு மற்றும் நிலத்தடி நீரை ரீசார்ஜ் செய்ய பயன்படுத்துதல், சுற்றுச்சூழலுக்கு பாதகம் ஏற்படுத்தாத செயல்பாடுகள் போன்ற அடிப்படையில் இந்த திட்டத்திற்கு முதலீடுகளும் வரவேற்கப்படுகின்றன. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் அடல் புஜல் யோஜனா பற்றி தெரிந்து கொண்டோம்.

வணக்கம் வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நேரம் 12:05 ஆயாச்சு. நாம இணைந்திருக்கிறது எஃப்எம் 101.4. இது இளைஞர் உலகம் வித் மீ, உங்க பவானி. ஆஹா, நம்மளுடைய வீக்கெண்ட் டேஸ் வந்துருச்சுங்க. எப்போவுமே நமக்கு வந்து ஒரு துள்ளல் வரக்கூடிய அந்த நாட்கள் இது தானே. எப்போ பார்த்தாலும் இந்த லீவ் வருமா, எனக்கு அந்த லீவ் வருமா, லீவில் நான் என்னென்ன பிளான்ஸ் வச்சுருக்கேன் அதை எக்ஸிக்யூட் பண்ணணுன்றதுக்காகவே நம்ம வீக் டேஸில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா. எஸ், உங்களுடைய பிளான்ஸ் அண்டு எல்லா இதுவுமே வந்து சூப்பராக நீங்கள் வந்து பிளான் போட்டு இப்போ நிறைய பேர் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நிறைய பேர் நாளைக்கு பண்ணலாம், அதுக்காக நான் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஜாலியிலேயே அந்த மூட்லேயே நம்ம இருந்துகிட்டு இருப்போம் இல்லையா. ஸோ எஸ், இந்த கூடவே குட்டி குட்டி குட்டியாக சில விஷயங்கள்லாம் அப்படி ஷேர் பண்ணிக்கிட்டே சில கேள்விகளுமே எனக்கு இருக்குது. நம்ம இளைஞர் இல்லையா, ஸோ இளைஞர் உலகத்தில் என்ன கேள்வியோடு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சாங் கேட்டு வந்தால் இன்னுமே நல்லாயிருக்குமே எனக்கு தோணுது. ஸோ எஸ், பாய்ஸ் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக முதலாவதாக வரப்போகிற சாங்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்து தொடர்ந்து

0: நேரம் 12:12 ஆயாச்சு. நம்ம இணைந்திருக்கிறது இளைஞர் உலகம் வித் மீ உங்க பவானி. எஸ் நான் என்ன கேள்வி கேட்க போறேன் அப்படின்றத ஒரு சின்ன இதுவா ஹிண்டா நான் வந்து இந்த பாட்லயே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் நம்புறேன். எஸ் அது என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து வாழ்க்கையில் நிறைய சாதனைகள்லாம் வந்து நம்ம சாதிப்போம். அதில் குறிப்பாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் குறிப்பாக இந்த இளமை வயதில் நீங்கள் தாண்டிய பெரிய மைல்கல் போல் நான் இதை தாண்டிட்டேன்ப்பா, நான் இதை சாதிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதை நினைக்கிறீங்க, என்ன சாதனை நீங்கள் வந்து செய்ததை ரொம்ப சந்தோஷமாக அது உங்கள் மனதில் இன்னுமே புத்துணர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை ஷேர் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், எஸ் நான் சொல்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்னோட பேசலாம். என்ன நம்பர் பார்த்தீங்கன்னா 298-6-00-38 2-9-5-2-0-5-5-4 இந்த ரெண்டு எண்ணுக்குமே வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் என்னோட பேசலாம். எஸ் நமக்காக காத்திருக்காங்க காலர்ஸ், என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பார்ப்போம். ஹலோ வணக்கம்
1: மேடம். கலா பேசுகிறேன் மேடம்.
0: கலா மேடம் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்கள் நல்லா
0: இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம். மேடம் நன்றி நன்றி. சொல்லுங்க, நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையில இந்த இளமையில சாதித்த மிகப்பெரிய சாதனையா நீங்க நினைக்கிறது என்ன?
1: படிப்பு மேடம், படிப்பு. டுவெல்த்து பாஸ் பண்ணிட்டேன்.
0: சூப்பர். ஓகே ஓகே. சோ நீங்க வந்து நான் படிச்சதே ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க கரெக்டா?

0: மேடம்.
1: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் மேடம்.
2: காலகட்டம் எல்லாம் கடந்து வந்திருக்கோம். ரமேஷ், சந்தோஷம், நீங்க வந்து படிச்சதையே வந்து மிகப்பெரிய ஒரு சாதனையா நீங்க வந்து இது பண்ணிருக்கீங்க. எஸ் நிறைய காலகட்டம்லாம் வந்து கடந்து வந்திருக்கோம். ரமேஷ், சந்தோஷம், உங்களோட பேசினது தொடர்ந்து நீங்க கேட்டுட்டே இருங்க. எஸ், அடுத்த காலர் நமக்காக யாரு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாப்போம்.
1: நிறைய காலத்துல குறிப்பா நம்ம வந்து பழைய காலகட்டத்துல வந்து சில நேரங்கள்ல இந்த எஜுகேஷன்ஸ்லாம் நமக்கு வந்து கிடைக்காத ஒரு சூழ்நிலையெல்லாம் கடந்து தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ அந்த எஜுகேஷன்றது வந்து நமக்கு ரொம்பவே ஈஸியா கிடைச்சிருக்கு. அது வந்து ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமா தான் இருக்கு. சோ எஸ், அடுத்த காலர் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாப்போம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
3: வேலூர் மாவட்டம்.
1: நலமா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன்.
1: சூப்பர் சூப்பர் சார், சொல்லுங்க நீங்க.
3: என்ன சின்ன வயசுல நானு ரொம்ப சூப்பரா சாதிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா, நான் சம்பாதிச்ச இந்த வீடு எக்ஸ்டென்ட் கட்டினதுதான் ஒரு பெரிய சாதனையா நான் சொல்லுவேன்.
1: ஓகே,
3: மாவட்டத்துல சொந்தமா வீடு இருக்கு, அது கீழ் ஃப்ளோர் மாத்திரம் தான் இருந்தது. ஆனா நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சம்பாதிச்சு அந்த கீழே இருக்கக்கூடிய அது போலயே மேலேயே எக்ஸ்டென்ட் பண்ணி அந்த வீடு அப்படிங்கறத கட்டும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாருமே சொன்னாங்க, சின்ன வயசுலயே பரவாயில்ல, ரொம்ப பொறுப்பா சந்திரசேகர் வீடெல்லாம் கட்டிருக்கான எக்ஸ்டென்ட் பண்ணி.
1: சூப்பருங்க,
3: ஒரு மன நிறைவா இருந்தது.
1: சூப்பர் சூப்பர்.
3: வேணும்னா மேம், பொருளாதார ரீதியாக அந்த ஒரு வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் தேவைப்பட்டது குடும்பத்திற்கு. ஒர்க் பண்ணாலும் சரி, அப்பா ரிட்டையர் ஆகும்போது ஆப்வியஸ்லி இன்னும் ஒரு இன்கம் வந்தா நல்லா இருக்கும், ஃபேமிலி நல்லா ரன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம தான் காசு சேர்த்திருக்கோம், ஏன் வீடு கட்டக்கூடாது அப்படின்ட்டுன்னு அதுல கூட ஒரு சேவிங் மைண்டடா இருந்து அந்த ஒரு வீடு கட்டி ஒரு ஸ்டேட்டஸ்லயும் சரி அதே மாதிரி வருமானத்திலயும் சரி கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாவே இருந்தது.
1: என்னுடைய
3: வாழ்நாள் சாதனை.
1: சூப்பர் சூப்பர் சார், சூப்பர். நன்றி நன்றி, எங்களுக்குமே அது வந்து புத்துணர்ச்சியை கொடுக்குது. தேங்க்யூ. அண்ட் எஸ், நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய நேர்களுமே ஷேர் பண்ணாங்க. இந்த மாதிரி இந்த சின்ன வயசில் நிறைய நேரத்தில் அநேக சிலருடைய நேரங்களில் வந்து சில நேரங்களில் பெரிய பொறுப்புகளுமே வந்து நம்ம எடுக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் வந்து அமையக்கூடிய நேரமாக கூட இருக்கும். ஆனால் அதையுமே வந்து நம்மளுடைய இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க, அப்படி நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர்களுடைய பொறுப்பை கூட எடுத்து ரொம்பவே துல்லியமாக நுட்பமாக இது பெரியவங்க செஞ்சது போலவே அந்த ஒரு பேஸ் இருக்கே சூப்பராக பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பாராட்டெல்லாம் கூட வந்து செஞ்சுருப்போம். இல்லை நமக்கே நிறைய பேர் பாராட்டியும் இருப்பாங்க. ஸோ அது போல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் வந்து அந்த மாதிரியான ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் பெற்றிருக்கீங்க, எந்த சாதனையை நீங்கள் சாதிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே என்னோட ஷேர் பண்ண விரும்புறீங்கனாக்கா, நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் 298-600-0038 அல்லது 295-2055-54 என்ற எண்ணிற்கு வந்து நீங்கள் கால் பண்ணி என்னுடன் பேசலாம். ஸோ எஸ், அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சியில் வரப்போகிறதான ஒரு சாங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள்லாம் வந்தாலே அப்படியே அலப்படுறதாங்க கலப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலலிதா திரைப்படத்திலிருந்து ஹுக்கும் தலைவர் அலப்பற என்ற பாடல் தான் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. அனிருத் ரவிச்சந்தர் குரலில், சுப்பு சூப்பர் சுப்பு அவங்க வரிகளில், அனிருத் ரவிச்சந்தர் இசையமைப்பில். கேட்டு மகிழ்ந்துருங்கள். இது நமது எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுல.
4: நினைச்சுண்டமா வெட்டி கலைச்சு போட்டுடுவேன்.

0: நேரம் 12:21 ஆயிட்டு இருக்கு. எஸ், நான் கேட்ட கேள்வி இதே தான். இளைஞர் உலகத்துல நீங்க இளமையில தாண்டிய பெரிய மைல்கல்ல நினைக்கும் சாதனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலேஜ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் எங்க இருந்து பேசுறாங்க பாத்துருவோம். ஹலோ, வணக்கம்.
1: நுங்கம்பாக்கம் டேங்க் பண்டோட்டை சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜன் பேசுறமா. வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
1: பரவாயில்லமா.
0: ஓகே, சொல்லுங்க, நீங்க என்ன இந்த இளமையில நீங்க செய்த சாதனை என்னவா இருக்கு?
1: இளமையில எதுவுமே சாதிக்கலாமா, அதான் மனசு ரொம்ப கவலையா இருக்கு.
0: அச்சோ, ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க வந்து என்றும் இளமை அப்படின்னு சொல்லிட்டு மனதளவில் நினைச்சு இப்ப நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமே சாதனையாவே செய்யுங்க. நிச்சயமா அந்த காரியம் வந்து உங்களுக்கு இன்னும் திருப்திகரமா இருக்கும். நன்றி ஐயா,
1: ரொம்ப சந்தோஷம்மா.
0: நன்றி. எஸ் நம்ம வந்து அடுத்த காலர் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஹலோ, வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? ஹலோ
2: ஹலோ
0: ஆ சொல்லுங்க ஐயா, உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ. ஓகே, ஸோ எஸ் நம்ம வந்து நிறைய காரியங்களை வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பேசிகிட்டு இருக்கோம். அதில் குறிப்பாக, சரி பவானி, நீ என்ன இளமையில சாதிச்ச அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னை கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டுருக்கேன். எஸ் நான் வந்து இனிமேல் இளமையில தான் இருக்கேன் அப்படின்னு நானே சொல்லிக்க வேண்டியதுதான். என்னெல்லாம் சாதிக்கலாம் அப்படின்னாக்கா நிறைய பேருக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் நான் என்ன சாதிச்சேன் அப்படின்றது வந்து எப்பவுமே கிளைமேக்ஸாக தாங்க சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேருக்கு வந்து சொன்னது போல் படிப்பு வந்து மிகப்பெரிய ஒரு சாதனையாகவே இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த 10th 12th வந்து தாண்டதே அப்பா அப்படின்னு இருக்கும். அதையும் தாண்டி நிறைய பேருக்கு ஸ்போர்ட்ஸில் வந்து ரொம்ப அதிகமான இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து சமீப காலங்களில் நிறைய பேர் வந்து ஸ்போர்ட்ஸ், மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸாக அந்த சிங்கிங், டான்ஸிங்கு, மற்ற நிறைய அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே இந்த காலகட்டங்களில் அதிகமாகவே நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். அதில் இன்னுமே ரொம்ப சிறந்து விளங்குறாங்க நிறைய பிறக்கிற குழந்தைங்களாம். என்னடா ராகத்தோட கத்துற, அழறது கூட ராகத்தோடு அழகிறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அது போல் வந்து பிள்ளைங்க எல்லாமே இப்போ வளர வந்துட்டு இருக்க ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது போல் இருக்கும்பொழுது இந்த இளமையில் நம்ம செய்கிற சில சில விஷயங்கள் சிலருக்கு அது ரொம்ப எளிமையாக கிடைக்கும். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் சில நேரங்கள் அது போராடி பெறக்கூடிய ஒன்றாகவே இருக்கும். அது வாழ்க்கையினுடைய ஒரு சாதாரண ஒருவேளை நிறைய பேருக்கு இந்த ஏழ்மை காரணத்தினால ஏற்படுற காரியமாக இருக்கலாம், படிப்பு ஒரு காரியமாக இருக்கலாம், இல்லை விளையாட்டு காரியங்களாக இருக்கலாம், இல்லை வேறு என்ன ஏதோ ஒரு சில ஏக்கங்கள் மனதில் வந்து இருக்கும். அது எல்லாமே நம்ம பெற்றிருக்கோம். இப்போ நான் வந்து பார்க்கும்பொழுது திரும்பி பார்க்குறேன் அடைய வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது இதெல்லாமே நான் ஒரு காலத்தில் எவ்வளோ போராடி வாங்கி அதை சாதிச்ச அந்த சந்தோஷம் இல்லை, ஆனால் அந்த சின்ன சந்தோஷம் மிகப்பெரிய ஒரு மைல்கல்லை தாண்டினது போல் மனதுக்கு அப்படியே ஒரு நிறைவாக இருக்கும். ஸோ இது போன்ற நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலுமே இருக்கும். அதை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ஃபோன் இடுங்க, இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்னோட பேசுங்க. 2986000038 அல்லது 2952055544 என்று எனக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம். ஸோ அடுத்ததாக நம்மளுடைய நிகழ்ச்சியில் வரப்போகிறதான பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பீஸ் திரைப்படத்திலிருந்து அரபிக் குத்து தான். உங்களுக்காக அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் ஜொனிட்டா காந்தி அவர்கள் குரலில் சிவகார்த்திகேயன் வரிகளில் அனிருத் ரவிச்சந்தர் இசையமைப்பிலே கேட்டு மகிழ்ந்தர்கள். இது நம்ம தேவம் 101.4 இங்கே எல்லாமே சமதுல.

0: நேரம் 12:29 ஆயிட்டிருக்கு. எஸ் நம்மளுடைய கேள்விக்கான பதில் சொல்ல ஆர்வமா நம்மளுடைய காலேஜ் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்துருவோம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
1: ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பலத்துல இருந்து பேசுறேன் மேடம்.
0: ராஜலட்சுமி, நல்லா இருக்கீங்களா?
1: நான் நல்லா இருக்கிறேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேம்மா. சொல்லுங்க, நீங்க உங்களுடைய இளமையில சாதித்த சாதனை?
1: இளமையில வந்து ரொம்ப வறுமையில இருந்து

0: அப்ப வந்து பிசினஸ் மேன் வீட்டுக்காரவங்க, நான் ஹவுஸ் ஒய்ஃப், வாடகை வீட்டுல இருக்கும்பொழுது நம்ம எப்படியாச்சும் ஒரு ஒரே ஒரு ரூமாவது கட்டணும் அப்படிங்கிற ஒரு வெறி,
1: ஓகே,
0: ஆசைன்னு கூட சொல்ல முடியாது,
1: வெறி
0: சாதனைன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு அப்ப இருந்தது ஒரு 1500 சதுரடி வாங்கி ஒரு ரூமு காலு அது மாதிரி சின்ன போர்ஷன் கட்டி, இப்ப இன்னும் ஒரு 2-3 போர்ஷன் கட்டி நல்லா வசதியா இருக்கிற மாதிரி இருக்கிறேன்.
1: சூப்பர். அப்ப நீங்க வந்து வீடு கட்டினது அந்த சின்ன வயசுல ஒரு வெறி கொண்டு நீங்க வந்து செய்திருக்கீங்க, அப்பவே உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஆனா சாதிச்சிருக்கீங்க அந்த டைம்ல, கரெக்டா?
0: அது வந்து சாதனை, என்னோட சாதனைன்னு நினைக்கிறேன். அது நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டாலும் அது எனக்கு அதுல
1: அப்படிதான் இல்ல, நீங்க வந்து உங்களுடைய துணையாளுக்கு வந்து ரொம்ப துணையா இருந்து நீங்க அதை வந்து செஞ்சிருக்கீங்க. சோ இந்த ஷேரிங், இந்த சாதனை வந்து ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகேமா, நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்த காலர்ஸ் என்ன பேசுறாங்க பாப்போம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம், திருப்பத்தூர் மாவட்டம் வேமக்கலம், சிவகுமார்.
1: சொல்லுங்க சார், சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன சாதனை, மிகப்பெரிய சாதனையா நீங்க இளமையில செய்துங்க? எல்லாருமே நிறைய வீடு கட்டுறது மற்றும் அந்த சென்னை எல்லாம் சுத்தி பாக்குறதெல்லாம் ஒரு சூப்பரா வச்சிருக்கீங்க, ரியலாவே ரொம்ப மிகப்பெரிய ஒரு இதுவா இருக்கு.
2: தொடர்ந்து லைன் கிடைக்காமலே இருக்கும், அது கஷ்டப்பட்டு லைன் கிடைக்குது, அது ரொம்ப கஷ்டப்பட்டு நான் சந்தோஷமா இருக்கேன் அதெல்லாம்.
1: ஓகே ஓகே சார், நிச்சயமா தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருங்க, வந்து கன்ஃபார்மா கிடைக்கும். நன்றி சார், வாழ்த்துக்கள்.
2: ஓகே மேடம், ஓகே மேடம், வாழ்த்துக்கள்.
1: ஓகே, ஸோ யெஸ், நம்ம காலேஜ் வந்து கிட்ட பேசணும், அவங்க வந்து சொன்னாங்க இது போல எனக்கு வந்து நிறைய பேர் சொல்றது காரியம் வந்து வீடு கட்டுறது. ஆமா, நிறைய நேரங்களில் நமக்கு வந்து நம்மளுடைய சொந்த வீடா இருக்கும் பொழுது நமக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்ல, நமக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணா பண்ணிக்கலாம், எந்த ஒரு இடையூறும் இல்லாம நம்ம ஜாலியா இருந்துக்கலாமே சொல்லிட்டு நிறைய பேருக்கு அது வந்து ஒரு கனவாவே இருக்கும். நிறைய இளைஞர்களுக்கு இப்ப இருக்கிற காலகட்டங்களில் அதுவுமே வந்து கனவாவே இருக்கு, அதை வந்து நிச்சயமா அவங்க நிறைவேற்றுறதுக்காக தொடர்ந்து உழைச்சிட்டே இருக்காங்க. ஸோ யெஸ், அது சீக்கிரத்துல அந்த காரியங்கள் எல்லாமே அவங்களுக்கு கைகூடி வரணும்னு சொல்லிட்டு தெரிவித்துக்கொண்டு, அடுத்ததாக உங்களுக்காக ரெட்ரோ திரைப்படத்திலிருந்து கனிமா என்ற பாடல் தான் வந்துட்டே இருக்கு. சந்தோஷ் நாராயணன் குரல்ல, விவேக் வரிகள்ல, சந்தோஷ் நாராயணன் சேம்ல கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM 91.4, எல்லாமே செம்மதுல.

6:56 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. நம்ம இணைந்திருக்கிறது இளைஞர் உலகம் வித் மீ உங்க பவானி நிகழ்ச்சியில. அடுத்ததாக ஒரு பாடலை இன்னுமே கேட்டாமே நல்லா இருக்கும். ஸோ மெட்ராஸ் திரைப்படத்திலிருந்து எங்க ஊர் மெட்ராஸ் அந்த பாடல் தான் வந்து கேட்க போறோம். ஹரிஹரசூதன் மற்றும் மீனாட்சி அவர்கள் குரல்ல, கபிலன் வரிகளில், சந்தோஷ் நாராயணன் இசையமைப்பில் கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM 91.4. எல்லாமே சமதுல.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். நீடித்த வளர்ச்சிக்கான உதாரணமாக சிக்கிம் மாநிலம் திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தில் இந்திய வம்சாவளியினர் அளித்த வரவேற்பு மறக்க இயலாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ISIS அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தீவிரவாதி அபு பிலால் அல் மினூகி நைஜீரியாவின் உதவியுடன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. சவுதி கிராண்ட் பிரிக்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நீடித்த வளர்ச்சிக்கான உதாரணமாக சிக்கிம் மாநிலம் திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சிக்கிம் தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். எளிமை மற்றும் நல்லிணக்கத்தின் அடையாளமாக சிக்கிம் திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இயற்கை அழகோடு கலாச்சார பாரம்பரியத்தையும் சிக்கிம் கொண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் நாட்டின் வளர்ச்சியில் சிக்கிம் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சிக்கிம் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். இதற்கிடையே அரசுமுறை பயணமாக நெதர்லாந்து சென்றுள்ள தமக்கு இந்திய வம்சாவளியினர் வழங்கிய வரவேற்பு மறக்க இயலாதது என்று திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கதக், ஒடிசி, குச்சிப்புடி மற்றும் மோகினி ஆட்டம் நடன கலைஞர்களின் நிகழ்ச்சி தம்மை வெகுவாக கவர்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான புகைப்படங்களையும் பிரதமர் பகிர்ந்துள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தேசிய டெங்கு தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பரிசோதனை வசதிகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் பொதுமக்களும் பங்கேற்க வேண்டும் என்று திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கிடையே கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளில் கூடுதல் கவனம் செலுத்துவதன் மூலம் டெங்குவை ஒழிக்க இயலும் என்று சென்னையைச் சேர்ந்த மருத்துவர் டாக்டர் ராமச்சந்திரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: டெங்கு வந்து ஃபீவர் வந்து உங்களுக்கு ஒரு டெங்கு வைரஸ் அப்படின்னு ஒரு வைரஸ் கிருமி தான் இதை காஸ் பண்ணுது. Dengue 1, Dengue 2, Dengue 3, Dengue 4 அப்படின்னு 4 வகை வைரஸ் இருக்குது. இந்த டிசீஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடியது ஒரு விதமான ஒரு கொசு, ஓகே, ஏடிஸ் குரூப் என்ற ஒரு கொசு அது. இந்த கொசு வந்து காலை நேரங்களில் தான் மனுஷனை கடிக்குது. இது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு நோயை கொடுக்கும். அதாவது டெங்கு ஃபீவர் வந்து பிரேக் போன் ஃபீவர்னு கூட சொல்லுவோம். எலும்புரிக்கி மாதிரி உடம்பு பயங்கரமாக வலி இருக்கும். இதுலேயே சில வேரியேஷன்ஸ்னால பிளேட்லெட் கவுண்ட்டு கம்மியாயிடும். பிளேட்லெட் வந்து பிளட் கிளாட்டிங்க்கு நம்மளுக்கு ரொம்ப அவசியம். இதுலேருந்து எப்படி நம்ம பாதுகாக்கிறதுக்கு முடியும்? இந்த கொசு ப்ரீட் பண்ணக்கூடிய ஸ்டாக்னன்ட் வாட்டர் அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். குழந்தைங்க இருக்கிற வீட்டிலலாம் இந்த நெட்டு மாதிரி யூஸ் பண்ணலாம். பெட்டிங்ஸில், வீடுகளில் உங்களுக்கு வந்து நெட்லான் மாதிரி விண்டோஸ்லேயும் டோர்ஸ்லேயும் ஃபிட் பண்ணிக்கலாம். அதை பரப்பக்கூடிய அந்த கொசுவை எலிமினேட் பண்ணுறதுக்கு ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன்.
1: நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் வேதனை அளிப்பதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் 89க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் பல்வேறு மாநிலங்களும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதனை சரி செய்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் மூலம் ஊரகப் பகுதிகளைச் சேர்ந்த 81% குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த திட்டத்தின் செயலாக்கம் குறித்து திட்ட இயக்குநர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக ஆய்வு மேற்கொண்டு பேசுகையில் குடிநீர் வழங்கல் துறையின் செயலர் திரு அசோக் மீனா இதனை தெரிவித்தார். இந்த திட்டம்

0: 28 ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். எஞ்சிய குடியிருப்புகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்க கிராம பஞ்சாயத்துக்கள் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்றும் திரு அசோக் மீனா கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெட்ரோல் மற்றும் டீசல் பயன்பாட்டை குறைக்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள வேண்டுகோளை ஏற்று ராஜஸ்தானில் பெரிய அளவிலான அரசு நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஜெய்ப்பூரில் வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறுவதாக இருந்த வேளாண் தொழில்நுட்ப மாநாடு ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவித்தார். அரசு நிகழ்ச்சிகள் மற்றும் கூட்டங்களை காணொலி வாயிலாக நடத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு பஜன்லால் சர்மா கூறினார். மேற்கு வங்கத்தில் கடந்த 15 ஆண்டுகளில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான சாதி சான்றிதழ் வழங்கியது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளுமாறு அம்மாநில அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இந்த சான்றிதழ்களை முழுமையாக ஆய்வு செய்யுமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக மேற்கு வங்க அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 15 ஆண்டுகளில் 1,69,00,000 இத்தகைய சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெளிநாட்டினர் வாக்கு செலுத்தியது தொடர்பான புகார்கள் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இது தொடர்பாக 10 பேரை கைது செய்து காவல்துறையினர் சமர்ப்பித்த அறிக்கையின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இது தொடர்பாக 9 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீரில் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் 15 இடங்களில் சோதனை மேற்கொண்டனர். பாரமுல்லா மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இந்த சோதனை நடைபெற்றதாக காவல்துறையினர் கூறினர். இந்த சோதனையின் போது ஏராளமான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. பஞ்சாபில் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த 4 வயது குழந்தை 9 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளது. ஹோஷியார்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் 30 அடி ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த இந்த குழந்தையை தீயணைப்புத் துறையினர் மற்றும் தன்னார்வலர்கள் இணைந்து மீட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ISIS அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தீவிரவாதி அபு பிலால் அல் மினோக்கி நைஜீரியாவின் உதவியுடன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமது உத்தரவின் பேரில் அமெரிக்க படையினர் நைஜீரியாவின் உதவியோடு துல்லியமாக இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் இந்த தீவிரவாத அமைப்பின் சர்வதேச செயல்பாடுகள் பெருமளவு தடுக்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக ஒத்துழைப்பு அளித்த நைஜீரியாவிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். சவுதி கிராண்ட் பிரிக்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 200 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அனிமேஷ் குஜூரும் 800 மீட்டர் ஓட்டப்பிரிவில் முகமது அப்சல் புலிகலா கத்தும் தங்கப்பதக்கம் வென்றனர். 400 மீட்டர் தொடர் ஓட்டத்திலும் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஆடவர் 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அனிமேஷ் குஜூர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இப்பிரிவில் குரிந்தர் வீர் சிங் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆடவர் 3000 மீட்டர் ஓட்டத்தில் சிவாஜியும் 110 மீட்டர் தடை ஓட்டத்தில் கிருஷிக் மஞ்சுநாத்தும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வலிஷெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-13, 21-17 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஜூ வென் ஜிங்கை வென்றார். ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 2வது சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா உஸ்பெகிஸ்தானின் ஜவோகர் சிண்டாரோவை வென்றார். ஸ்லோவேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நாவியா கண்டேரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-19 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் ஈ என் வாங்கை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சதீஷ்குமார் கருணாகரனும் பிரணவ் ராம் நாகலிங்கமும் ஆனந்த் தாஸ் ராஜ்குமாரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீடித்த வளர்ச்சி

0: அதற்கான உதாரணமாக சிக்கிம் மாநிலம் திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தில் இந்திய வம்சாவளியினர் அளித்த வரவேற்பு மறக்க இயலாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். ISIS அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தீவிரவாதி அபு பிலால் அல் மினூக்கி நைஜீரியாவின் உதவியுடன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. சவுதி கிராண்ட் பிரிக்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50 ஆயிற்றுக்கு. நம்ம இணைந்திருக்கிறது இளைஞர் உலகம் வித்மி உங்க பவானி. எஸ், நம்ம கேட்ட கேள்வி என்னன்னு திரும்ப சொல்லிடலாம். என்னன்னா, நம்மளுடைய இளமையில நீங்க எந்த சாதனையை வந்து மிகப்பெரிய ஒரு மைல்கல்லா நீங்க நினைச்சு நீங்க சாதிச்ச சாதனையை பற்றி தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். எஸ், நம்ம கூட காலேஜ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாத்துருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து? ஜெயலட்சுமி, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா
1: இருக்கேம்மா. சொல்லுங்க, நீங்க என்ன உங்களுடைய இளமை காலத்துல செய்த சாதனையா நீங்க நினைக்கிறீங்க?
2: இளமை செய்யலாம், எங்க அண்ணன் என்ன படிக்க வச்சாங்க. கிராமம், அத படிக்க முடியாது. என்னால நல்லா படிக்கிறதால அண்ணன் வந்து வில்லிவாக்கம் இதுல வந்து கொண்டு சேர்த்தாங்க. நான் படிச்சேன், அதுக்கு மேல பஸ் வசதி இல்ல, அதனால போக முடியலம்மா.
1: ஓகே, சோ உங்களுக்குமே வந்து இந்த படிப்பு தான் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனையாவே இருக்கு இல்லையா?
2: ஆமாம்மா, அவங்க படிக்க வச்சாங்க.
1: சூப்பர் சூப்பர். உங்க அண்ணன் உங்களுக்கு வந்து ஒரு பக்க துணையா இருந்து சூப்பரா ஹெல்ப் பண்ணிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா, நன்றி, வாழ்த்துக்கள். ஸோ எஸ், நான் வந்து சொன்னது போல் நிறைய விஷயங்கள் வந்து படிப்பு சார்ந்ததாகவே தான் இருக்குது. நான் வந்து படிக்கிறது, ஏன்னா நிறைய நமக்கு வந்து உலகமே வந்து எங்கே கற்றுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வீட்டுக்கு அடுத்தபடி வந்து பள்ளிக்கூடத்தில் தான் நம்ம முக்கால்வாசி நேரம் வந்து ஸ்கூலில் தான் நம்ம வந்து செலவிடுவோம் இல்லையா? 8 மணி நேரம் ஸ்கூலில் தான் நம்ம இருப்போம். அங்கே வந்து சோஷியல், நம்ம எப்படி வந்து சொசைட்டியில் நம்ம எப்படி வாழப்போகிறோம் அப்படின்றது எல்லாமே அங்கே இருக்கிற நம்ம நண்பர்களோட, நம்மளுடைய டீச்சரோட, மற்ற காரியங்களில் தான் நம்ம இன்வால்வ் ஆகும்பொழுது தான் நிறைய கற்றுக்குறோம். ஸோ வாழ்க்கையே இப்படி இருக்கும், நம்ம வந்து நட்புறவாக இருக்கணும், எல்லா இடத்துலையும் வந்து சுமூகமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு இந்த மாதிரி இந்த பள்ளி படிப்பு அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு ஒரு எட்டாக்கனியாகவே இருந்திருக்கக்கூடிய காலம் கட்டம் மாறி இப்போ எல்லாருக்குமே வந்து ரொம்பவே அருமையாக எளிமையாக கிடைக்கத்தக்கதாக நம்ம வந்து நிறைய காரியங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். இலவசமான வந்து பள்ளி கல்விகள் எல்லாமே நமக்கு வந்து கிடைச்சிட்ருக்கு. இது எல்லாத்துக்குமே நிறைய காரணங்கள், காரிய கர்த்தங்கள் இருந்தாலுமே நமக்கு வந்து இந்த படிப்பு இது எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு உந்துகோலாகவும் இருக்குது. இதுதான் நமக்கு வந்து நெக்ஸ்ட் பிளான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் ஒரு தேர்ந்தெடுக்கிறதுக்கு தெளிவான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்குமே இந்த படிப்பு வச்சு தான் நம்ம வந்து எனக்கு என்ன பிடிக்கும், நான் என்ன செய்ய போகிறேன், நான் என்ன என்னுடைய பிளான் அண்ட் பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை நோக்கி ஓடுறதுக்குமே இந்த படிப்பு வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையில் உதவி செஞ்சுட்ருக்கு. நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தது போல் பவானி, நீ என்ன இளமையில சாதிச்ச அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லையா? ஸோ சொல்லிடலான்னு பார்க்குறேன். எஸ், நானுமே வந்து படிப்பை தாங்க சொல்லுவேன். ஏன்னாக்கா எனக்குமே வந்து 12th வந்து மார்க் எடுக்கணும், ஐயோ அவ்வளோ மார்க் எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாக வந்து ரொம்ப ஆர்வமோடு இருப்போம். அதில் குறிப்பாக வந்து இந்த 12th மார்க் நமக்கு கிடச்சிட்டு உடனே ஐயா நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நம்ம குதிச்சு ஓடுற மாதிரி அடுத்த கட்டத்துக்கு நான் வந்து மூவ் ஆகும், எப்போ வந்து நம்ம வளருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைங்களை பார்த்துட்டு நம்ம ஏங்கிட்டே இருப்போம். அது போல் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து ஒரு ஏக்கத்தோடு வந்து பார்த்து அந்த வயசில் படிப்பை வந்து நான் முடித்ததை வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது. படிப்பை முடிக்கலை, அதாவது 12th முடித்தேன், அந்த டைம் வந்து எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்தது. அதை தவிர்த்து அப்படி மேற்கொண்டு நான் என்னென்ன படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்தோடு அதை செய்யும்பொழுது அது ரொம்பவே ஒரு சந்தோஷமாக இருந்தது. அதுதான் என் வாழ்க்கையில் நான் செய்த இதுவரைக்கும் செஞ்ச சாதனையாக அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து சொல்லிக்கிறேன். அண்ட் எஸ், நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து எல்லா புகழும் என்ற பாடல் தான். ஏ ஆர் ரகுமான் குரலில் வாலி வரிகளை ஏ ஆர் ரகுமான் சாம்பிள் கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நம்ம FM 101.4 எல்லாமே சமதுல.

நேரம் 12:58 ஆயிட்டிருக்கு. நம்ம இணைந்திருக்கிறது இளைஞர் உலகத்தில். எஸ், இளைஞர் உலகத்தில் டைம் போனதே தெரியல. நிறைய யோசனைகள், நிறைய கேள்விகள், நிறைய எமோஷன்ஸ்களுமே வந்து இருந்தது. நான் இதெல்லாம் சாதிச்சேன் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துலையுமே இருந்தோம். எஸ், நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக உங்களுக்காக வரவிருக்கிறது சூரரை போற்று திரைப்படத்திலிருந்து கிருஷ்ணராஜ் குரலில் ஜி வி பிரகாஷ் இசையமைப்பில் உங்களுக்காகவே சூப்பரான ஒரு பாடலாக வந்துட்டுருக்கு. இதோட நானுமே உங்களிடத்துலேருந்து சைன் ஆஃப் பெற்றுக்கிட்டு அடுத்து 2:00 உங்களோட வந்து இணைகிறேன். நான் உங்கள் பவானி, தொடர்ந்து இணைந்து இருங்கள். இது உங்கள் FM 101.4. இங்கே எல்லாமே சம்மதுல.

நேரம் ஒரு மணி ஒரு நிமிடம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைகானம். திரைகானம் நிகழ்ச்சியில் முதல் பாடல் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல், கண்ணதாசன் அவர்களின் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசையில். இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

திரைகானம் கேட்டுட்டு இருக்கீங்க. திரைகானம்ல அடுத்த பாடல் உங்களுக்காக பாசமலர் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா இணைந்து பாடிய பாடல். கண்ணதாசன் அவர்களின் வரிகள்ல விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி அவர்களின் இசையில் இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

பி.பி. ஸ்ரீனிவாஸ் அவர்களின் குரலில் கண்ணதாசன், வரிகளில் எம்.எஸ். விஸ்வநாதன், இசையில் ராமு. திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு முடித்த நேரம் 1:15. திரைகானம் கேட்டுட்டு இருக்கீங்க. திரைகானம் அடுத்த பாடல் ஊட்டி வரை உறவு. திரைப்படத்திற்காக டி.எம். சவுந்தரராஜன், பி. சுஷிலா இணைந்து பாடிய பாடல். கண்ணதாசன் வரிகளில் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களின் இசையில். இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

வாளி வரிகளில் டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா இணைந்து பாடிய பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில் குடியிருந்த கோவில் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு முடித்த நேரம் 1:26. திரைகாணம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கே ஜே யேசுதாஸ் அவர்களின் குரலில் இளையராஜாவின் இசையில் மூடுபனி திரைப்படத்திற்காக. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

பி சுஷீலா அவர்களின் குரலில், கண்ணதாசன் வரிகளில், கே வி மகாதேவன் இசையில், இதய கமலம் திரைப்படத்திற்காக பாடல் கீட்டு முடித்த நேரம் 1:34. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைக்காணம். திரைக்காணம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் வாலி, வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன், இசையில் அன்பேவா திரைப்படத்திற்காக. இணைந்திருங்கள் இது ரெயின்போ பண்பலை 101.4.

போடு போட்டி போடவா. நீ கால் மடக்கி கை மடக்கி மூச்சடக்கி பேச்சடக்கி எங்களோடு ஆட்டம் ஆடவா. எந்த ஊர், என்ன பேர், எந்த காலேஜ், என்ன

பா.

0: இரவு நேரங்களிலும்.
1: இனிய பொன்னிலாவே, பொன்னிலவில் என் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: திரைகானம் கேட்டுட்டு இருக்கோம். திரைகானம்ல அடுத்த பாடல் மோட்டார் சுந்தரம் பிள்ளை திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல். கொத்தமங்கலம் சுப்பு அவர்களின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில். இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: எனக்கு என்ன உடம்பு பாருங்க சார்.
1: கன்சல்டிங் பீஸ் உண்டா? உன் கையை இப்படி கொண்டா?
0: அடிக்கடி நெஞ்சில் படபடப்பு, அளவுக்கு மீறின துடி துடிப்பு, படுக்கையில் படுத்தா

0: கிரேன்
1: Why not?

சிக்கலான கேசு, ரொம்ப சிக்கலான கேசு, வக்கீல் ஜட்ஜி எல்லாம் கூட சிக்கி தவிக்கும் கேசு, வழக்கிட்ட

பி ஸ்ரீனிவாஸ் அவர்களின் குரலில் பாவமன்னிப்பு திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு முடித்த நேரம் 1:54. திரைகாணம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் பெற்றால்தான் பிள்ளையா திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா இணைந்து பாடிய பாடல். பாலி அவர்களின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில். இன்னும் உங்களை நாளை காலை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் டாடா, பை பை ஃப்ரம் சந்தியா.

0: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: Good afternoon. This is Akashvani. I am Saira Mujtaba with the midday news.

ஓவியம் வானொலி சித்திரம். வானத்தின் நீலத்திலே அதிர்வன் கோலமிட்டு செவிகளின் வழியாக சிந்தனைக்குள் நுழையும் மாய குரல்களின் சங்கமம் நம் வானொலிதான். இதயங்களை வருடும் மந்திர சத்தமே வானொலி. உருவம் இல்லாது உலாவரும் ஒரு குரல், 1000 கற்பனைகளை நமக்குள் விதைக்கும் விந்தையை தான் இன்று நாம் வானொலி என்று கொண்டாடுகிறோம். அறிஞர்களின் பார்வையில் வானொலி என்பது வெறும் தகவல் தொடர்பு சாதனம் அல்ல, அது ஒரு மனிதனின் கற்பனையை விரிவுபடுத்தும் ஒரு கலை கூடம். ஒலிகளின் வழியே ஓவியம் வரையும் இந்த வானொலி ஊடகம் காலங்கள் மாறினாலும் மனித மனங்களை ஆளும் ஒரு மந்திர கருவியாகவே என்றும் திகழும்.

0: பொதுமக்கள் பலரும் வானொலி பற்றிய தம் மன கருத்துக்களை பதிவு செய்கின்றனர். செவிமடுப்போமா?
1: வணக்கம், நான் ஜெபஷ்னி, கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவள். இந்த வானொலியின் மூலம் என்னுடைய கருத்துக்களை பகிரும் வாய்ப்பு கிடைத்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சிறு வயதிலிருந்தே ரேடியோ என் வாழ்க்கையில் ஒரு முக்கிய இடத்தை பிடிக்கிறது. எங்கள் வீட்டில் காலையில் ரேடியோ ஒலிக்காமல் ஒரு நாளும் தொடங்காது. செய்திகள், பாடல்கள், பொதுநல நிகழ்ச்சிகள் என்று பலவற்றை கேட்டே வளர்ந்தேன். அந்த நேரங்களில் ரேடியோ ஒரு சாதனமாக மட்டுமில்லாமல் வீட்டில் இருக்கும் ஒருவரை போலவே இருந்தது. இன்று தொழில்நுட்பம் மிகவும் வளர்ந்து மொபைல், இணையம், சமூக வலைதளங்கள் எல்லாம் வந்துவிட்டன. ஆனாலும் ரேடியோவின் தனித்துவம் இன்னும் குறையவில்லை. குறிப்பாக பயணம் செய்யும் நேரங்களில் நான் இன்றும் ரேடியோ கேட்பேன். பேருந்தில் செல்லும் போதோ, நீண்ட தூரம் பயணிக்கும் போதோ ரேடியோ கேட்கும் போது நேரம் போகிறதே தெரியாது.

சில நிகழ்ச்சிகள் நம்மை சிரிக்க வைக்கும், சில நிகழ்ச்சிகள் சிந்திக்க வைக்கும், சில நிகழ்ச்சிகள் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல அறிவை தரும். இந்த வானொலியில் ஒலிபரப்பாகும் விவசாய நிகழ்ச்சிகள் மிகவும் பயனுள்ளவை. விவசாயம் என்பது நம் வாழ்வின் அடிப்படை. விவசாயிகளுக்கு புதிய முறைகள், பயிர் பாதுகாப்பு, மழை பற்றிய தகவல்கள், நவீன விவசாய தொழில்நுட்பங்கள் போன்ற பல விஷயங்களை எளிய முறையில் பகிர்வது மிகவும் உதவியாக இருக்கிறது. அதேபோல் அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சிகளும் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். நம்மை சுற்றியுள்ள உலகம் எப்படி இயங்குகிறது, இயற்கையில் நடக்கும் மாற்றங்கள் என்ன, புதிய கண்டுபிடிப்புகள் என போன்ற தகவல்களை எளிமையாக புரிய வைக்கிறது. மாணவர்களுக்கு இது மிகவும் உதவிகரமாக இருக்கும். நான் ஆசிரியராக இருப்பதால் பல விஷயங்களை கேட்டு மாணவர்களுடன் பகிர முடிகிறது. அதனால் இந்த நிகழ்ச்சிகள் எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது.

அது மட்டுமல்லாமல் உடல்நலம், பெண்கள் முன்னேற்றம், இளைஞர்களுக்கான வழிகாட்டுதல், கல்வி, சமூக விழிப்புணர்வு போன்ற பல நல்ல தலைப்புகளில் நிகழ்ச்சிகள் வருகிறது. ஒவ்வொரு முறையும் கேட்கும் போது ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை தெரிந்து கொள்கிறோம். சில நேரங்களில் நாம் கவனிக்காத சிறிய விஷயங்களுக்கு கூட பெரிய அர்த்தம் இருப்பதை இந்த நிகழ்ச்சிகள் உணர்த்துகிறது. இன்றைய காலத்தில் பலர் தகவல்களை தேடி செல்கிறார்கள், ஆனால் ரேடியோ நேரடியாக மக்களிடம் தகவலை கொண்டு சேர்க்கிறது. அதுவே அதன் சிறப்பு. எளிமையாகவும் எல்லோருக்கும் புரியும் வகையிலும் தகவலை வழங்குவது மிகவும் பாராட்டத்தக்கது. நான் சிறுவயதில் கேட்டுக்கொண்டிருந்த இந்த வானொலியில் இன்று என்னுடைய குரலை பதிவு செய்து அனுப்பும் வாய்ப்பு கிடைத்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான அனுபவம். நான் கேட்டு ரசித்த இடத்தில் இன்று என்னுடைய சில வார்த்தைகளும் ஒலிக்கப் போகிறது என்ற எண்ணமே ஒரு பெருமையாக இருக்கிறது. இது எனக்கு என்றும் நினைவில் இருக்கும் ஒரு தருணம். இனியும் இது போன்று

பயனுள்ள அறிவூட்டும் மக்களுக்கு தேவையான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. உங்கள் சேவை இன்னும் பலரின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தட்டும். நன்றி.

அறிஞர் பெக்கி நூமன் ஒருமுறை சொன்னார், தொலைக்காட்சி திரையில் ஒரு காட்சியை திணிக்கிறது, ஆனால் வானொலி 1 கோடி மக்களின் மூளையில் 1 கோடி விதமான ஓவியங்களை வரைகிறது. ஆம், வானொலி ஒரு அறிவிப்பாளர் சொல்லும் சொல்லுக்கு ஏற்ப ஒவ்வொரு நேயரின் கற்பனை திறனையும் தூண்டி அவர்களை ஒரு இயக்குநராக மாற்றுகிறது. அதனால்தான் இதை மனதின் திரையரங்கம் என்கிறார்கள்.

நேயர்கள் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். நான் பொன்னி, கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையை சேர்ந்த ஒரு பெண்மணி. நான் சோ வானொலிக்கு 90 வயது ஆகுது. சோ என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரேடியோ வந்து ஒருத்தங்களோட லைஃப்ல வந்து மிகப்பெரிய ரோல் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன், எல்லாரோட லைஃப்லயுமே. சோ டெக்னாலஜி நமக்கு எவ்வளவோ இம்ப்ரூவ் ஆகி நாளுக்கு நாள் எவ்வளவோ விஷயங்கள் அட்வான்ஸா போனாலும் மக்கள் வந்து சில விஷயங்கள்ல வந்து ரொம்ப விருப்பப்பட்டு ஆர்வமா கேட்பாங்க. அதுல ஒண்ணுதான் வானொலி. நம்ம கார் டிரைவிங்ல கார் எடுத்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்ல ஒரு லாங் டிரைவ் போற டைம்லயும் ஓகே, இல்ல வீட்டுல நமக்கு கொஞ்ச நேரம் டைம் இருந்தாலும் சரி, ஃப்ரீ டைம்ல எல்லாருமே விருப்பப்பட்டு கேட்கிற ஒரு விஷயம் வந்து ரேடியோ. சில பேர் இதை வாடிக்கையாவும் வச்சும் கரெக்டா ஃபாலோ பண்ணி கேட்டுட்டு இருப்பாங்க. சோ மார்னிங்ல இருந்து ஈவினிங் வர சோ லைவ் நியூஸ் நம்ம கேட்டுக்கலாம், புது புது பாடல்கள், பழைய பாடல்கள், அப்புறம் ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் சிறந்து விளங்குறக்கூடியவங்களை இன்டர்வியூ எடுத்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ற மாதிரி சொல்லி கேட்கிறோம். சோ அது எல்லாமே ஒரு நல்ல விதமான ஒரு ஒரு மனதுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு சாந்தமும் இருக்கு, ஒரு மன நிம்மதி கிடைக்குது. பிளஸ் நம்ம டிவி போனு இதெல்லாம் இல்லாம கூட வெளி உலகத்துக்கு கூட ரொம்ப சிம்பிளான வேல வந்து நம்ம கான்டாக்ட்ல இருப்போம்னா அது கண்டிப்பா வந்து ரேடியோ தான்.

0: எனக்கும் என்னோட நாகர்கோயில் ரேடியோ ஷோரூம்ல பேசுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு ரீசெண்டா அமைஞ்சது. சோ நானுமே அதை ரொம்ப என்ஜாய் பண்ணேன். சோ சிறு வயதுல இருந்தே எனக்கு வானொலினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நினைவு தெரிந்த நாட்கள்ல இருந்து 10th 12th எக்ஸாம் வைக்கிற டைம் வந்து எங்களுக்கு ஸ்கூல் வந்து ஹாஃப் டே தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஸ்கூல் இருக்கும், 1:30 5 வரை இருக்கும். சோ நாங்கெல்லாம் வீட்டுல இருந்து ஒரு 12:00 கிளம்புவோம். சோ அந்த கிளம்புற டைம்ல எல்லாம் பக்கத்து வீட்டுல உள்ளவங்க எல்லாம் ரேடியோ வச்சு கேட்டுட்டு இருப்பாங்க. 2006-07 எல்லாம் பழைய காலத்து பாடல்களும் வரும், நிறைய டிப்ஸ் விஷயங்கள் கத்துக்கலாம். சோ லைவா கால் பண்ணி பேசுவாங்க, அந்த மாதிரியும் இருக்கும். சோ அந்த ஒரு ஞாபகம் வந்து மைண்ட்ல எப்பவுமே உண்டு. சோ அந்த விதத்துல நானும் நாகர்கோயிலை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து எனக்கும் வானொலியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது வந்து நான் மிகவும் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. சோ ஒருத்தங்க அந்த ரூம் செட்டப், சோ வெளியிருந்து நாய்ஸ் எதுவுமே இல்லாத அளவுக்கு ஒரு அழகான ஒரு ஒரு எரர் ஃப்ரீ ஆம்பிளிஃபையிங் வாய்ஸ், சோ அதெல்லாம் எனக்கு லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. சோ வானொலியிலும் எடுத்துக்கிட்டா கூட நிறைய புதுவிதமான நிகழ்ச்சிகள் இப்போ இருக்கு. முன்னாடி மாதிரி இல்லாம வியூவர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா என்டர்டெயின் பண்ணணுங்கிறதுக்காகவும் அவங்க நிறைய விஷயங்கள் வந்து பார்த்து பார்த்து பண்றாங்க. சோ நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, சோ அவங்களுக்குமே மிகப்பெரிய நன்றி தான். சோ இந்த ஒரு சர்வீஸை வந்து மக்களுக்கு வந்து கண்டினியூஸா 90 இயர்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு வரது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. சோ வானொலி நம்பி நிறைய குடும்பங்கள் இருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரஸ்டீஜியஸான ஒரு மொமெண்டா நான் பாக்குறேன். சோ எனக்கு ரொம்ப மிகப்பெரிய மகிழ்ச்சி. 90 வருஷங்கள் வந்து போறது வந்து சாதாரண விஷயம் இல்லவே இல்லை. என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். மத்தபடி சொல்லணும்னா நான் இதுல வானொலியில பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி வந்து பாடல்கள் நிறைய நான் விருப்பப்பட்டு கேட்பேன். சோ நிறைய ஸ்டேஷன்ஸ் இருக்கு. சோ அதுலயும் எனக்கு குமரி FM 101 வந்து என்னோட மிகப்பெரிய ஃபேவரட்டான ஒரு FM ஸ்டேஷன் தான். அந்த பாயிண்ட் கரெக்டா கிடைக்கும். சோ நம்ம எங்க இருந்தாலும் கிளாரிட்டியான ஒரு இது இருக்கும், லைவ் அப்டேட்ஸ் நம்ம வந்து கேட்டுக்கலாம். சோ அந்த விதத்துல வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இன்மேலும் இந்த ஒரு பணி வந்து சிறக்க மனமாற நான் வந்து வாழ்த்துகிறேன். மிக்க நன்றி. தேங்க்யூ.
1: கண்ணால் காண்பதை விட காதால் கேட்பதே

கற்பனைக்கு அதிக வேலை கொடுக்கிறது. இந்த தத்துவத்திற்கு உயிர் கொடுக்கும் ஒரு உன்னத கருவிதான் வானொலி. உருவம் தெரியாத ஒரு குரல் நம் முன்னே ஓர் உலகத்தையே உருவாக்கும் மாயத்தை இது செய்கிறது. அதனால்தான் வானொலியை ஒலியின் ஓவியம் என்று அழைக்கிறார்கள்.

வணக்கம். என்னுடைய பெயர் வந்து அபிலாஷினி. என்னுடைய ஊர் வந்து திருநேனார் குறிச்சி. ஆல் இண்டியா ரேடியோவுக்கு வயது 90. இங்க கரைக்கண்டேஸ்வரம் மகாதேவர் ஆலயத்துல நம்மளுடைய குமரி எஃப்எம் 101 ரொம்ப அழகான சேவைகளை பண்ணிட்டு இருக்காங்க. கோயில நடக்கக்கூடிய விசேஷங்கள் எல்லாத்தையுமே மக்களுக்கு அதை எடுத்துட்டு போறாங்க. நாகர்கோயில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நம்மளுடைய ஆலயத்தை பத்தியும் தெரியுது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாள்ல என்னென்ன விசேஷங்கள், அதாவது இந்த காலத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு அது தெரியணும் அப்படிங்கிற ஒரு பெரிய மனசோட இந்த சேவையை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தினம் தினம் நிறைய சின்ன குழந்தைகள் கூட அதை கேட்டு நிறைய நல்ல பலன்கள் பெறாங்க. அவங்களுடைய சேவைகள் வந்து இன்னும் மென்மேலும் வளரணும் அப்படின்னு மனதார வாழ்த்துகிறேன். அதே மாதிரி உண்மை தன்மையாக இருக்கக்கூடிய ஆல் இண்டியா ரேடியோ மகளிருக்கான நிகழ்ச்சிகளும் சரி, இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகளும் சரி, பள்ளிக்கூடங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான நிகழ்ச்சிகளும் சரி, பெரியவர்களுக்கான நிகழ்ச்சிகளும் சரி, அந்த காலத்தில் உள்ள பாடல்கள் எல்லாமே இனிமையான குரல்ல நம்மளுடைய குமரி பண்பலை வந்து அழகா அவங்களுடைய சேவைகளை வந்து அழகா பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு நிறைய குழந்தைகள் வந்து இதை கேட்கிறாங்க. அவங்களுடைய சேவைகள் வந்து மேலும் வளரட்டும். நன்றி.

பழுவில் இருப்பவர்களுக்கும் நீண்ட தூரம் வாகனம் ஓட்டுபவர்களுக்கும் வீட்டில் தனியாக இருக்கும் முதியவர்களுக்கும் வானொலி ஒரு தோழனாக இருக்கிறது. ஒலி அலைகளால் உலகை ஆளும் இந்த உன்னத ஊடகம் மனித குலம் இருக்கும் வரை மனம் வீசிக்கொண்டேதான் இருக்கும். காற்றோடு கலந்த கானமாகவும் கருத்தாகவும் என்றும் வானொலி நம் வாழ்வோடு இணைந்திருக்கும்.

காற்றின் அலைவரிசையில் கவிதை எழுதும் மந்திரமே, உருவமில்லா உன்னதமே, என் உயிரோவியம் வானொலியே, ஆண்டு பல கடந்தாலும் அழகு குறையா இளமையே, நூறு நூறு ஊடகங்கள் வந்தாலும் மாறா தனித்துவ பெருமையே, விவசாயின் வரப்பில் ஒரு விஞ்ஞான பாலமானாய், வீட்டு திண்ணையில் ஒரு உச்ச தோழனாய் அமர்ந்தாய், கண்களுக்கு வேலை தராமல் கற்பனைக்கு சிறகு தந்தாய், செவிகளின் வழியாக சென்று சிந்தனையில் குடியமர்ந்தாய், அகவை பல கண்டு நீ அவனி எங்கும் முழங்கிடுக, உன் காந்த குரல்களால் காலங்களை வென்றிடுக, நாஞ்சில் தமிழின் நளினத்தோடும் நம் பண்பாட்டு பெருமையின் செழிப்போடும் வானலைகளில் நீ வார்க்கும் ஓவியம் என்றும் மக்களின் மனங்களில் மாறா சித்திரமே, அறிவிப்பாளரின் அமுத குரலில் அகிலத்தையே காட்டும் கண்ணாடி நீ, காலங்கள் கடந்தாலும் இந்த காற்றின் மொழி என்றும் தேன் மொழி. கேட்டது ஒலியின் ஓவியம் வானொலி சித்திரம். அமைப்பு எஸ் நவரத்தினா. படைப்பு நாகர்கோவில் வானொலி நிலையம்.

நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்க வந்திருப்பது நான் உங்கள் அன்பு தோழி பவானி. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வரவிருப்பது அம்மன் கோயில் கிழக்காலே என்ற திரைப்படத்திலிருந்து உன் பார்வையில் என்ற பாடல். கே ஜே யேசுதாஸ் மற்றும் சித்ரா குரலில், கங்கை அமரன் வரிகளில் இளையராஜா இசையமைப்பில். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் 2:35. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் பாடல் தர்மபத்தினி திரைப்படத்திலிருந்து நான் தேடும் செவ்வந்தி பூவிது என்ற பாடல். இளையராஜா மற்றும்

0: நிகழ்ச்சிகள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

நேரம் 2:40 நீங்கள் இணைந்திருப்பது ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் எங்கள் தாய்குலமே என்ற திரைப்படத்திலிருந்து வான் வந்து தேன் சிந்தும் நேரம் என்ற பாடல். கே ஜி யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி குரலில் சந்திரபோஸ் இசையமைப்பில். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி குரலில் கங்கை அமரன், வரிகளில் இளையராஜா இசையமைப்பு. இரவு பூக்கள் என்ற திரைப்படத்தில் இருந்து மல்லி மல்லி செண்டு மல்லி என்ற பாடலை கேட்டு வர நேரம் 2:50. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கும் பாடல் இசை பாடும் தென்றல் என்ற திரைப்படத்திலிருந்து இசை பாடும் நீ என்ற பாடல். கே.ஜே. யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி குரலில்

2:55 நேயர்கள் இணைந்திருப்பது ரெயின்போ மெலடிஸ். இதமாய் இசையாய் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் பாடல் மெல்ல திறந்தது கதவு என்ற திரைப்படத்திலிருந்து தேடும் கண் பார்வை என்ற பாடல். எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரலில், வாலி வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் இளையராஜா இசையமைப்பில். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். செமிகண்டக்டர் துறையிலும் இந்தியா முத்திரை பதித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் வேதனை அளிப்பதாக உள்ளது என்று

பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் வாயிலாக ஊரகப் பகுதிகளைச் சேர்ந்த 81% குடியிருப்புகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெளிநாட்டினர் வாக்கு செலுத்தியது தொடர்பான புகார்கள் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். விபத்தில்லா பட்டாசு உற்பத்தி செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சென்னை பெங்களூரு அணியையும் ஒடிசா பஞ்சாப் அணியையும் எதிர்கொள்கின்றன. ஆசிய மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 101.4 நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழி பவானி. இணைந்திருப்பது அறிவும் ரசிப்போம். எஸ், இன்றைக்கு நான் என்ன டாபிக் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஒரு சின்ன ஹிண்டாக கொடுத்து உங்களை கண்டுபிடிக்க வச்சா ரொம்ப நல்லாயிருக்குன்னு நான் யோசிக்கிறேன். என்னென்னா, நமக்கு வந்து சப்ஜெக்ட் வைஸில் சில விஷயங்கள் வந்து இது எனக்கு வராது, இது எனக்கு ரொம்ப பயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சில சப்ஜெக்ட்ஸ் வந்திருக்கும். அதில் குறிப்பாக ரொம்ப ஃபெமிலியராக இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நமக்கு வந்து மேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருமே ஐயையோ மேக்ஸா ஓடிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரங்களில் வந்து பயந்துருக்கோம். ஆனால் மேக்ஸ் என்பது கஷ்டமானதே கிடையாது, அது ரொம்பவே என்ஜாய் பண்ணி படிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் தான் வந்து மேக்ஸ். எல்லா இடங்களிலுமே மேக்ஸ் இருக்குது, அதை நம்ம வந்து பார்க்க மாட்டேங்கிறோம், நமக்கு வந்து அது நிறைய நேரங்களில் விளங்கிக்க மாட்டோம். ஆனால் நம்மளே நார்மலாகவே இந்த அளவு தான் அம்மாக்கள்லாம் வந்து வீடுகளில் சமைக்கிறதுக்கு கூடவே நம்ம எந்த அளவுக்கு அரிசி போடணும், எந்த அளவுக்கு தண்ணீர் வார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து ஒரு கணிதத்தை அடிப்படையாக கொண்டு தான் வந்து இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாமே என்ன பவானி, நீ எதை சுற்றி சுற்றி வர மேக்ஸுன்னு மட்டும் புரியுது, எதை பற்றி பேச வர அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கேள்வி எழுந்திருக்கும். ஸோ எஸ், இன்றைக்கு அறிவும் ரசிப்பும் பகுதியில் இந்த உலகம் முழுக்க மாணவர்களுடைய அறிவுத்திறனை சோதிக்கும் ஒரு அற்புதமான போட்டியை பற்றி தான் நான் வந்து இன்னைக்கு பேச போறேன். அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, மேத்தமெட்டிக்ஸ் ஒலிம்பியாட், தமிழ்ல சொன்னோம்னா கணித ஒலிம்பியாட். ஸோ எஸ், இதை பற்றி இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் இல்லையா. ஸோ இதை பேசுறதுக்கு முன்னாடி எப்பவுமே நான் வந்து ஒரு சாங் கேட்டுட்டு அந்த ஒரு எனர்ஜியோட நம்ம கேட்டாக்கா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லையா. ஸோ லேசா லேசா திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக அவள் உலக அழகியே என்ற பாடல் தான். கார்த்தி குரலில், வாலி வரிகளில் ஆரஸ் ஜெயராஜ் சேம்பிள். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுல.

கல்யாண பாடலை கேட்டு வரும் பொழுது நேரம் 3:10 நேயர்கள் இணைந்திருப்பது அறிவும் ரசிப்பும் வித் மீ உங்க பவானி. நம்ம இன்னைக்கு இந்த டாபிக்ல என்னெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, இதுல வந்து மெயினா இந்த ஒலிம்பியாட் கணிதம் அப்படின்றது பாட புத்தக கணக்கு மட்டும் இல்லை, நமக்கு எல்லாம் தெரிஞ்சதெல்லாம் நாங்கள் வந்து புக்ஸ்ல படிச்சு நாங்கள் வந்து இந்த மேத்தமெட்டிக்ஸ் அல்ஜிப்ரா

மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து படித்தோம் அப்படின்றத தாண்டி, இந்த வெறும் பாடப்புத்தக கணக்கு மட்டும் இல்லாமல் ரொம்பவே லாஜிக்கலாக நம்மளுடைய திங்கிங் ப்ராசஸை அதிகரிக்கக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் இன்வால்வ் ஆகியிருக்கக்கூடிய ஒரு ஒன்று தான் இது. ஸோ இது ஒரு அறிவை சிந்திக்க வைக்கும் விளையாட்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். விளையாட்டா, ஆஹா நான் வருவேனே அப்படின்னு சொல்லிட்டு துள்ளி குதிச்சு ஓடி வருவோம். ஸோ இது வந்து மேத்தமெட்டிக்ஸை வந்து ஒரு கேமாக நம்ம கொடுக்கும் பொழுது பிள்ளைகளுடைய அந்த மூளைத்திறன் வந்து இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளையாட்டு மாதிரியான இந்த காரியம் வந்து நமக்கு நடைபெற்று இருக்கு. ஒரு மாணவர் எவ்வளவு வேகமாக கணக்கு போடுறாங்க அப்படின்றத பார்க்கலாம், எப்படி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அதுதான் வந்து அல்டிமேட்டா வந்து இங்க வந்து வளருது. ஸோ இந்த போட்டி வந்து முக்கியமா இதை ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து வடிவமைக்கவே பட்டிருக்கு. ஸோ இந்த ஒலிம்பியாட் போட்டிகள் வந்து பள்ளி மாணவர்களுக்காகவே நடத்தப்படுது. ஸோ நமக்கெல்லாம் சின்ன வயசுல வந்து ஸ்கூல்ல கொட்டி கொட்டி படிக்க வைப்பாங்க, ஐ ஒழுங்கா படி, 1 2 3 டேபிள்ஸ் திரும்ப திரும்ப சொல்லுன்னு சொல்லி அப்படி இருந்த காலகட்டங்கள்லாம் போய் இப்போ வந்து ரொம்பவே விரும்பி ஆர்வப்பட்டு பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா மேக்ஸ் வந்து கற்றுக்கிறாங்க. புதிய புதிய வழிமுறைகள்லாம் அதுக்கு இருக்குது, ட்ரிக்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் நிறைய வந்திருக்கு. வேதிக் மேக்ஸு, நிறைய நார்மல் மேக்ஸ் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அதை வந்து கோட்பாடுகளில் பிரித்து வைக்கிறாங்க. ஸோ இந்த ஒலிம்பியாட் பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்தியாவில் முக்கியமாக இது இந்தியன் ஒலிம்பியாட் குவாலிஃபையர் இன் மேத்தமெட்டிக்ஸ் IOQM போன்ற தேர்வுகள் வந்து இதுக்காகவே நடத்தப்படுது. இதன் மூலமாக எந்த மாணவர்கள்லாம் இந்த மேத்தமெட்டிக்ஸை வந்து செய்கிறதுக்கு இன்னுமே கொஞ்சம் சிறந்து அவங்க வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ பின்னர் இவங்களை வந்து அப்படியே விடாமல் இவங்க குவாலிஃபை ஆனவங்களை வந்து மேற்கொண்டு அடுத்த கட்டமாக என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்நேஷ்னல் மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியாடில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தும் வாய்ப்பும் வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ இன்டர்நேஷ்னல் மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியாட் அப்படின்றது வந்து இந்த ஒலிம்பியாடில் வரும் கேள்விகள்லாம் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து நார்மலை விட இது ரொம்ப வித்தியாசமாகவே கொஞ்சம் இருக்கும். ஸோ உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கணக்கை வந்து நம்ம யூஸ்வலாக மனப்படம் வந்து பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு வந்து நம்பர்ஸ் வந்து மாற்றி கொடுத்துட்டாங்கன்னா அதனுடைய வேல்யூஸ் வந்து நமக்கு அல்டிமேட்டாக தப்பாகவே தான் நமக்கு வரும். நம்ம வந்து மனப்பாடம் பண்ணிட்டு போய் பண்ணோம்னாக்கா அது கன்ஃபார்மாக நிச்சயமாக நம்மளாலாம் போட முடியாது. ஸோ அதை தாண்டி லாஜிக்காக பேட்டர்ன், லாஜிக்கல் பேட்டர்ன், ரீசனிங், ஸோ இது எல்லாமே சேர்ந்து நமக்கு வந்து யோசிக்க வச்சு சில நேரம் ஒரு கேள்விக்கு வந்து 15 நிமிஷம் நம்மளாம் வந்து உட்காந்து நாளாக ஒரு சமக்கே பல மணி நேரம் வந்து கடந்து பண்ணுற அளவுக்குலாம் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ அதையும் தாண்டி நிறைய நேரங்கள் யோசித்து ஒவ்வொரு திறனையுமே நம்ம வந்து யோசிக்கிறது ஒரு வகையில் மட்டும் இல்லாமல் பல டைமென்ஷன் சொல்லுவாங்க, அந்த வகையில் யோசித்து ஒவ்வொரு காரணத்துக்கும் ஒவ்வொரு சமக்குமே வந்து ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வகையில் தான் இந்த ஒலிம்பியாட் வந்து நடத்தப்பட்டுருக்கு. ஸோ ஒரு சதுரத்தில் இப்போ எத்தனை முக்கோணம் மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு நம்பர்ஸில் வந்து இருக்கிற பேட்டர்ன் வந்து இது எப்படி என்ன பேட்டர்ன் வந்து அமைஞ்சிருக்கு, என்ன சீக்வன்ஸில் இதை வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்ற போன்ற சிந்தனை திறனை வந்து வந்து ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு பார்த்த உடனே தெரியும், ஓகே இது இந்த பேட்டர்னில் தான் அமைஞ்சிருக்கு, இது வந்து ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது, இது கியூப் ரூட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்ததுமே கண்டுபிடிக்கிற அளவுக்கு பிள்ளைகளுடைய அறிவு திறனை வந்து இன்னுமே மேம்படுத்தக்கூடிய வகையில் இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லை அதிகரிக்க வகையில் IQ மற்றும் லாஜிக்கல் திங்கிங்கை வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் நமக்கு வந்து இருக்குல்லையா, ஸோ வளர்ந்து வர காலங்களில் அதில் எல்லாமே ஈஸியாக ஃபேஸ் பண்ணி கான்ஃபிடென்ட்டோட எனக்கு தெரியும் நம்மளால் எப்படி வந்து அதை அணுகணும் அப்படின்ற வாழ்க்கை முறைகளுமே வந்து இதை வந்து கற்றுக் கொடுக்குது. அது மாத்திரம் இல்லாமல் நமக்கு வந்து இந்த மேத்தமெட்டிக்ஸ் வந்து நான் சொன்னேன் இல்லையா எல்லா இடங்களிலுமே எல்லா தொழில்கள்லையுமே நம்மளுடைய நார்மல் லைஃப்லையுமே மேத்தமெட்டிக்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ ஈவன் இன்ஜினியரிங், சயின்ஸ், கோடிங் போன்ற பல துறைகளுமே ஃபியூச்சரை வந்து ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு இந்த மேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்பவே உதவிகரமாக இருக்குது. அதனால தான் பல நாடுகளுமே வந்து ஒலிம்பியாட் மாணவர்களை மிகவும் வந்து ரொம்பவே அவங்களுக்கு ஓகே ஒலிம்பியாட் பீப்புளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான இன்னொரு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாகவே கொடுக்குறாங்க. ஸோ பல இன்ஃபர்மேஷன்ஸ் இதன் மூலமாக நம்ம வந்து கற்றுருக்கோம். அதில் அடுத்ததாக உங்களுக்கு ஒரு பாடல் வந்து வந்துட்டுருக்கு, ரேணிகுண்டா திரைப்படத்திலிருந்து உங்களுக்காகவே சூப்பரான ஒரு பாடல் தான் அதுக்காக அடுத்து வரப்போகுது. மழை பெய்யும் போது என்ற பாடல் ஹரிஷ் ராகவேந்தர் குரலில், யுகாபாரதி வரிகளில் கணேஷ் ராகவேந்தர் இசையமைப்பில். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM 101.4 எல்லாமே சமதுல.

மணி 20 நிமிடம் ஆயிடுச்சுக்கு. நம்ம இணைந்திருக்கிறது அறிவும் ரசிப்போம் வித் மீ உங்க பவானி. ஸோ எஸ், நம்ம வந்து இந்த மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியாட் பற்றி நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன், நீங்களே வந்து ஆ பவானி அப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. என்னென்னா, பல பெரிய விஞ்ஞானிகளும் ப்ரோக்ராமர்ஸும் டேட்டா சயின்டிஸ்டுமே கூட ஸ்கூல் டேஸ்

ஸ்போர்ட்ஸ்ல ஒலிம்பியாட் போட்டிகளில் கலந்து கொண்டவர்கள் தான். ஆச்சரியமா இருக்குல்ல? எஸ், எனக்குமே ஆச்சரியமா இருந்தது. ஓ அப்படியா, பார்த்தீங்களா? அப்போ மேக்ஸ் வந்து நமக்கு எல்லா இடத்துலையுமே வந்து ஊடுருவி இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து சொல்றதுல தப்பே இல்லை. ஸோ எஸ், உலகங்களுடைய மிக கடினமான மாணவர் கணித போட்டிகளில் வந்து ஒன்றா தான் இந்த இன்டர்நேஷனல் மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியாடுமே வந்து கருதப்படுது. சரி, இதெல்லாம் சொன்னேன், இது எங்க இருந்து ஆரம்பிச்சது பவானி அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள கேள்வி ஏற்படும் இல்லையா? எனக்குமே இந்த கேள்விகள் இருந்தது. அதுக்கு நம்ம தேடி பார்க்கும்பொழுது தெரிய வருது என்னன்னா, இந்த ஒலிம்பியாட் எப்போ ஆரம்பிச்சதுன்னா, முதன் முதல்ல 1959 ருமேனியாவில் தொடங்கப்பட்டது. அப்போ 7 countries மட்டுமே வந்து கலந்து கொண்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 100s மேற்பட்ட நாடுகளுமே வந்து பங்கேற்றுட்டு இருக்காங்க. இந்த ஒலிம்பியாடில் கால்குலேட்டர்லாம் பயன்படுத்த மாட்டாங்களாம். அச்சோ, எனக்கெல்லாம் கால்குலேட்டர் எது எதை 2+2 = 2 இருங்களேன் இருங்களேன் ஃபோன் எடுங்களேன் கால்குலேட்டர் எடுங்களேன்னு சொல்லி

பக்கமே இந்த கேள்விகள் இருந்தது. அதுக்கு நம்ம தேடி பார்க்கும்பொழுது தெரிய வருது என்னன்னா, இந்த ஒலிம்பியாட் எப்போ ஆரம்பிச்சதுன்னா, முதன் முதல்ல 1959 ருமேனியாவில் தொடங்கப்பட்டது. அப்போ 7 countries மட்டுமே வந்து கலந்து கொண்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 100க்குமே மேற்பட்ட நாடுகளுமே வந்து பங்கேற்றுட்டு இருக்காங்க. இந்த ஒலிம்பியாடில் கால்குலேட்டர்லாம் பயன்படுத்த மாட்டாங்களாம். அச்சோ, எனக்கெல்லாம் கால்குலேட்டர் எது எதோ 2+2=2, ஐயோ இருங்களேன் ஃபோன் எடுங்களேன் கால்குலேட்டர் எடுங்களேன்னு சொல்லி நானும் யோசிச்சது உண்டு. அது அந்த மாதிரிலாம் இருந்தாக்கா அங்கே போய் பண்ண முடியாது போல. ஸோ ஒலிம்பியாடில் வந்து கால்குலேட்டர்ஸ் எல்லாம் பயன்படுத்தாமல் தங்களுடைய சிந்தனை திறன்களை யூஸ் பண்ணியே அவங்க வந்து கால்குலேட் பண்ணி மூளையினுடைய சிந்தனை திறனை ரொம்ப அதிகமாக முக்கியத்துவமாக பயன்படுத்தி அந்த கேள்விகளுக்கான விடையை வந்து வெறும் எழுதுறது மட்டுமல்லாமல் அந்த விடை எப்படி வந்துச்சு அப்படின்றதுமே ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளனேஷனும் வந்து செய்யணுமா. எடுத்த உடனே ஓகே நான் வந்து ஒரு கணக்கு போட்டு நானாக மனசில் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் போட்டு ஒரு ஆன்சர் கொண்டு வரேன் அப்படின்றத தாண்டி அது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லை வந்து ரொம்பவே அதிகமாக ஏற்படுத்துது. பிகாஸ் நிறைய நேரங்களில் நமக்கு வந்து ரொம்ப டெக்னிக்கலாகவே நம்ம வந்து லாஜிக்கலாகவே யோசிக்கும் பொழுது இந்த கிரியேட்டிவ் ஸ்கில் அண்ட் லாஜிக்கல் ஸ்கில் தான் வந்து நிறைய ப்ராப்ளத்துக்கு வந்து சொல்யூஷனை தரக்கூடியதாக இருக்குது. நிறைய நேரத்தில் நம்ம சிக்கிக்கிட்டு நிறைய வாழ்க்கையின் காரியத்தில் கூட நிறைய நேரத்தில் சிக்கி தவிப்போம். சின்ன ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ஓகே இது இப்படி பண்ணால் என்ன, இதை வந்து ஓகே நம்மளுடைய கோபம் அதிகமாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அது வந்து ஓகே அந்த கோபத்தை வந்து டிக்ரீஸ் பண்ணுவோம், அது வந்து மைனஸ் பண்ணுவோம், அடிஷன் சந்தோஷத்தை அடிஷன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி சப்ட்ராக்ஷன் அடிஷன் அப்போ என்ன ஆகுனாக்கா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஜாய் வந்து நமக்குள்ளே அதிகமாக வரும். அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா டிவைட் பண்ணி எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் வந்து நம்மளுடைய வாழ்க்கையினுடைய எல்லா செயல்களிலுமே வந்து இன்வால்வ் ஆகி தான் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த போல பலவிதமான சுவாரஸ்யமான காரியங்கள் இன்னுமே இருக்கு. இந்த ஒலிம்பியன் ஸ்டூடெண்ட்ஸை வந்து பல டாப் யூனிவர்சிட்டிஸில் வந்து ரொம்பவே அவங்களுக்கு நான் சொன்னது போல ப்ரிஃபரன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஓகே நான் ஒலிம்பியாடில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்கள வந்து சேர்க்கைக்கான இந்த யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸில் சேர்க்கிறதுக்கான சேர்க்கை வந்து ஈஸியாக அவங்கள வந்து எடுத்துப்பாங்க. இந்திய மாணவர்கள் வந்து பல முறை வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் மெடல்ஸுமே வந்து வென்றிருக்காங்க. இது நமக்கு ரொம்பவே பெருமையான ஒரு காரியம் இல்லையா. நம்மளுடைய மாணவர்கள் நம்மளுடைய செல்வங்கள் வந்து இந்த உலகத்திலேயே ஓகே அவங்களுடைய அறிவுத்திறன்களை வந்து வெளிப்படுத்தும் பொழுது அது ரொம்ப ஒரு நாட்டுக்கே ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம் தான். பிகாஸ் நம்ம நாட்டில் இருந்ததான் ராமானுஜம் சாருமே வந்து கணித மேதை ராமானுஜம் சாருமே வந்து வந்திருந்தாங்க. ஸோ இதெல்லாமே நம்மளுடைய நாட்டுக்கும் நம்மளுடைய மக்களுக்குமே ஒரு மிகப்பெரிய பெருமைக்குரிய ஒரு சாதனையாக தான் இருக்குது. ஸோ எஸ் இந்த மாதிரி இன்னும் பலவிதமான இன்ஃபர்மேஷன்ஸுமே நம்ம இன்னுமே பேசலாம். அதுக்கு முன்பாக தீனா திரைப்படத்திலிருந்து சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் என்ற பாடல் ஹரிஹரன் குரலில் விஜயசாகர் இசையமைப்பு வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசை கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM 101.4 இங்கே எல்லாமே சமதோலு.

நேரம் 3:30 ஆயிடுச்சுக்கு. நம்ம இணைந்திருக்கிறது அறிவும் ரசிப்பும் நிகழ்ச்சியில தான். ஸோ இந்த அறிவும் ரசிப்பும் நிகழ்ச்சியில நம்ம மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியாட் பற்றி பேசிட்டு இருக்கோம். அதில் நம்ம வந்து நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதில் குறிப்பாக இன்ன சில விஷயங்கள்லாம் சொன்னாக்கா நமக்கே வந்து ஆச்சரியமாக இருக்கும். என்னென்னா சில கிரிட்டிக்கலான குவஷன்ஸ் எல்லாமே கூட இதில் வந்து இருக்கும். எப்படின்னா பெரியவர்களாலே கூட சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யோசிப்பாங்க, ஐயையோ இது எப்படி வரும், 2 2 4 4 8ன்றதே நான் வந்து கன்ஃபார்மாக யோசிச்சுட்டு இருப்பேன். பட் பெரியவர்களுக்குமே வந்து ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமான அந்த மாதிரியான சால்விங் சம்ஸ் எல்லாமே இந்த சின்ன பசங்க நம்மளுடைய ஸ்கூல் மாணவர்கள் எல்லாருமே வந்து செய்யத்தக்கதா அவ்வளோ ஒரு எளிமையாக இந்த ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களுடைய மூளைத்திறன் வந்து ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். எதை பார்த்தாலுமே ஒரு ஹேண்ட்லிங்கே அவங்க பார்க்குற விதமே வந்து ரொம்பவே கிரியேட்டிவ் மைண்ட் செட்டில் தான் அவங்க வந்து பார்ப்பாங்க. இதனால கிரியேட்டிவிட்டி ஸ்கில்ஸுமே வந்து அதிகரிக்குது. ஈவன் நம்ம செஸ் பிளேயர்ஸ், ப்ரோக்ராமர்ஸ், சயின்டிஸ்ட் இவர்கள்லாமே கூட பல தங்களுடைய ஸ்கூல் டேஸில் இந்த ஒலிம்பியாட் மேக்ஸ் ப்ராக்டிஸ் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த போட்டி நடக்குது இல்லையா, இந்த போட்டியில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, நம்ம மேக்ஸ் போடுறோம், சம் ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம், இதெல்லாம் தாண்டி பேஷன்ஸ் நமக்குள்ள இந்த ஸ்பீடை விட நம்ம ஸ்பீடாக போட்டுறோம் அதை தாண்டி ஒரு பொறுமை, நிதானித்து யோசித்து செஞ்சால் எல்லாமே வந்து கைக்குடி வரும்னு சொல்லுவாங்க. அதுபோல் ஆழ்ந்த யோசித்து அந்த டீப் திங்கிங் அண்ட் பேஷன்ஸுமே வந்து இதில் அதிகமாக நமக்கு வரும். அது வந்து நமக்கு ஸ்பீடு எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணி ஸ்பீடு ஃபியூச்சரில் வந்து செம்ம ஸ்பீடாக பண்ணுவாங்க. ஒரு மேத் தான் ஓகே, ஒரு மேத் நீங்கள் கொஷின் கொடுக்குறீங்கன்னா டக்கு டக்கு டக்கு டக்குன்னு மைண்ட் அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஜிம் போல, இது எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஜிம் போல. ஜிம்மில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெயிட் தூக்கும்பொழுது எவ்வளோ வலிக்கும், ஐயோ கை கால்லாம் நமக்கு வந்து வலிக்குதே அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் போக போக போக அது நமக்கு வந்து ரொம்பவே பழக்க

தனிப்பட்டதாக மாறி ஈஸியாக அதை போன்ற மற்ற பெரிய விஷயங்களுமே நம்ம வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிடுறது போல் இதுவுமே வந்து மேக்ஸ் நம்ம வந்து மூளைக்கான ஒரு ஜிம் போல தான் இருக்குது. ஸோ இதில் இன்னுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாமே சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியாட் பற்றி ஈவன் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுமே வந்து மன் கி பாத்தில் வந்து இதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இதனுடைய சாராம்சியம் மற்றும் இதனுடைய நீட் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது. அது மக்களுக்கு தெரிந்திருக்கணும். இதில் எல்லாருமே வந்து இன்வால்வ் ஆகி தங்களுடைய பிள்ளைகளை வந்து மேற்கொண்டு அவங்கள மேத்தமெட்டிக்கலில் இன்னுமே நாலேஜபிளாக வளர்க்கறதுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்கூல்ஸில் அதெல்லாமே விசாரித்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிவான சில ஃபேக்ட்ஸ்லாம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஈவன் லாங்குவேஜ் இல்லை, என்னால் பேசுறதுக்கு எந்த லாங்குவேஜில் பேசுறது அப்படின்றது எல்லாம் தாண்டி யூனிவர்சல் லாங்குவேஜாகவே இந்த மேத்தமெட்டிக்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. நம்ம 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதி அதை கேல்குலேட் பண்ணணும்னு சொல்லி இங்கேருந்து நான் லண்டனுக்கு அனுப்பினாலும் சரி இல்லை வெளியே நாட்டுக்கு எந்த நாட்டுக்கு அனுப்பினாலும் ஈஸியாக வந்து அது யூனிவர்சல் லாங்குவேஜாக வந்து விளங்குது. நான் வந்து அது கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. இது வந்து எல்லாருக்குமே ரொம்பவே ஈஸியாக வரக்கூடிய ஒரு விஷயம்தான். அது மாத்திரம் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸுடைய ஆன்சர் வந்து கரெக்டாக சொன்னால் மட்டும் ஒலிம்பியாடில் இம்ப்ரெஸ் ஆகலாம் ஆக முடியாது. இது வந்து யோசித்து அவங்களுடைய நிதானித்து அவங்க சொல்கிற ஸ்டெப்ஸ் வெறும் ஒரு வகையில் மட்டும் திங்க் பண்ணாமல் எப்பொழுதுமே சொன்னது போல் டைமென்ஷன்ஸ் இருக்கும். ஒரு வகையில் மட்டுமே நம்ம ஒரு காரியத்தை அணுகக்கூடாது, பல விதங்கள் இருக்கும். மேபி அந்த காரியம் கூட எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் தப்பாக வந்தாலுமே அதனுடைய ஃபாலோஅப்ஸ் அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் டு என் பாயிண்ட் வரைக்கும் நம்ம என்ன இது பேட்டர்னை ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்றது எல்லாமே இதுல இன்க்ளூசிவா இருக்கு. அண்ட் இதுல நம்ம வந்து ரொம்பவே கூர்ந்து கவனிக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து கத்துக்கிறோம். நம்மளே வந்து ஓ இவ்வளோ இருக்கா இவ்வளோ இருக்கா, நமக்கு வந்து இந்த நேரம் அதுவுமே வந்து நேரம் வந்து கணக்கு சார்ந்து தானே இருக்கு. அது எல்லாமே கூட நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம யோசிச்சு ஒவ்வொரு டிசிஷன் எடுக்கிறதுக்குமே இது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லா ஒரு நண்பனா நமக்கு வந்து கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணதுன்னே சொல்லலாம். ஸோ எஸ், இந்த மாதிரி பல விதமான இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்து உங்க கூட நான் வந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சாங் கேட்டுட்டு வந்தா இன்னுமே நல்லா சொல்லி தோணுது. சோ 12B திரைப்படத்திலிருந்து பூவே வாய் பேசும்பொழுது என்ற பாடல் தான் மகாலட்சுமி மற்றும் ஹரிஷ் ராகவேந்தர் குரல்ல வைரமுத்து வரிகள்ல ஹரிஷ் ஜெயராஜ் இசையமைப்புல கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM 91.4 எல்லாமே சமதுல.

0: மழை தொழில் உயிர் தொழில்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட உயிருக்கு இணையான மழை நீரை வீணாக்காமல் நாம சேமிக்க வேண்டும். எப்படி சேமிக்கலாம்? தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துதல், மழை நீர் சேகரிப்பு தொட்டி மூலமாக மழை நீரை சேமித்தல், உபரி நீரை வீணாக்காமல் தோட்டத்திற்கு பயன்படுத்துதல் போன்ற சேமிப்பு நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளலாம். வாங்க, வளமான எதிர்காலத்தை ஒன்றாக உருவாக்கலாம்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

நேரம் 3:40 நேயர்கள் இணைந்திருப்பது அறிவும் ரசிப்பும் வித் மீ உங்க பவானி. ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இதை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்பொழுது சில விஷயங்கள் நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு சில விஷயங்கள்லாமே நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். இந்த ஒலிம்பியாட் மேக்ஸ் படிக்க ஆரம்பித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்னா, சாதாரண ஸ்கூல் மேக்ஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்பவே எளிதாக வந்து அவங்க ஓகே இது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. நம்ம தான் ஸ்கூல் படிக்கும் பொழுது ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் எனக்கெல்லாம் வந்து ஞாபகம் இருக்குது, ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளமில் உட்காந்துன்னா 15-20 நிமிஷம் அப்படியே ஓடிப்படும். டென்த்துலலாம் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து சம்ஸை வந்து டைமிங் பார்த்து சூஸ் பண்ணணும், எதை ஃபஸ்ட்டு போடணும், நீங்கள் வந்து இங்கே டைம் ஃப்ரேம் பண்ணணும், இதுக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும், இதெல்லாம் வந்து செகண்டரி அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஷியலை வந்து நீங்கள் வகுக்கணும் உங்கள் மைண்டில். அது

மூலமாக தான் நீங்கள் வந்து எக்ஸாம்ஸை வந்து அணுகணும் அப்படின்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் இந்த ஒலிம்பியாட் மேத்தை படிக்கிற பசங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த 15 நிமிஷம்லாம் அவங்களாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் 5 செகண்டில் போட்டுட்டு இதுதான் இப்போ ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்குள்ளே இருக்கிறதான அந்த ஞானம் அந்த அறிவு வந்து ரொம்பவே அதிகரிக்கும். அது மாத்திரம் இல்லாமல் இந்த செஸ் விளையாடுறாங்க இல்லையா, இந்த செஸ் விளையாடுறவங்களுக்கும் மேக்ஸ் ஒலிம்பியாடுக்குமே ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் இருக்குது. அது என்ன கனெக்ஷன் கொஞ்சம் யாராவது சொல்ல முடியுமா, யோசிச்சு பாருங்களேன். எஸ் அதே தான். நெக்ஸ்ட் மூவ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம செஸ்ல எப்பவுமே யோசிப்போம். ஏன்னா நம்ம எடுத்ததுமே இன்னொரு காய்களை வந்து நகர்த்தி நம்ம வந்து நெக்ஸ்ட் போக மாட்டோம். ஸோ யோசிச்சு நம்மளும் இங்கே வந்து சேஃப்கார்ட் ஆகணும், எதிர்க்க இருக்க ஆப்போனண்ட்டையும் நம்ம வந்து ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சு நம்ம கிளியர் பண்ணுவோம் இல்லையா. அதே போல தான் இந்த மேத்தமெட்டிக்கலுமே கூட நெக்ஸ்ட் மூவை பிரெயின் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டே இருக்கும். ஓகே இதுக்கப்புறம் இதுதான் பண்ணணும், இதுக்கப்புறம் இதுதான் சொல்லி நிறைய நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸை அவ்வளோ அமைதியாக இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் மைண்டுக்குள்ளே அவ்வளோ ஆயிரக்கணக்கான இன்ஃபர்மேஷன்ஸை மைண்ட் வந்து பாஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இது மாத்திரம் இல்லாமல் சோஷியல் மீடியா அல்கோரிதம்ஸ்லாம் கூடவே மேத்தமெட்டிக்ஸை அடிப்படையில் தான் வச்சு ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் எந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தாலுமே கூட அதில் மேக்ஸ் தான் டிசைட் பண்ணுது. ஓகே இந்த டியூரேஷன்ஸ் இந்த டைமிங் அது மாதிரி எல்லாமே வந்து மேத்தமெட்டிக்கலை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஈவன் ஒலிம்பியாட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சம்மை சால்வ் பண்ணும்பொழுது அவங்க வெறும் ஆன்சரை மட்டுமே வந்து பார்க்க மாட்டாங்க, இது இன்னொரு வழியில் சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. நான் சொன்னது போல் சயின்டிஸ்ட் ஆகணும்னா, கோடர் ஆகணும்னா, ஏஐ இன்ஜினியர் ஆகணும்னாக்கா எதுவாக இருந்தாலும் சரி பின்னாடி இந்த சைலண்ட் ஹீரோவா யார் தெரியுமா இருக்காங்க, மேத்தமெட்டிக்ஸ் தான். சோ அவங்க நம்ம நல்லா விருப்பம் கொண்டு படிக்கும் பொழுது எப்பவுமே சொல்லுவாங்க விரும்பி படி, ஏன்னா நீ அதை எந்த அளவுக்கு நீ விருப்பத்தை காட்டுறியோ அந்த அளவுக்கு தான் நீ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுவ உன்னுடைய எக்ஸாம்ஸ்லயும் சரி உன்னுடைய வாழ்க்கையிலும் சரி. புரிஞ்சு படி இதெல்லாம் நம்ம ஸ்கூல் லைஃப்ல கேட்டே இருப்போம், நம்மளுடைய டீச்சர்ஸ் சொல்வாங்க, நம்மளுடைய அம்மா அப்பாங்க பேரண்ட்ஸ் மற்ற பெரியவங்க எல்லாமே சொல்வாங்க. சோ அது எவ்வளவு உண்மை தெரியுமா, நம்ம யோசிச்சு புரிஞ்சு ஒவ்வொரு காரியத்தையுமே நம்ம வந்து அணுகும் பொழுது அது ரொம்ப எளிமையா இருக்கு. இதே புரியாம விருப்பம் இல்லாம ஒரு ரொம்ப எளிமையான காரியத்தை செய்யணும்னா கூட அது மழை போல இருக்கு, ஐயோயோ இதை செய்யணுமா, ஹோம்ஒர்க் படிக்கணுமா, ஹோம்ஒர்க் எழுதணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய கஷ்டமாவே இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து மைண்ட் லெவல்ல நம்ம எப்படி அதை அணுகிறோம், அந்த ட்ரைனிங் எப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத வச்சுதான் வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள் திங்க் பண்றதுக்கு மைண்டுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது தாங்க இந்த ஒலிம்பியாட் மேக்ஸ் சுருக்கமா சொல்ல போனா. ஸோ அந்த ட்ரைனிங்கை நம்ம இன்னும் அதிகமாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நம்மளுடைய நிகழ்ச்சியில புதுக்கோட்டையில் இருந்து சரவணன் என்ற திரைப்படத்தில் இருந்து மலர்களை என்ற பாடல் தான் பாம்பி ஜெயஸ்ரீ குரல்ல தாமரை வரிகள்ல யுவன் சங்கர் ராஜா எக்ஸாம்பிள் கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM 101.4 எல்லாமே சமதுல.

9:49 நேயர்கள் இணைந்திருப்பது அறிவும் ரசிப்போம் நிகழ்ச்சி தான். அறிவும் ரசிப்போம்ல நம்ம மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியாட் பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியாட் இன்னும் நம்ம வாழ்க்கையில எங்கெல்லாம் என்னெல்லாம் நமக்கு வந்து செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருக்கோம். அதனுடைய இம்பார்ட்டன்ஸா நமக்கு சொன்னது போல மங்கி பாத்ல நம்மளுடைய பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்களுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு அதிகமா போயிட்டே இருக்கு. இதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்குமே நம்ம பேரண்ட்ஸ் வந்து இன்வால்மெண்ட்டோட இருந்தாங்கன்னா அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம அணுகிற முறையே வந்து வித்தியாசமாக இருக்கும். நான் சொன்னது போல நமக்கு வெறும் பேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த ஒலிம்பியாட் மேக்ஸில் நம்ம பண்ணும்பொழுது காம் திங்கிங், அமைதியாக இருக்கிறத தாண்டி அமைதியாக யோசிக்கிறது அப்படின்றத ரொம்ப முக்கியம். நிறைய நேரங்களில் வந்து ஒரு பிரச்சனைகளை நம்ம வந்து சால்வ் பண்ணோன்னா ஒன்று அதில் இன்வால்வ் ஆகிட்டு ரொம்பவே சிக்கி தவிப்போம், இல்லைன்னா அந்த பிரச்சனையை பற்றி சுத்தமாக யோசிக்காமல் உட்காந்துருவோம். அப்படி இருக்கக்கூடாது. அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை தேடுறதுக்கு நம்ம யோசிக்கிறதுல தப்பே கிடையாது. ஆனால் அந்த பிரச்சனையிலேயே மூழ்கி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுபோல் நம்மளுடைய மைண்டை எப்படி பக்குவப்படுத்தி எப்படிலாம் சிந்திக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒலிம்பியாட் மேக்ஸ் வந்து நமக்கு வாழ்க்கைக்குரிய லெசனையே வந்து நமக்கு கற்றுத்தருது அப்படின்னு சொல்லிலாம் பார்த்துட்ருக்கோம். இங்கே வந்து ஒரு ப்ராப்ளம் பார்த்த உடனே ஓகே எனக்கு வராது இது இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே இந்த கிவ் அப் அது பண்ணாமல் டோன்ட் குவிட் டூ இட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் எடுத்த உடனே குவிட் பண்ணிட்டு இல்லை என்னால் முடியாதுன்ற அந்த நெகட்டிவான மைண்ட் தாட்லேருந்து நம்ம என்னவா ஆகுறோம்னா ஓகே ஒரு ட்ரை பண்ணி பார்த்தா என்ன, ஒரு ட்ரையல் கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேக்ஸ் படிக்கிற பிள்ளைகள் வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனப்பான்மையோட தான் ஃப்யூச்சருமே வந்து எதிர்நோக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இது வந்து வெறும் கன்ஃபியூஷனை இதை வந்து சால்வ் பண்ண கற்றுக்கொள்வாங்க. அது மாத்திரம் இல்லாமல் வெறும் மேக்ஸ் மேக்ஸ் மேக்ஸ் அப்படின்னு இல்லை, நான் சொன்னது போல இது வந்து வாழ்க்கைக்கான பாடத்தையுமே நமக்கு கற்றுத்தருது. நிறைய நேரங்களில் நம்ம வந்து இது எப்படி அங்கே யூஸ் ஆகும் அப்படின்லாம் யோசிப்போம், ஆனால் நிறைய நேரத்தில் அது ரொம்பவே யூஸ் ஆகும். ஈவன் நம்ம டிராஃபிக்கில் நம்ம சிக்னலில் எங்கே எவ்வளோ நேரம் நம்ம டியூரேஷனில் வெயிட் பண்ணுறோம், ஈவன் அதை நம்ம எப்படி கடந்து போகிறோம், ஈவன் ஒரு வண்டி எதிர்க்க வருது அந்த குறுகிய பாதையில் நம்ம வந்து இப்படி வளைஞ்சு செல்கிற பாதையில் நம்ம எப்படி எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் கேப் விட்டு போனாதான் நமக்கும் ஆபத்து வராமல் மற்றவங்களுக்கும் ஆபத்து நேரிடாமல் எப்படி அந்த வண்டியால் மூவ் பண்ண முடியும் அப்படின் எல்லாமே நம்ம மைண்ட் வந்து கால்குலேட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து வண்டி வாகனங்கள் எல்லாம் இயக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அதுக்காக நம்ம வந்து ஸ்கூல் போய் நம்ம மேக்ஸ் கற்றுக்க வேண்டாம் முடியல அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறவங்களுமே சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து கன்ஃபார்மாக அவங்களுடைய ப்ராக்டிக்கல் நாலேஜில் அப்படி உருவாகுது. இதுக்காக நம்ம வந்து போய் கஷ்டப்பட்டு எல்லாம் படிக்கிறது இல்லை, ஆட்டோமேட்டிக்கலாக நமக்குள்ளேயே

இருக்கு. ஸோ இந்த மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்லை நம்ம இன்னும் அதிகமாக டெவலப் பண்ணுறதுக்கு இந்த மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியட் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு ஸ்மால் நம்பர் பேட்டர்னை கூட கண்டுபிடிக்க சம்டைம்ஸ் நிறைய நேரம் எடுக்குது, நான் சொல்லியிருந்தேன். அதெல்லாமே அப்படியே பார்த்த உடனே நாங்கள் கண்டுபிடிப்போங்க. ஒரு டஃப்பான சம்மாக இருந்தால் கூட அதை ஈஸியாக நாங்கள் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டை வந்து உருவாக்குறதே வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ இருக்கிற நம்ம இளம் தலைமுறைகளுக்கெல்லாம் சீக்கிரமாக அந்த கிவ் அப் பண்ணக்கூடிய அந்த மைண்ட் செட்லாம் இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் போர் அடிக்குது, கிவ் அப், என்னால் முடியாது அப்படின்ற நெகட்டிவ் தாண்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னவா இருந்தால் என்ன, வாழ்க்கையிலேயே பிரச்சனையாக இருந்தாலும் நின்று ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நின்று அங்கே தங்களுடைய அறிவு திறனை வந்து யூஸ் பண்ணி ஜெயத்தை வந்து அவங்க வந்து நிறைய நேரங்களில் வந்து பெற்றுக்கொள்கிறாங்க. இதெல்லாமே வந்து மேக்ஸை படிக்கும் பொழுது இந்த ஒலிம்பியாட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணி அவங்க வந்து படிக்கிறாங்க அப்படின்னே வந்து தெரிய வருது. ஸோ வெறும் டிஃபிகல்ட்டான ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மார்க்ஸ்க்காக மட்டும் இல்லாமல் இது கூடவே நமக்கு ஒரு மன திருப்தி ஏற்படும். ஈவன் எனக்குமே வந்து ஞாபகம் இருக்குனாலும் மேக்ஸில் ஏதாவது இல்லை சம் அக்கௌண்ட்ஸ்லாம் போடும்போது ஒரு இந்த பாயிண்ட் நம்ம வந்து கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்படியே குதிப்போம். ஆஹா, எனக்கு கிடைச்சிடுச்சுன்னு சொல்லி யுரேக்கா அப்படின்னு கத்திட்டுலாம் வந்து குதிச்சுட்டு இருப்போம். பிகாஸ் அந்த சந்தோஷம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறோம், மார்க்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்றத தாண்டி நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற அந்த திருப்தி இருக்குல்ல, யாராலையுமே அதை வந்து ஈடுகட்டவே முடியாது. அந்த சந்தோஷம் நிச்சயமாகவே இதில் படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து ரொம்பவே அதிகமாக உண்டாக்குது. ஸோ சொல்லிக் கொடுப்பது ஆன்சரை மட்டும் இல்லாமல் இந்த ஒலிம்பியாட் மேக்ஸு ஒரு ப்ராப்ளமான வாழ்க்கையோ இல்லை சிச்சுவேஷனையோ எப்படி ஹேண்டில் பண்ணுறது, பயப்படாத மைண்ட் செட்டையுமே தான் வந்து இது கற்றுக் கொடுக்குது. ஸோ கணக்கு கற்ற மனசு எந்த சிக்கலையும் சமாளிக்க கற்ற மனசுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் எல்லா சிக்கல்களையுமே வந்து ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ற அந்த எண்ணத்தோட நம்மளுமே ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் இவ்வளோ சுவாரஸ்யமான நிகழ்வுகளை நிறைய காரியங்களை உங்களிடத்துல ஷேர் பண்ணதில் நான் ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நானுமே ஓகே போகும்பொழுதே ஒரு மேக்ஸ் சம்மேடு நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்குள்ளே நானுமே செட் பண்ணிட்டுருக்கேன். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாவற்றையுமே எளிதாகவே ஈஸியாகவே அணுகலாம். நம்ம வந்து ப்ராக்டிஸ் தாங்க மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். அதுபோல் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்போம். மேக்ஸ் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கேளுங்கள், 2 2 4 4 8 நானும் சொல்கிறேன் அப்படின்ற சந்தோஷமான இந்த விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணி உங்களிடத்திலிருந்து நானுமே விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்களுக்காக நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக வரவிருப்பது வாமனன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக ஏதோ செய்கிறாய் என்ற பாடல். ஜவேத் அலி மற்றும் சௌமியா ராவ் குரல்ல நான் முத்துக்குமார் வரிகளை யுவன் சங்கர் ராஜா இசையமைப்புல உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது நமது FM Rainbow 101.4. இங்கே எல்லாமே சமதுல.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியாவின் கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையும் ஆதரவும் நாட்டுக்காக உழைப்பதற்கான ஆற்றலை தமக்கு அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் வேதனை அளிப்பதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் கீழ் ஊரகப் பகுதிகளைச் சேர்ந்த 81% குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெளிநாட்டினர் வாக்கு செலுத்தியது தொடர்பான புகார்கள் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சென்னை மயிலாப்பூரில் உள்ள நாகேஸ்வரராவ் பூங்காவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மறுசீரமைப்பு பணிகளை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு செய்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். விபத்தில்லா பட்டாசு உற்பத்தி செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது.

தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷியான்ஷி வேலி ஷெட்டி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சென்னை பெங்களூரு அணியையும் ஒடிசா பஞ்சாப் அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம் வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நேரம் 4:03 ஆயாச்சு. நேயர்கள் இணைந்திருப்பது எஃப்எம் 101.4. இது ஃபன் பண்ணலாமா வித் மீ, உங்க பவானி. ஆஹா, ஃபன் பண்ணலாமா இல்லை ஃபன் பண்ணுறதுக்காக காத்திருக்கும் என் அன்பு நேயர்களே, உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு, எஸ் நீங்களுமே இந்த நிகழ்ச்சியில் கால் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லி விரும்புனீங்கனாக்கா நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே உங்கள் ஃபோன் எடுங்க, நான் சொல்கிற நம்பருக்கு நீங்கள் கால் அடிங்க, என்னோட பேசுங்க. ஸோ எஸ், 298-6-0-0-3-8 அல்லது 298-5-2-0-5-5-4 என்று எண்ணிற்கு கால் பண்ணி நீங்கள் என்னோட பேசலாம். ஸோ இன்றைக்கு ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் என்ன கேள்வி கொண்டு வந்திருக்க பவானி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் எப்படி சொல்லுவேன், நம்ம எப்பவுமே எப்படி ஆரம்பிப்போம், ஒரு பாடலோட தானே ஆரம்பிப்போம். ஸோ எஸ் உங்களுக்காகவே சூப்பரான ஒரு சாங் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டுருக்க டாக்டர் திரைப்படத்தில் இருந்து, உங்களுக்காகவே செல்லம்மா என்ற பாடல் தான். அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் சோனிட்டா காந்தி அவர்கள் குரலில், சிவகார்த்திகேயன் வரிகளில், அனிருத் ரவிச்சந்தர் இசையமைப்பில் கேட்டு மகிழ்ந்துருங்க. இது நமது எஃப்எம் 101.4 எல்லாமே சமதுல.

0: நான்கு மணி எட்டு நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. நாம இணைந்திருக்கிறது ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி வித் மீ உங்க பவானி. எஸ், இன்றைக்கு என்ன கேள்வி அப்படின்ட்டு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, நம்ம அறிவம் ரசிப்போம்ல, நம்ம வந்து ரொம்ப அதிகமா மேக்ஸை பத்தியே பேசினதுனால, ஓகே நம்ம மேக்ஸுக்காக நம்ம வந்து மைண்ட் நம்மளுமே ஸ்ட்ராங் பண்ணுவோம், நம்மளுமே வந்து எந்த அளவுக்கு கணித புலியா இருக்கும் அப்படின்றது வந்து பாத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்காகவே சூப்பரான ஒரு கேம் கொண்டு வந்திருக்கேன். என்ன கேம் அப்படின்னாக்கா, திருப்பி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த போல நான் சொல்ற நம்பர்ஸை வந்து சில எண்கள் வந்து நான் சொல்வேன், அந்த எண்களுக்கு இன்பிட்வீன் இருக்கிறதான எண்களை நீங்க திருப்பி சொல்லணும். அதாவது இப்ப ஒன்னுல இருந்து பத்து இந்த நம்பரை நீங்க வந்து திருப்பி சொல்லுங்க அப்படின்னாக்கா, பத்து ஒன்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்னு. எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா. இதே மாதிரி தான் நானுமே வந்து உங்களுக்கு கேம் வைக்க போறேன். ஸோ யாரெல்லாம் வந்து நமக்காக வேற போறாங்க, நேயர்கள் வந்து காத்திருக்காங்க, யாரும் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம். எஸ், நம்ம நேயர்கள் கிட்ட பேசிடுவோம். ஹலோ, வணக்கம். வணக்கம். எளிமையாவே பதினொன்னுல இருந்து ஒன்று இந்த நம்பருக்கு இடைப்பட்ட நம்பரை பின் வரிசையில சொல்லுங்க பாக்கலாம். என்ன சொல்றாங்க சொல்லி பாப்போம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் சார். சொல்லுங்க, நீங்க வந்து கேம் ரெடி ஆயிட்டீங்களா? ஓகே, அதாவது நான் சொல்ற நம்பருக்கு இடைப்பட்ட நம்பர்களை வந்து நீங்க, நான் வந்து சொல்ற நம்பரே வந்து இடைப்பட்ட நம்பர்ஸ் தான் நீங்க சொல்லணும். அது திருப்பி ரிவர்சபிள் ரேஞ்சில் நீங்க வந்து சொல்லணும். இப்போ வந்து பத்துல இருந்து ஒன்று அப்படின்னாக்கா பத்து ஒன்பது எட்டு ஏழுன்னு சொல்றோம் இல்லையா, அது போல நீங்க நம்பர் சொல்லணும். ரெடியா?
1: ஒரு நம்பர் விட்டு விட்டு சொல்லாமல்.
0: ஆமா, ஓகே. உங்களுக்காக எண்பத்தி ஒன்பதுல இருந்து எழுபத்தி ஒன்பது ரிவர்ஸ்ல சொல்லுங்க பாக்கலாம். சரி, மறுபடியும் உங்களுக்காக ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. நீங்க பண்ணுவதெல்லாம் 2 9 8 6 0 0 3 8 அல்லது 2 9 5 2 0 5 5

நான்கு என்ற எண்ணிற்கு கால் பண்ணி நீங்கள் என்னோட ஃபன் பண்ணலாம். ஸோ எஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக மான் கராத்தி திரைப்படத்திலிருந்து டார்லிங் டம்பக்கு என்ற பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. நிவாஸ் மற்றும் கல்பனா குரலில் யுக பாரதி வரிகளில் அனிருத்தி சமைப்பில் கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் 91.4 எல்லாமே சமதுல.

0: இருக்கும். ஓகே, கேம்க்கு ரெடியா?
1: சூப்பர்.
0: ஓகே, ரொம்பவே ஆர்வமா இருக்கீங்கன்னு தெரியுது. ஓகே, உங்களுக்காகவே. ஓகே, 68ல இருந்து 54 வரைக்கும் அப்படியே ரிவர்சிபிள் ஆர்டர்ல சொல்லுங்க பாக்கலாம்.
1: 67, 66, 65, 64, 63, 62, 61, 60, 59, 58, 57, 56, 55. போதா?
0: 55, 54 சொல்லிட்டீங்க. ஐயோ சூப்பர், போங்க.
2: உங்களுக்காக
0: 37ல இருந்து 27 வரைக்கும் ரிவர்சிபிள் ஆர்டர்ல சொல்லுங்க.
2: 37ல இருந்து 36, 35, 34, 33, 32, 31, 30, 29, 28, 27.
0: அப்பா அப்பா அப்பா அப்பா, போதும் போதும் போதும், நீங்க ஜெயிச்சிட்டீங்க. சூப்பர் சூப்பர். ஓகே, ஆஹா, நம்மளுடைய நேயர்கள்லாம் இப்படி கணித புலியா இருக்காங்களே, எனக்கு தான் தெரியல. அச்சச்சோ, நான் தான் யோசிச்சேன், ஐயோ கஷ்டமா இருக்குமோ, யோசிப்பாங்களோ அப்படின்லாம் யோசிச்சிட்டே இருந்தேன். பட் ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு, சுவாரஸ்யமாவே போயிட்டு இருக்கு. ஏன் நிகழ்ச்சியில அடுத்ததாக சூப்பரான ஒரு பாடலை கேட்டு வந்தா இனிமே நல்லா இருக்கும் தோணுது. வில்லு திரைப்படத்திலிருந்து வாடா மாப்பிள்ள என்ற பாடல், திப்பு வடிவேலு மற்றும் ரீட்டா குரல்ல, கபிலன் வரிகள்ல தேவி ஸ்ரீபிரசாத் இசையமைப்புல. கேட்டு மகிழ்ந்திருங்க, இது நம்ம எஃப்எம் 91.4. எல்லாமே சமதுல.

0: மாதிரி 16 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு, நம்ம இணைந்திருக்கிறது ஃபன் பண்ணலாமாவோ ஃபன் பண்ணலாமோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நீங்க இணைஞ்சிருக்கீங்க. ஸோ எஸ், நம்மளுடைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கூட யார் பேச போறாங்க, இந்த கேமை யாரு சுவாரஸ்யமா கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்மளுடைய நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க, பேசுவோம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
1: அண்ணா நகர்ல இருந்து மாலினி தேவி பேசுறேன்.
0: மாலினி தேவி அம்மா, நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா?

0: மணி 22 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. நம்ம என்ன இருக்கிறது ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி வித் மீ உங்க பவானி. ஸோ எஸ் நம்ம வந்து இது எண்களை வந்து திருப்பி ரிவர்சபிள் ஆர்டர்ல வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த கேம்ல நமக்காக அடுத்ததா பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக நேர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் எங்க இருந்து பேசுறாங்கன்னு சொல்லி பாத்துருவோம். ஹலோ வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து? கலா மேம் சொல்லுங்க, நீங்க ரெடியா கேமுக்கு?
1: நான் சின்ன நபர் குறிஞ்சி மேடம், சின்ன நபர்.

0: ரெடியா கேம்க்கு? சின்ன நம்பராவா? ஓகே, உங்களுக்காகவே. ஓகே, சின்ன நம்பராவே நான் சொல்றேன். 15 to 7 ரிவர்சிபிள் ஆர்டர்ல சொல்லுங்க. அதாவது பின்னாடி இருந்து சொல்லணும். 15 to 7 பின்னாடி இருந்து, அதாவது இப்ப 10 ஒண்ணுனா 10, 9, 8, 7 5, 4, 3, 2, 1 அப்படி சொல்றேன், அது போல 15 to 7 அந்த நம்பரை பின்னிட்டு சொல்லுங்க.
1: 14, 13, 12, 11, 10, 9, 8, 7, 2, 1
0: வாழ்த்துக்கள். புரியுது புரியுது, ரொம்பவே நல்ல ட்ரை பண்ணீங்க, வாழ்த்துக்கள். ஓகே, சோ எஸ் நம்ம அடுத்த காலர் எங்க இருந்து பேசுறாங்க பாப்போம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
2: மகேந்திரன் பேசுறேன் மேடம்.
0: மகேந்திரன் சார், மகேந்திரன் சார், நீங்க ரெடியா கேம்க்கு?
2: ரெடி மேம்.
0: ஓகே, உங்களுக்கான நம்பர் என்னன்னு சொல்லிடலாமா? ஓகே, 99 to 83 வரை சொல்லுங்க பார்க்கலாம்.
2: 99?
0: ஆமா.
2: ஓகே, 99, 98, 97, 96, 95, 96, 91, 90, 91, 90, 88, 86, 85, 86, 85, 84, 85, 84, 85, 82.
0: அவ்வளவுதான், சொல்லிட்டீங்க, நீங்க ஜெயிச்சிட்டீங்க. சூப்பர், நல்ல ட்ரை சார், வாழ்த்துக்கள். எஸ், சோ எஸ் நம்ம மக்கள் வந்து அப்படியே நிதானித்து யோசித்து நாங்கள் சொன்னாலும் கரெக்டாக சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு அழகாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேமில் அடுத்து நம்ம கூட யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்போம். நம்மளுடைய காலர்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க, பேசிடுவோம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
3: நேற்று உள்ளங்களுக்கு பார்த்த வணக்கங்கள். மதுரையிலிருந்து உங்கள் முக்கம் ஆண்டனி.
0: ஓகே சார், நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார். ஓகே,
3: நல்ல சந்தோஷமாகவும் என்கரேஜாவும் இருக்கும். இரு சகோதரிகளுக்கு இனிய மாலை வணக்கம்.
0: இரு சகோதரிகளா? நான் ஒருத்தி தானே பேசிட்டு இருக்கேன். ஐயோ, நான் ரெண்டாளா தெரியறனோ என்ன பவானி அப்படின்னு எனக்கே நானே பேசிக்கிறேன்.
3: இரு சகோதரி வந்தது மாதிரி எனக்கு வாய்ஸ் கேட்டது.
0: ஓகே ஓகே ஐயா. ஓகே, நீங்க ரெடியா கேமுக்கு?
3: நன்றி.
0: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து? ஓகே சார், நீங்க ரெடியா கேமுக்கு? ஓகே, உங்களுக்காகவே நான் கொஞ்சம் ட்ரிக்கியா கொடுக்கலாம்னு பாக்குறேன், நீங்க சொல்லிடுவீங்கன்னு நான் நம்புறேன். கொடுக்கலாமா? ஓகே, 125 to 110 வரை பின்னிட்டு சொல்லுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர், நீங்க ஜெயிச்சிட்டீங்க, கரெக்டா சொல்லிட்டீங்க. அருமை அருமை, வாழ்த்துக்கள் சார். ஓகே, சோ எஸ் நம்மளுடைய காலேஜ் எல்லாமே அப்படியே பின்னி பெடல் எடுக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். அவ்வளோ ரொம்ப அழகா எல்லா கேள்விகளுக்குமே நீ என்ன வேணா கேளு பவானி, எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக ஆன்சர் சொல்லிட்டே இருக்காங்க. சோ எஸ் இதை நம்ம தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சாங் கேட்டு வந்தால் இனிமே நல்லா இருக்கும். வேலையில்லப்பட்டதாரி திரைப்படத்திலிருந்து வாட்டுக்கருவாட் அப்படின்ற பாடல் தான். அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் தனுஷ் குரல்ல அனிருத் ரவிச்சந்தர் இசை அப்பளை உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு மகிழ்ந்திருங்க. இது நம்ம எஃப்எம் 91.4 எல்லாமே சமதுல.

0: காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேப்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐ அம் சேயிங்,

0: ஆணியே புடுங்க வேணாம். ஓகே.
1: நேரம் 4:31 ஆயிட்டிருக்கு. நேயர்கள் இணைந்திருப்பது
2: ஃபன் பண்ணலாமா?
3: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?

0: நேயர்கள் நமக்காக காத்துட்டே இருக்காங்க. அடுத்து நம்மளுடைய கேள்விக்கான பதில யாரெல்லாம் சொல்ல போறாங்கன்னு சொல்லி பாத்துருவோம். நம்ம காலேஜ் கிட்ட பேசிடுவோம். ஹலோ, வணக்கம்.
1: சென்னை நூம்பல்ல இருந்து ஹேமா மேடம்.
0: ஹேமா, எப்படி இருக்கீங்க? ஹேமா மேடம்,
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சூப்பர். ஓகே, நீங்க ரெடியா கேமுக்கு? அதே அதே.
1: நீங்க
0: சொல்லிட்டீங்க, சூப்பர் சூப்பர், நீங்க ஜெயிச்சிட்டீங்க, தாண்டியே போயிட்டீங்க.
1: நன்றி,
0: அருமை அருமை, வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: ஓகே, சோ நம்ம அடுத்த காலர் யார்? இங்க இருந்து

0: இஸ்லங்கன் பாத்ரூம். ஹலோ, வணக்கம். வணக்கம், ஓகே சார், நீங்க ரெடியா?
1: ரெடி மேடம்.
0: ஓகே, உங்களுக்கான கேள்வி 117 இருந்து 109 ரிவர்சிபிள் ஆர்டர்ல சொல்லுங்க.
1: எத்தனை மேடம்?
0: 117 இருந்து 109 பின்னிட்டு சொல்லுங்க.
1: 117
0: அதாவது நான் கேட்ட கேள்வி 117 இருந்து 117 இருந்து 109 வரைக்கும் நீங்க திருப்பி சொல்லணும். வாழ்த்துக்கள். ஓகே, சோ எஸ், நம்மளுடைய காலேஜ் கிட்ட வந்து நம்ம பேசிட்டே இருக்கிறதுல நேரம் போகிறதே வந்து நமக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ ஒரு இந்துவா வந்து நம்ம கூட வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்மளோட யாரெல்லாம் பேசுறாங்கன்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சாங் கேட்டா இன்னுமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆடுகாலம் திரைப்படத்திலிருந்து ஒத்து சொல்லலை என்ற பாடல் தான் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு. வேல்முருகன் குரல்ல ஜி வி பிரகாஷ் இசைமைப்பில் கேட்டு மறந்துருங்க. இது நமது எஃப்எம் 2.1.4 எல்லாமே சமதுல.

0: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது.
0: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்போ வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க. அப்பதான்
1: ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லே
0: உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: நேரம் 4:39 ஆயிட்டிருக்கு. நம்ம இணைந்திருக்கிறது ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் தான். ஸோ நம்ம கேட்குற கேள்வி வந்து நம்ம சார் திருப்பி சொல்கிறோம், அந்த கேம் தான் வந்து விளையாடிட்டு இருக்கோம். நமக்காக காலர்ஸ் காத்துட்டே இருக்காங்க, அவங்க யார் எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு சொல்லி பார்த்துருவோம். ஹலோ, வணக்கம். வணக்கம்,
1: அன்பு சகோதரி, மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம், சொல்லுங்க யார் எங்கிருந்து?
1: அடையாளம் பற்றி வந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: ஓகே, தலைப்பு ஓகே, நன்றி. ஓகே, நீங்க ரெடியா கேமுக்கு?
1: ரெடி மேடம்.
0: சூப்பர். உங்களுக்கான தலைப்பு
1: மேடம்
0: புரியல?
1: சொல்லுங்க.
0: வாழ்த்துக்கள். எங்க இருந்து
2: பேசுறாங்க?
0: உங்களுக்கான கேள்வி, 199 வரை ரிவர்சபிள் ஆர்டர்ல நீங்க சொல்லணும். அதாவது 199 வரை பின்னிட்டு சொல்லணும். ஆமா, ட்ரை பண்ணுங்க.
2: 98, 97, 96, 94, 193, 192,
0: 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199, 199 அடுத்த காலர் யார், எங்க இருந்து பேசுறாங்கன்னு சொல்லி பாத்துருவோம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம். யார், எங்க இருந்து?
3: வணக்கம், ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பழத்திலிருந்து. விவரத்துல சொல்லணுங்களா?
0: ஆமா,
3: சரி சொல்லுங்க.
0: ஓகே, உங்களுக்கான நம்பர் வந்து 54 இருந்து 45 வரை பின்னிட்டு சொல்லுங்க.
3: 54
0: 54 அதுல இருந்து 45 45 வரைக்கும் பின்னிட்டு சொல்லுங்க.
3: 54 53 52 51 50 49 48 47 46 45.
0: ஐயே சூப்பர், ஜெயிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
3: ரொம்ப தேங்க்ஸ், நன்றி நன்றி.

நன்றி. ஓகே, எஸ் நம்ம காலர்ஸ் எல்லாம் பயங்கரமா அப்படியே கணித புலியா வந்து ஜெயிச்சுட்டே இருக்காங்க. அண்ட் எஸ் நம்ம நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சாங் கேட்டுட்டு வந்தா இனிமே நல்லா இருக்கும். வீர சிவாஜி திரைப்படத்திலிருந்து சுப்பன சுந்தரி என்ற பாடல் தான் உங்களுக்காக வருது. வைகோ விஜயலட்சுமி குரலில், அருண் ராஜா காமராஜ் இசையமைப்பு, வரிகளில் டி இமான் இசையமைப்பு. கேட்டு மழுந்துருங்க. இது நம்ம எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே செம்மதுல.

0: நேரம் 4:47 நிமிடமாயிட்டிருக்கு. நம்ம இணைந்திருக்கிறது ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் வித் மீ உங்கள் பவானி. எஸ், நம்ம நேர் நம்பர்ஸை வந்து ரிவர்சபிள் ஆர்டரில் வந்து திருப்பி சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம நேர்கள் நமக்காக காத்துட்ருக்காங்க விடை சொல்ல. யார் எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு சொல்லி பார்த்துருவோம். ஹலோ, வணக்கம், யார் எங்கேருந்து? ஓகே ஐயா, கேம் விளையாட ரெடியா? ஓகே, உங்களுக்கான நம்பர் சொல்லிடலாமா? ஓகே, உங்களுக்காக ரொம்பவே எளிமையாகவே நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். 115-102 இதை வந்து பின்னிட்டு சொல்லுங்க. எலிமன் சொல்லிட்டு இவ்வளவு கஷ்டமா கேக்குறீங்கன்னு நீங்க யோசிப்பீங்க, பட் இருந்தாலும் உங்களை நம்பி நான் கேக்குறேன், சொல்லுங்க. நன்றி. ஓகே, நம்மளுடைய அடுத்த காலர் எங்க இருந்து பேசுறாங்கன்னு சொல்லி பாத்துருவோம்.
1: ஹலோ
0: வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
1: காஞ்சிபுரம், செல்வம்.
0: ஓகே செல்வம் சார், நீங்க ரெடியா? வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
2: கிருஷ்ணகிரி மாவட்டம், சாம்பல்பட்டி கோபால்.
0: சூப்பர் சார். சார், நீங்க ரெடியா?
2: சொல்லுமா.
0: ஓகே, உங்களுக்காக 68-54 பின்னிட்டு சொல்லுங்க.
2: 64, 63, 64, 63, 64, 64, 63, 64, 63, 64, 63, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64, 64
0: ஓகே, நம்மளுடைய காலர்ஸ்லாம் உண்மையாலுமே வேற லெவலில் தான் இங்கே வந்து ஒர்க் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ எஸ், நம்ம அடுத்து எந்த காலர் எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு சொல்லி பார்த்துருவோம். ஹலோ, வணக்கம், யார் இங்கேருந்து?
3: வணக்கம், நான் திருத்தன்லேருந்து தமிழேந்தி.
0: தமிழேந்தி சார், நீங்கள் கேமுக்கு ரெடியா?
3: ரெடி
0: ரெடி. ஓகே, உங்களுக்காக 99-83 வரை பின்னிட்டு சொல்லுங்கள்.
3: 90, 98, 95, 96, 97, 98, 99, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 79, 80, 70, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80, 80
0: ஓகே, எஸ், ரொம்பவே அழகா விளையாடினாங்க. அடுத்த காலர் எங்க இருந்து பேசுறாங்கன்னு சொல்லி பாத்துருவோம். வணக்கம், யார் எங்க இருந்து?
4: ஹலோ மேடம், எப்படி இருக்கீங்க?
0: நன்றா இருக்கோம் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கு மேடம், டீனர் ரங்கராஜன் பேசுறேன்.
0: ஓகே சூப்பர், நீங்க கேம்க்கு ரெடியா?
4: சொல்ல சொன்னே
0: ம்
4: 10 10 9 8 7 6 5 4 3 3 2 1.
0: சூப்பர், ஜெயிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
4: நன்றி நன்றி
0: நன்றி. ஓகே, அடுத்த காலர் யார் எங்க இருந்து பேசுறாங்கன்னு சொல்லி பாத்துறோம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து?
5: ஹலோ
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
5: சைதாப்பேட்ல இருந்து ஆனந்த் மேடம்.
0: ஓகே, சைதாப்பேட்ல இருந்து ஆனந்த் சார், நலமா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கேன் மேடம்.
0: ஓகே, உங்களுக்கான கேம் குள்ள போய்டலாமா?
5: போலாம்
0: மேடம். ஓகே, நீங்க வந்து சொல்ல வேண்டிய எண்கள் வந்து 34ல இருந்து 23 வரை பின்னிட்டு சொல்லுங்க.
5: 33 32 31 30 29 28 27 26 25 24 23
0: சூப்பர்
5: 22 21
0: சூப்பர் சூப்பர்.

0: வாழ்த்துக்கள். சூப்பர். ஓகே, அடுத்த காலர் எங்க இருந்து பேசுறாங்கன்னு சொல்லி பாத்துருவோம். ஹலோ, வணக்கம், யார் எங்க இருந்து? பாஸ்கரன் சார், நலமா இருக்கீங்களா? அருமை. ஓகே, உங்களுக்கான கேம் வந்து என்ன நம்பர் நான் கொடுக்க போறேன்னா, ஓகே, 44 இருந்து 32 வரை பின்னிட்டு சொல்லுங்க.
1: 44, 43, 42, 41, 40, 39, 38, 37, 36, 35, 34, 33, 32, 31, 30.
0: நீங்க ஜெயிச்சிட்டீங்க. எல்லாருமே வந்து அந்த சொல்ற வேகத்துல தாண்டி போயிடும். நம்ம ஓட்டப்பந்தயத்துல ஓடும் தெரியுமா, ஸ்பீடா ஓடி அதையும் தாண்டி போய் நிப்போம்ல, அந்த போல எல்லாருமே வந்து சூப்பரா சொல்றீங்க. வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்த காலர் எங்க இருந்து பேசுறாங்கன்னு சொல்லியும் பாத்துருவோம். ஹலோ, வணக்கம், யார் எங்க இருந்து?
2: ஹலோ,
0: வணக்கம்.
2: வணக்கம். ஹலோ, ஜம்னாராயணி கரம்பூர்ல இருந்து பேசுறேன்.
0: ஓகே, நீங்க நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன்.
0: சூப்பர். ஓகே, கேம்க்கு ரெடியா? உங்களுக்கான நம்பர் வந்து 89 இருந்து 79 வரை பின்னிட்டு சொல்லுங்க.
2: 89, 88, 87, 85, 86, 85, 86, 85, 82, 81, 80, 79.
0: சூப்பர், ஜெயிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள். சூப்பர். ஓகே, நம்ம அடுத்த காலருமே எப்படி காத்திருக்காங்க, நம்ம பேசிடுவோம். ஹலோ, வணக்கம், யார் இங்க இருந்து? வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து? மறுபடியும் முதல்ல இருந்து சொல்லுங்க, எல்லா கோட்டையும் ஆடிங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க. அந்த
1: மாதிரி
0: விட்டுட்டீங்க, நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க,
0: நன்றி. ஓகே, அடுத்த காலர் எங்க இருந்து பேசுறாங்கன்னு சொல்லி பாத்துருவோம். ஹலோ, வணக்கம், யார் எங்க இருந்து? மாலை, வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து? ஓகே, சிங்கச்சோடன் சார், நீங்க ரெடியா? உங்களுக்கான நம்பர் வந்து 152 இருந்து 139 வரை பின்னிட்டு சொல்லுங்க.
1: 152, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151, 151
0: ஆனா மூச்சு ஒரே ஃப்ளோல அந்த மூச்சை பிடிச்சு பாடுவாங்க, அது போல நீங்க அழகா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள்.
3: நன்றி.
0: ஓகே, நம்ம காலேஜ்லாம் பயங்கரமா புலியா வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்த காலேஜ் யார் எங்க இருந்து பேசுறாங்கன்னு சொல்லி பாத்துருவோம். ஹலோ, வணக்கம், யார் இங்க இருந்து?
3: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார். நீங்க எப்படி, நலமா இருக்கீங்களா? நிகழ்ச்சியினுடைய நிறைவு படலாக உங்களுக்காக வரவேற்பது குட்டி திரைப்படத்திலிருந்து கண்ணர் என்ன ரங்கராட்டினம் என்ற பாடலாம். பிரியா ஹமேஷ் மற்றும் முகேஷ் குரல்ல விவேகா வரிகள்ல தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைப்புல உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. இதோட நானுமே உங்ககிட்ட இருந்து டட்டா பை பை சொல்லிக்கிறேன். டட்டா பை பை. நீங்கள் கேட்டிணைந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 91.4 அலைகளில் எல்லாமே சமதுல.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. இந்தியாவின் கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையும் ஆதரவும் நாட்டுக்காக உழைப்பதற்கான ஆற்றலை தமக்கு அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் வேதனையளிப்பதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் தாவேக அமைச்சரவையில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கான இலாகாக்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு விஜய் பொது நிர்வாகம், உள்துறை மற்றும் காவல்துறை பொறுப்புகளை தன்வசம் வைத்துள்ளார். நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல், மகளிர் நலன், இளைஞர் நலன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையும் முதலமைச்சருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை திரு ஆனந்துக்கும், பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டுத்துறை திரு ஆதவ் அர்ஜுனாவுக்கும், மக்கள் நல்வாழ்வுத்துறை டாக்டர் அருண்ராஜுக்கும், நிதித்துறை திரு KA செங்கோட்டையனுக்கும், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை திரு வெங்கடரமணனுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. மின்சாரம் மற்றும் சட்டத்துறை திரு நிர்மல்குமாருக்கும், பள்ளிக்கல்வித்துறை திரு ராஜ்மோகனுக்கும், கனிமவளத்துறை டாக்டர் TK பிரபுவுக்கும், தொழில்துறை செல்வி கீர்த்தனாவுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. விபத்தில்லா பட்டாசு உற்பத்தி செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வலிஷெட்டி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிசா இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, டைம் சரியா 5:03 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ் வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4. பால்மழைக்கு காத்திருக்கும் பூமி இல்லையா, ஒரு பண்டிகைக்கு காத்திருக்கும் சாமி இல்லையா அப்படின்ற லைனை வந்து நம்ம வைரமுத்து அவர்கள் ஒரு பாட்டில் எழுதியிருப்பாரு. அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு சாங்ஸோட சாங் லிஸ்ட்டோட அவங்களை வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறமா அவங்ககிட்ட வந்திருக்கேன். எல்லாருக்கும் இந்த சாட்டர்டே வந்து செம்ம ஜாலியாக போயிருக்கும் அப்படின்றது எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. அதே வைபோடு நம்ம இந்த ஈவினிங் டைமையும் வந்து கடத்த போகிறோம். நாளைக்கு சண்டே, அதனால் எல்லாருக்கும் ரொம்ப குஷியாக இருக்கும்ல. அதனால் குஷியான பாடல்கள், அப்படி எமோஷன்ஸை டச் பண்ணுற மாதிரியான பாடல்கள் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிகழ்ச்சியில் ரெயின்போ மேடையில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, சின்ன வயசில் வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டிப்பாக ஆசையாக இருந்திருக்கோம். எல்லாருக்குமே ஏதோ ஒரு பொருள் வந்து வாங்கணும்னு இருந்திருக்கும். அதை அப்பா அம்மா கிட்ட அடம் பிடிச்சி வாங்கியிருப்போம். ஆனால் வாங்கிட்டு கொஞ்ச நாள்லேயே அந்த பொருளை வந்து தொலைச்சிருப்போம். அந்த மாதிரி உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எந்த பொருளை ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினீங்க, அதையை தொலைச்சிட்ருப்பீங்க பார்த்தீங்களா, அது என்ன அப்படின்ற விஷயத்தை தான் ஷேர் பண்ணிக்க போகிறீங்க. அழைக்க வேண்டிய எண்கள் 0442986008 மற்றும் ஒரு 0442952554. இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் முதல் பாடல் போயிட்டு வந்தெல்லாம் துப்பாக்கி படத்திலேருந்து பாடல் வர காத்திருக்கு. இணைந்திருப்போம் நேர்களே.

0: ரெயின்போ மேடை கேட்டுருக்கீங்க, உங்கள் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4. என்ன அழகான ஒரு பாட்டில், யுவதிகள் தேடி அவதிகள் கோடி இருந்தும் அதுதான் சுகமெல்லாம். விவேகாவுடைய வரிகள் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். பாட்டை பாட்டாக தான் நீங்கள் பார்க்கணும். உங்கள் பாட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்லிக்கிறேன். ஹரிஷ் ஜெயராஜனுடைய அட்டகாசமான மியூசிக்கும் இந்த பாட்டுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹரிஹரன் அண்ட் திப்பு ரெண்டு பேருமே சேர்ந்து பாடலை வந்து ரொம்ப கலகியிருப்பாங்க. எந்த போர்ஷன் ஹரிஹரன் பாடினார், எந்த போர்ஷன் திப்பு பாடினாங்கன்றதை ரொம்ப கூர்மையாக கவனித்தா மட்டும்தான் நிறைய பேரால் வந்து கெஸ் பண்ண முடியும். ரொம்ப ரெண்டு பேருடைய வாய்ஸுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருந்திருக்கும். ஓகே, நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாமா? நேர் இணைப்பில் இருக்காரு, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் ராகுல்ஜி, நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறீங்க.
0: சூப்பரா இருக்கு சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கேன்.
0: வெரி குட், வெரி குட்.
1: வாழ்த்துக்கள். சூப்பரா அந்த 1.5 மாசம் நாங்க இல்லாம அப்படியே மேனேஜ் பண்ணி சாங்ஸ் எல்லாம் போட்டோம். அந்த எஸ்பெஷலி பட்டிமன்றத்துல பட்டைய கழுப்பி தூள் பண்ணிட்டீங்க, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன்.
0: நன்றி.
1: பாத்தீங்களா, எனக்கு இந்த கழிப்புல பேசணும்னு இல்ல, இருந்தாலும் வேற என்ன பண்ணுறது, வழியும் இல்ல அப்படின்ட்டு பேசுனீங்க.
0: பரவாயில்ல, இருந்தாலும் மக்கள் கிட்ட அந்த ஒரு விழிப்புணர்வு சென்று சேர்ந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
1: ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த உங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடைச்சது. சூப்பரான பாட்டு போடுற தம்பி ராகுல், அதெல்லாம் மறக்கவே முடியாது.
0: நன்றி.
1: ஒன்னும் மனசுல பதிஞ்சு
0: நாங்க பேசுறதெல்லாம் ஒண்ணுத்தையும் நீங்க கவனிக்கிறீங்க பாத்தீங்களா, அதனால எங்களுக்கான பொறுப்பு அதிகமாவே இருக்குன்னு நினைக்கிறோம். நன்றி சந்திரசேகர். நீங்க சொல்லுங்க, சின்ன வயசுல நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின பொருள், அதை சீக்கிரமா தொலைச்சிருப்பீங்க, அந்த மாதிரி ஏதாவது பொருள் உண்டா?
1: அதாவது சின்ன வயசுல எங்க அப்பா எனக்கு வந்து அந்த பொம்மை டாய் வாங்கி கொடுத்தாரு. அந்த நாய்க்குட்டி வந்து பல்டி அடிக்கிற மாதிரி ஒன்னு இருக்கும்.
0: ஆமா,
1: அது ரொம்ப சூப்பரா வச்சு விளையாடிட்டே

0: சந்திரசேகர் விட்டாரு, கண்டுபிடிச்சு குடுத்துருங்கப்பா. பாவம் குழந்தை மனசோட அவர் காத்துன்னு இருக்காரு.
1: எங்க அப்பா சொன்னாரு, யாரோ ஒரு வீட்டுல இருந்தாலும் அந்த பிள்ளைங்க விளையாடிட்டு போட்டோம் விட்டுறா ஏன்டா நினைச்சு ஃபீல் பண்றேன். இன்னைக்கு வரைக்கும் கொஞ்சம் சீரியஸ் ஆஃப் தி வேர்ல்டா தான் இருக்குன்னு பாத்துக்கோங்க.
0: வெரி குட், வெரி குட். நன்றி நண்பா, உங்ககிட்ட பேசுனது மகிழ்ச்சி. அடுத்த நேர் வாய்ப்பு கொடுக்கலாம். அடுத்த நேர் இனிப்புல வணக்கம்.
2: நண்பருக்கு மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் சார்.
2: அடையாளம் பெற்று வந்து ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: நாங்க சார் வீட்டுல ராஜேஸ்வரி அம்மா டீ கீ போட்டு கொடுக்கலையா?
2: என்ன சார்
0: வீட்டுல அம்மா டீ போட்டு கொடுக்கலையா? ரொம்ப சோர்வா பேசுறீங்க.
2: உங்களுக்கு ஆமா காசு சேர்த்து குடுத்து எங்க அப்பா காசு போட்டு எனக்கு மோதிரம் வாங்கி போட்டார் சார். கையில போட்டாரு. ஒரு மூணு மாசம் கூட இல்ல தொலைஞ்சிச்சு.
0: அச்சோ,
2: தேடி தேடி தேடி தேடி பாத்து அப்புறம் எங்க பொண்ணு ரெண்டாவது பொண்ணு திரும்பி செலுக்கிறாங்க. அந்த அம்மா நாகராஜாஸ்மினா தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சு எனக்கு எதாவது குடுத்தாங்க சார். ரொம்ப அது மறக்க முடியாத நிகழ்ச்சி சார்.
0: நன்றி நண்பா, நன்றி.
2: சூப்பரா இருந்து.
0: ஓகே, நேரிலே ஒரு பாடல் போயிட்டு வந்துடலாம். மாரி டூ படத்துலேருந்து சூப்பரான சாங் தனுஷ் அண்ட் தீப் பாடியிருக்காங்க யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில். இணைந்திருப்போம். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 103.4. இங்கே எல்லாமே தூள்.

0: சாலை பயணம் பாதுகாப்பா இருக்கணும், பயணம் முடிஞ்சு பத்திரமா வீட்டுக்கு போகணும். இப்படி நம்ம எல்லாரும் நினைக்கும் போது விபத்துக்கள் ஏன் நடக்குது? முக்கியமான காரணம் வேகம், அடுத்து கவனமின்மை. வேகம் விவேகமற்றதுன்னு சொல்லுவாங்க. வேகத்தை கையில எடுத்து விவேகத்தை இழந்து போறப்ப விபத்துக்களை சந்திக்கிறோம். சரி, இனி எங்க பயணத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடினாலும் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மள போலவே கூட பயணம் பண்ற மத்தவங்க குடும்பமும் அவங்கள சார்ந்திருக்குது. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்காக ஒரு குடும்பம் வீட்டுல நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: கேமரா ரோலிங், ஆக்சன்.
3: ஸ்டூடண்ட்ஸ், என் கையில இருக்கிறது என்ன தெரியுமா? இதுதான் H2O கேப்சூல்ஸ். இந்த H2O கேப்சூல்ஸோட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்பொரு காலத்துல நீர், தண்ணீர் அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும் குளத்துலயும் கிணத்துலயும்
4: இருந்துச்சான். குறுக்க வந்துகிட்டு
5: தண்ணி கேன் போட வந்து ப்ரோ. இன்னைக்கு கேன்ல இருக்கிற தண்ணி நாளைக்கு கேப்சூலா ஆகாம இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நீர் ஆதாரங்களை பெருக்குவோம், தண்ணீரை சேமிப்போம்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
6: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
7: ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் ராகுல். நிகழ்ச்சியில் எதை பத்தி பேசிருக்கோம் அப்படின்னா, சின்ன வயசுல நீங்க ஆசைப்பட்டு அடம் பிடிச்சி வாங்கின பொருள் இதாக இருக்கும், பட் அந்த பொருளை சீக்கிரமா வந்து தொலைச்சிருப்பீங்கல்ல, அந்த பொருள் என்ன அப்படின்றதான் பேசிட்டு இருக்கோம். நேர இணைப்புல இருக்காரு, பேசலாம். வணக்கம்.
8: வணக்கம் சார்.
7: வணக்கம் சார். பார்த்திபன் சார், நல்லா இருக்கீங்களா?
8: நல்லா இருக்க சார். ராகுல் சார், இன்னைக்கு மாலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்?
7: சூப்பரா இருக்க சார்.
8: ரொம்ப நாளாச்சு உங்ககிட்ட பேசி.
7: கரெக்ட் சார், உங்ககிட்டயும் பேசி ரொம்ப நாளாச்சு. சரி சொல்லுங்க, சின்ன வயசுல அடம் பிடிச்சி வாங்கின பொருள்.
8: ரெண்டு விஷயம் சார். ஒண்ணு வந்து ஜாமெண்ட்ரி பாக்ஸ், அது வந்து தொலைச்சிட்டேன்.
7: அச்சச்சோ,
8: நம்ம திட்டு. அப்புறம் அது அப்புறமா பென்சில் என்ன பண்ணா கட் பண்ணி ரெண்டா கொடுப்பாங்க, ஏன்னா பாதிதான் யூஸ் பண்ணணும், பாதியான தொலைச்சிருவேன்.
7: நன்றி நண்பா, நன்றி. வணக்கம்.
9: வணக்கம்
7: வணக்கம். யாருங்க இருந்து சார்?
9: எம் கல்விக்குடி, விவிஎஸ் கண்ணன்.

0: கண்ணன் சார், சின்ன வயசுல அடம் பிடிச்சி வாங்கி தொலைச்ச ஒரு பொருள்னா என்ன?
1: ஒரு 10 வாங்கி வச்சிருக்கேன்.
0: ஆ
1: வீட்டுல மணியை எடுத்து வாங்கி சொன்னாங்க. அந்த காசுல போறதுக்கு மாட்டுக்கு நான் மறுபடி மணி போட்டதான் மாடு.

0: வச்சு மணி போட்டதான் நான் மாடு போவேன் சொல்லிட்டு வரப்பு வச்சு ஓட்டிட்டு போய்
1: ஓகே
0: மாட்டு அந்த ரெண்டு ரெண்டு மாட்டு மணியை அவுத்து அவுத்து விட்டாங்க.
1: அச்சுச்சோ
0: அவ்வளவு என்ன பண்றது அப்புறம்
1: கஷ்டம்தான்.
0: வீட்டுல வந்து சரியான திருப்தி அடி
1: அடி மறக்க முடியல. நன்றி நண்பா. ஓகே அடுத்து ஒரு நேர வாய்ப்பு கொடுத்தலாம். இணைப்புல யார் இருக்காங்க? வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா. யார் இங்கிறது?
2: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புளம் தெற்கில் இருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன். முதல் முறை உங்ககிட்ட பேசுறேன்னு நானு.
2: விளையாட்டு பொருள் வாங்குவாங்க, திருவிழா கடையில இந்த கை கட்டுல வாட்ச் இருக்குல்ல,
1: அத
2: வாங்கி தொலைச்சிட்டாங்க.
1: அந்த வாட்ச் ஓடுமா ஓடாதா சார்? எனக்கு ஞாபகம் இல்ல சார்.
2: அது வந்து ஓடாதுங்க.
1: ஓடாத வாட்ச்
2: அது ஓடாது. நம்மளா அந்த முள்ள நவுத்தனம்னா, ஆனா நம்ம நார்மல் வாட்ச் மாதிரியே இருக்கும். அந்த திருவை பிடிச்சு திருவனம்னா அந்த முள்ளு நவரும்
1: நகரும். அது ஓடாத வாட்ச் அடம் பிடிச்சி வாங்கியிருக்கீங்க.
2: ஆமா ஆமா ஆமா. அது ஏன்னா நம்ம டயத்துக்கு அப்படியே வச்சுக்கலாம், ஒரு விளையாட்டு பொருள் தானே அது. அதே போல பந்து இந்த விளையாட்டு ஜாமங்கள் இதெல்லாம் வாங்கி ஒரு நாள் அப்படியே கூட்டத்துல மிஸ் ஆயிருச்சு.
1: அச்சோ
2: அது வீட்டுல வந்து ரொம்ப சங்கடமா போச்சு. அப்ப அப்ப ஆனா விவரம் தெரியாது அந்த அளவுக்கு.
1: ஆமா ஆமா. இப்பெல்லாம் கரெக்டா எடுத்து வச்சிடறது எந்த பொருளா இருந்தாலும்.
2: இப்ப எல்லாம் எந்த பொருளா இருந்தாலும் நல்லா சேஃப்டியா வச்சிருக்கு.
1: நன்றி நண்பா. நன்றி
2: வாய்ப்புக்கு. நன்றி. வணக்கம்.
1: ஓகே. நேர்களே நிறைய பேர் வந்து சூப்பரான மெமரிஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்களே. ஒருத்தர் இவர் சொன்னவர் கூட வந்து பாத்தீங்கன்னா, அந்த கண்ணாடி அந்த கை கடிகாரம், கை கடிகாரம் ஓடாதா இருக்கும், இருந்தாலும் நம்ம வந்து அதை ஆசையா அடம்புடிச்சு கேட்டு வாங்கியிருப்போம். திருவிழா டைமில் அது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து தொலைச்சிருப்போம். தொலைச்சதுக்கப்புறமா சின்ன வயசில் ஒருத்தப்பட்டிருப்போம். அப்பா அம்மா கிட்ட சொல்லாமல் இருந்திருப்போம் கொஞ்ச நாளைக்கு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பழைய நினைவுகள் வந்து வந்துகிட்டே இருக்குது. அந்த நினைவுகளை அசைவோடக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ரெயின்போ மேடை நிகழ்ச்சி இப்போ இருக்குது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு அட்டகாசமான பாடல் போயிட்டு வந்துடலாம். யூத் படத்துக்காக கபிலன் வரிகளில் மணி சர்மா மியூசிக்கில் சங்கர் மகாதேவன் பாடியிருக்காரு. கேட்டு ரசிப்போம், இணைந்திருப்போம். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 103.4. இங்கே எல்லாமே தூள்.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. எஸ், எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, நீங்கள் சின்ன வயசில் ஆசையாக இடம் முடிச்சு உங்கள் அப்பா அம்மா கிட்ட கண்டிப்பாக அதை பொருள் வாங்கியிருப்பீங்க, இல்லை தாத்தா பாட்டிக்கிட்ட கண்டிப்பாக ஏதாவது ஒரு பொருள் வாங்கியிருப்பீங்க. அந்த பொருளை வாங்கி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து தொலைச்சிருப்பீங்க. அந்த பொருள் என்ன, அதை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அடுத்த நேரடி இணைப்பில் இருக்காரு, பேசலாம். வணக்கம். ரொம்ப சந்தோஷம் சார், நானும் உங்ககிட்ட முதல் முறை பேசுறேன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. நன்றி நண்பா. சொல்லுங்க, சின்ன வயசுல எந்த பொருள் வந்து அடம் பிடிச்சு வாங்கி தொலைச்சிங்க?
3: ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தாரு சார்.
2: ஓடுற வாட்சா ஓடாத வாட்சா? இனிமேல் இப்படிதான் கேட்கணும் உங்ககிட்ட கேள்வி. என்ன சார் எல்லாருமே ஓடாத வாட்ச் வாங்கி கொடுக்குறாங்க சார்?
3: 10 ரூபா 12 ரூபா அப்படி விற்கும் சார்.
2: இப்ப நீங்க ஓடாத வாட்ச் வாங்கி கொடுத்தா உங்க வீட்டுல இருக்க சின்ன பசங்க எடுத்துப்பாங்களா? மாட்டவே மாட்டாங்கல்ல.
3: பசங்களோட சேர்ந்து விளையாண்டான் சார், தெருவில் கொண்டாந்து விற்பாங்க சார், மாட்டிட்டு கொண்டாந்து விற்பாங்க.
2: ஆமா ஆமா,
3: பசங்களோட சேர்ந்து விளையாண்டான் சார், விளையாண்டு விளையாட இடத்துல வச்சுட்டு வந்தேன் சார். வீட்டுல வந்து அடம் பிடிச்சு வாங்கறது சார், அது அப்பா ஞாபகம் வச்சிருந்தேன்.
2: இப்ப கூட பாருங்களேன், என்கிட்ட சொல்லும் போது இங்கதான் சார் எங்கேயோ வச்சிருந்தேன், காணாம போச்சேன்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரியே சொல்றீங்க. அந்த ஒரு வருத்தம் தெரியுது உங்க வாய்ஸ்ல.
3: அப்பாவும் இல்ல இப்ப.
2: ஓகே ஓகே, புரியுது சார், புரியுது. நன்றி சார், நல்ல நினைவுகளை பகிர்ந்துட்டீங்க.
3: எனக்கு நன்றி சார், ரொம்ப நன்றி சார்.
2: நன்றி நன்றி. அடுத்த நேர் இணைப்புல வணக்கம்.
4: வணக்கம் சார், ராஜசேகர் சார்.
2: ராஜசேகர் சார், நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா
2: இருக்கீங்க? சூப்பர், அருமை சார், அருமை. சொல்லுங்க, சின்ன வயசுல அடம் பிடிச்சு வாங்கின பொருள், தொலைச்ச பொருள் என்ன?
4: அது சூப்பர், ஒரு பொருள் வாங்கினேன் சார், கேரம் போர்டு சார்.
2: கேரம் போர்டு தொலைச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிடலாமே சார் ஈஸியா.
4: இல்ல சார், கேரம் போர்டு இருக்குது, அந்த காயின்ஸ் வீடு ஷிஃப்ட் பண்ணோம். அது எங்க தொலைஞ்சு போச்சுனே தெரியல சார்.
2: வெறும் போர்டு மட்டும் வச்சுன்னு
4: இருக்கீங்க? ஆமா சார், நல்ல சூப்பர் கேரம் போர்டு சார் அது.
2: சரி சார், அட்லீஸ்ட் போர்டாவது இருக்கு, நல்லா பவுடர் எல்லாம் போட்டு நல்லா தொடச்சு வைங்க சார்.
4: அட்டகாசமா ஆடுவோம் சார், நாங்க ஃப்ரெண்ட் எல்லாம் ஜம்முன் ஆடிங்க சார. வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது அது எங்க மிஸ் ஆயிடுச்சு சார்.
2: அச்சோ, தொலைஞ்சு
4: போச்சுனே தெரியல.
2: வேற ஏதாவது காயின் வச்சு வாங்க வேண்டியதுதான மறுபடியும்?
4: அப்புறம் அந்த ஐடியா தான் பண்ணல, நீங்க சொன்ன மாதிரி. நீங்க ராகுல் சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிட்டேன்.
2: ரைட் சார், பண்ணுங்க. அப்படி மறுபடியும் தொலைச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பவுடரை போட்டு நல்லா தொடச்சு வைங்க கேரம் போர்டு. வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல வந்து
4: பவுடர் போட்டு பேக் சைட்லாம் அடிப்பேன் சார், சூப்பரா.
2: மொத்தம் அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட் எல்லாமே போட்டு முடிச்சிடுறது.
4: ஓகே சார், தேங்க்யூ சார்.
2: நன்றி நண்பா. அடுத்த நேர் வணக்கம்.

0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: அண்ணா இருந்து வாழ்ந்துதே பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. இந்த குரல்லாம் கேட்டு பல நாள் ஆயிடுச்சு.
0: ரொம்ப நாள் ஆகிடுச்சு.
1: சொல்லுங்கம்மா.
0: எனக்கு வந்து முன்னாடி எல்லாம் இந்த பேனா வந்து எங்களுக்கு சிஸ்துக்கு அப்புறம் தான் எழுதுவே பேனா கொடுப்பாங்க. அப்ப எங்க வீட்டுல எங்க மாமா என்ன செய்வாங்க, அவங்க வந்து ஜவுளிக்கடல கணக்கு எழுதுவாங்க, அதனால இந்த பழைய பேனாவா தான் கொடுப்பாங்க. அப்ப எயித்து படிக்கும் போது நாங்க வந்து அடுத்த ஸ்கூல்லதான் போய் எழுதணும். அப்ப வந்து இங்க டென்த்துக்கே மாதிரி, அப்ப எயித்துக்கும் வெளியில போய் எழுதினாதான் நைன்த்துக்கு போக முடியும் நம்ம.
1: அப்ப நிறைய படிக்க சொல்லிருப்பாங்களே.
0: ஆமா, அப்படிதான் கவர்மெண்ட், அப்படிதான் படிக்கணும், அப்படிதான் எழுது, அங்கதான் அடுத்த ஸ்கூல்ல அடுத்த ஊர்ல போய் தான் எழுதணும். கூட்டு போகும்போது எனக்கு எங்க மாமா ஒரு புதுசா ஒரு பேனா கொடுத்தாங்க. அது என்ன, அப்ப வந்து அது கட்டையா இருக்கும் அந்த பேனா.
1: ஆமா ஆமா, ஞாபகம் இருக்கு. ரெண்டு பக்கமும் பேனா எழுதுற மாதிரி இருக்கும்ல.
0: இல்ல அப்படி இல்ல, இது வந்து அந்த பேனாவே ஜான் ஒரு ஜான் கூட கம்மியா தான் இருக்கும், மெல்லிசா அழகா இருக்கும். அந்த நிப்பெல்லாம் எழுதுனா அந்த எழுத்து குண்டு குண்டா வர மாதிரி இருக்கும், அழகா இருக்கும். பரீட்சை எழுதி முடிச்சுட்டு கடைசி நாள் காணும்.
1: அச்சோ, வெயிட்டா இருக்கு. அங்கே வெஸ்ட் வந்துட்டீங்களோ?
0: அது எப்படி டப்பால, நான் வந்து கூட தான் கொண்டு போவோம், அப்போ பையெல்லாம் கிடையாது, இந்த கூட பேக் தான் கொண்டு போவோம். அதுல எப்படி டப்பா இல்லாம போட்டுருவேன், டப்பா கிடையாது, அப்பெல்லாம் டப்பா கிடையாது எனக்கு. அப்படி பேக்ல அந்த புக்ல செடி வச்சிருப்பா, அது எப்படி
1: விழுந்தது தெரியல.
0: அப்படியே அந்த ஓட்ட வழியா விழுந்தா எப்படி துடுங்குமோ விழுந்தா எப்படின்னு தெரியல.
1: நல்லபடியா பாஸ் பண்ணிட்டீங்களா?
0: வாழ்த்துக்கள்.
1: நம்ம இப்ப சொல்லிடலாம். நன்றிமா.
0: நன்றி நன்றி.
1: ஓகே, அடுத்த ஒரு நேர் போயிடலாம், அதுக்கப்புறமா பாட்டுக்கு போலாம். அடுத்த நேர் இணைப்புல வணக்கம்.
2: வணக்கம்
1: சார். சொல்லுங்க, என்ன அப்படியே சோர்வா இருக்கீங்க? வீட்டுல எதுவும் குடுக்கலையா நைட் ஈவினிங்?
2: இல்ல இல்ல, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல.
1: இப்ப பாருங்க, மகிழ்ச்சி வந்துருச்சு பாருங்க வாய்ஸ்ல.
2: நான் ஒரு குடை வச்சிருந்தோம் வானொலி நிலையத்துக்கு வந்தப்போ, வச்சு வரவேற்பறையில ரிசர்வ்ஸ்ல உட்கார்ந்து இருந்தோம்.
1: ஓகே,
2: அப்புறம் கூப்பிட்டாங்க, எழுந்து போன அந்த வாட்ச் இது குடையா?
1: இது சின்ன வயசுல, இது சின்ன வயசுல நடந்ததாமா?
2: அது எப்படிதான் மிஸ் ஆச்சுன்னு தெரியல சார்.
1: கொஞ்சம் கவனமோட போவோமா? இனிமேல் கவனமா இருந்தீங்கன்னா எந்த ஒரு பொருளையும் தொலைக்க மாட்டீங்க, பாதுகாப்பா இருக்கலாம். நன்றி.
2: நன்றி.
1: சூப்பர், ரொம்ப பாசிட்டிவா எடுத்துட்டாங்க நம்ம சொன்ன அந்த விஷயத்த. ஓகே, நேர்களே அடுத்த ஒரு பாடலுக்கு போயிடலாமா? ரன் படத்துல அடுத்த அட்டகாசமான சாங். இன்னைக்கு ஈவினிங் ஃபுல்லா வந்து அட்டகாசமான சாங் வந்துட்டே இருக்கு பாருங்களேன். ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டே இருக்க ஒரு ஒரு பாட்டியும் மாணிக்க விநாயகம் அண்ட் கார்த்திக் ரெண்டு பேருமே சேர்ந்து பாடியிருக்காங்க. பாடலுக்கான வரிகள் யார் எழுதியிருக்கார் அப்படின்றத நான் தேடி கண்டுபிடிச்சிட்டு வரேன். வித்யாசாகருடைய இசையமைப்பில் பாடல் இணைந்திருப்போம் நேர்களே.

0: நல்ல பாட்டு, நல்ல பேச்சு, நல்ல கருத்துக்கள் இதெல்லாம் இருந்தா ஈவினிங் டைம் சூப்பரா இருக்குல்ல. அடுத்த நேர் இனிப்புல இருக்காரு, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். பத்மாதி அம்மா, நல்லா இருக்கமா? யார் கவனிச்சீங்களா? யார் பேசுறது தெரிஞ்சதா? யார் பேசுறன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சதா? என்னமோ மாதிரி இருக்கா? ராகுல் பேசுற நிகழ்ச்சியில. ராகுல்,
1: ராகுல் சார்
0: சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருப்பீங்கன்னு
1: நினைக்கிறேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். நான் இப்ப
0: நீங்க சின்ன வயசுல வாங்கி, ஆசைப்பட்டு வாங்கி தொலைச்ச பொருள் என்ன?
1: சின்ன வயசுலயா? சின்ன வயசுல நான் வாங்க பொருள் கேக்குறீங்களா?
0: வாங்கி தொலைச்சிருப்பீங்க பாத்தீங்களா, அந்த பொருள் என்ன
1: அப்படிங்களா? நான் சின்ன வயசுல வந்து ஸ்கூல் போகும்போது
0: வாய்ப்பு கொடுக்கலாம். அடுத்த நேர் இனிப்புல இருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.

0: முருகன் சார் சொல்லுங்க, சின்ன வயசுல ஆசைப்பட்டு அடம் புடிச்சு வாங்கி தொலைச்ச பொருள் என்ன?
1: கிடைச்ச ஆசைப்பட்டு தொலைச்ச பொருள்
0: அது ரொம்ப ஸ்பெஷலா இருந்ததா? நிறைய பேர் பேனா எல்லாம் சொல்றீங்களே, பேனா எல்லாம் அந்த காலத்துல ரொம்ப ஸ்பெஷலா இருந்ததா உங்களுக்கு?
1: ஆமா சார், அது ஸ்பெஷல் வந்து நம்மளா வாங்கினா அவரோட அருமை தெரியாது. நம்மளுடைய தாத்தா அவங்க இந்த மாதிரி அவங்க வாங்கி கொண்டா அவங்க வந்து நல்லா வாங்கி கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா. அது வந்து ஐயோ நம்ம தொலைச்சிட்டோமே, அவங்க கூடயே இருக்கிற மாதிரி இருக்கமே அப்படின்னு
0: ரொம்ப அது பொருளையும் தாண்டி அந்த ஒரு எமோஷனல் கனெக்ட். நமக்கு பொறுத்தளவுக்கு அது ஒரு பொருள், ஒரு பேனா தானே அப்படின்னு. அந்த பொருளை விட அந்த பொருள் யார் வாங்கி கொடுத்தாங்களோ அவங்களுடைய நினைவுகளை தான் அந்த ஒரு பொருள் வந்து சுமந்து இருக்கும். அதை நம்ம எப்பயுமே காலத்துக்கும் நம்ம கூடவே வந்து வச்சுக்கணும்னு நினைப்போம். இது ஒரு காலகட்டங்கள் அது வந்து மிஸ் பண்ணிடும். எது எப்படி இருந்தாலும் அவங்களுடைய நினைவுகள் இருக்குது பார்த்தீங்கன்னா, நல்ல நினைவுகளை வந்து நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப ஒரு உயரிய விஷயம் இந்த மனித வாழ்வுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். வணக்கம்.
2: வணக்கம், கவிஞர் சுந்தரமூர்த்தி, சென்னை குளத்தூர். நல்லா இருக்குங்களா?
0: நல்லா இருக்கு. நல்ல
2: இடைவெளிக்கு பிறகு.
0: ஆமாங்க ஐயா, நீண்ட இடைவெளிக்கு பிறகு. நீங்க ஏதாவது கவிதை ஏதாவது எடுத்துட்டு வந்திருக்கீங்களா இல்லையா? அதான் கவிதை இல்லாம எப்படி நீங்க? சொல்லுங்க ஐயா.
2: இதுலயே யூடியூப்ல என்னுடைய பாடல் தான் நான் தானே முதல்ல எழுதினேன். 27 பிறந்த நாள் வாழ்த்து பாடல் பாடுறாங்க இல்லையா?
0: நன்றி ஐயா, நன்றி. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார், சண்முகத்துறை பேசுறேன்
0: சார். சண்முகம் சார்,
3: சண்முகத்துறை.
0: சண்முகத்துறை சார், சின்ன வயசுல ஆசைப்பட்டு அடம் பிடிச்ச ஒரு வாங்கின ஒரு பொருள் தொலைச்சிருப்பீங்க, அது
3: என்ன? விளையாடுறதுக்கு தகடிலேயே வரும், வேகமா ஓடும். அந்த பீரங்கி வந்து ஆசைப்பட்டு வாங்கி அடம் பிடிச்சி வாங்கி ரொம்ப நாளா விளையாண்டுகிட்டே இருந்த சார், திடீர்னு பார்த்தா ஒரு காணமே காணும்.
0: ராணுவத்துக்கு போகணுன்ற ஆசையோட வாங்கிருப்பீங்க அந்த கனவோட?
3: ஆசைப்பட்டு கொஞ்ச நாள் விளையாண்டு அப்புறம் திரும்பி பார்க்கறேன், வீட்டெல்லாம் தேடி பாக்குறேன், கிடைக்கவே கிடையாது.
0: கிடைத்த வரைக்கும் அனுபவித்து விட்டோம், மகிழ்ச்சியா இருப்போம் அப்படின்னு விட்டீங்க. ஓகே, அடுத்த ஒரு காலர் போயிடலாம், அதுக்கப்புறம் பாட்டுக்கு போயிடலாம். அடுத்த நேர இணைப்புல வணக்கம்.
4: ஹலோ,
0: வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் ராபு சார், பொன்னேரி ஜெயில இருந்து கலீல் அம்மா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கு கலீல் அம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் சார், நான் பெங்களூர் இந்த சிட்டில இருக்கேன், இப்ப சிவாஜி நகர்ல இருக்கேன்.
0: ஜாலியா ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கீங்க? உலகம் சுற்றும் வாலிபன்
4: தான்,
0: உலகம் சுற்றும் வாலிபன்
4: தான். எப்படின்னா பல குரல்கள் பேசுற போலதான்.
0: ரைட் ரைட், மகிழ்ச்சி நண்பா. சொல்லுங்க, சின்ன வயசுல ஆசைப்பட்டு நீங்க வாங்கி தொலைச்சிருப்பீங்கல்ல, அப்பா அம்மா கிட்ட அடம் முடிச்சு வாங்கி?
4: கண்டிப்பா. எனக்கு சின்ன வயசுல எங்க அப்பா பாத்தீங்கன்னா, எங்க அப்பா அம்மாவும் ஒரு செருப்பு வாங்கி கொடுத்தாங்க பிரதர், பெல்ட் செருப்பு அடம் முடிச்சு
0: வாங்கினேன்.
4: ஒரு ஒரு 15 வயசு 13 வயசு உள்ள இருக்கும்,
0: வழிபாட்டு தலங்கள்ல வாசல்ல விடும்போதும் கொஞ்சம் கவனமாவே இருக்கணும்னு
4: நினைக்கிறேன்.
0: வெரி குட் சார், நன்றி நண்பா, நன்றி. அடுத்த நேருக்கு போயிடலாமா? எஸ் ஒரு நேருக்கு வாய்ப்பு மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பாடலுக்கு போயிடலாம். அடுத்த நேர் இனிப்புல வணக்கம்.
5: வணக்கம் சார்.
0: வணக்கம் சகோதரா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
5: நான் திருப்பூர் மாநகர் மணரை பாறப்பாளையத்துல இருந்து ஸ்ரீரங்கசாமி பேசுறேன்.
0: ரங்கசாமி ஐயா,
5: முதல் முதலில் இருசக்கர வண்டியோ அல்லது நான்கு வண்டியோ அனுபவம்?
0: அதுங்க இல்லைங்க ஐயா, தலைப்பு என்னவென்றால் நீங்கள் ஆசைப்பட்டு வாங்கி தொலைத்த பொருள் என்ன, இதுதான் என்னுடைய கேள்வி.
5: வண்டியா இல்ல வாகனம் சொன்னாங்க.
0: ஓ, வாகனத்தையே நீங்கள் தொலைத்து விடுவீர்களா?
5: வாகனமோ அல்லது இயந்திரம்,
0: எந்த ஒரு பொருள், ஏதோ ஒரு பொருள். ஓ, அந்த மூடி உடைஞ்சு போச்சு. மூடி உடைஞ்சா என்ன சார், பொருள் இருக்குல்ல சார், பொருளை வச்சு
5: கவனிக்காம அந்த மூடி உடைஞ்சிருச்சுங்க. அப்புறம் என்ன இப்படி ரெண்டு நாள் கவலையே இருந்தேங்க. அப்புறம் மறுபடியும் அதுக்குண்டான முயற்சி செய்து வேற 100 பக்கம் கொடுத்து எல்லாரும் சரி பண்ணி கொடுத்து அதை வச்சு அப்படியே முன்னேறி இன்னைக்கு ஒரு ஒரு கடை வச்சுக்கிறேங்க. இயந்திரம் பழைய நீக்கினதும் பழைய இயந்திரம் விற்பனை நிலையம் வச்சுக்கிறேன்.
0: நன்றிங்க ஐயா, நன்றி.

0: மகிழ்ச்சி.
1: என்ன 10 ரூபா தான் செலவு பண்ணுங்க, இன்னைக்கு மிகப்பெரிய இருக்கிற நல்லா இருக்கிறேங்க.
0: சூப்பர் சார், சூப்பர்.
1: முயற்சியும் என்னுடைய நம்பிக்கை தன்னம்பிக்கை தானே என் தலை உயர்த்தி வைக்கிறது.
0: நன்றி நண்பா, நன்றி. பாருங்க, நிறைய கருத்துக்கள்லாம் பரிமாறுவோம், சில நேரங்களில் சில நல்ல கருத்துக்கள் வரும். ஒரு பாருங்க, லைஃப்ல ஆரம்பத்தில் ஆசையாக நான் ஒரு பொருள் வாங்கினா அதை வச்சு தான் இந்த தொழில் தொடங்கணும்னு நினச்சேன், அதில் ஒரு சின்ன பின்னாடி இருந்தது. அதுனாலும் அதை சமாளித்து லைஃப்பில் வந்து நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்ல ஒரு மோட்டிவேட்டிங்கான ஒரு ஸ்டோரி வந்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். உன்னிகிருஷ்ணன் ஸ்வர்ணதா வாய்ஸில் பா விஜய் வரிகளில் பரணியினுடைய அட்டகாசமான மியூசிக்கில் ஒரு சாங் சார்லி சாப்ளின் படத்துக்காக காத்திருக்கு. இணைந்திருப்போம் இது உங்கள் FM Rainbow 101.4. இங்கே எல்லாமே செமதுள்ளு.

0: சாயங்காலம் சாலையோரம் நீயும் நானும் பிரியும் நேரம் இருவரும் கூடி இமைகளை மூடி அதுக்கப்புறம் என்ன லைன்றது உங்களையே தெரிஞ்சிருக்கும். மொத்தத்தையும் நான் சொல்ல முடியாது, இருந்தாலும் அந்த ஒரு பாடலில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு வரிகளையும் ரசித்து நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பாடலுக்கான வரிகள் பா விஜய் எழுதியிருந்தார். உன்னி கிருஷ்ணன் அண்ட் ஸ்வர்ணலதா வாய்ஸில் அந்த பாட்டு கேட்டு முடித்தோம். நிகழ்ச்சியுடைய நிறைவான ஒரு காலர் மட்டும் அட்டன் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஒரு பாடல் போயிடலாம். நிறைவான நேர் யார் பார்த்துடலாம். வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம் ராஜே.
0: வணக்கம் நண்பா, நிறைவான காலராக வந்திருக்கீங்க.
1: ஆமா சார், நான் ட்ரை பண்ணிருந்த கடைக்கல.
0: சொல்லுங்க சிங்கச்சோழன் சார்.
1: ரொம்ப மகிழ்ச்சியா உங்ககிட்ட பேசுறது, நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
0: கரெக்ட்
1: சார். சின்ன வயசுல நான் அடம் முடிச்சு நிறைய பொருள் வாங்கிருக்கேன். மௌத்தா இருக்கு வாங்கணும் சார். மௌத்தா இருக்கு வாங்கி நான் அடிக்கடி என் கையிலே தான் இருக்கும், எப்பயுமே வச்சுட்டே இருப்பேன். இது பெரிய இன்ஸ்ட்ரூமெண்ட் பிளே மாதிரி அது இருந்துட்டே இருந்தது. ஒரு வாட்டி அது மிஸ் ஆயிடுச்சு. மிஸ் ஆயிடுச்சு எங்க மிஸ் ஆயிடுச்சு எப்படி சார் ரொம்ப அது, ஏன்னா அப்பெல்லாம் வந்து அது ஒரு கனவு மாதிரி, அது அது வாங்குறதுலாம் ஒரு கனவு மாதிரி, எளிதா வாங்க முடியாது.
0: கரெக்ட்.
1: ரொம்ப அழுது இன்னொன்னும் பண்றேன். லாஸ்ட்ல நான் அந்த எனக்கு திருப்பி வந்தது ஒரு 10 days கழிச்சு ஒரு ஐஸ் வண்டிக்கா தள்ளு வண்டியில ஐஸ் வைப்பாங்க பாத்தீங்களா, கப் ஐஸ், சேமியா ஐஸ், ஜவ்வரிசி ஐஸ் எல்லாம் வைப்பாங்க அந்த காலத்துல. திராட்சை மிக்ஸ் பண்ணி ஐஸ் வரும். அந்த ஐஸ் வண்டியில நான் ஏதோ ஐஸ் வாங்கும் போது அதுக்குள்ள போட்டுட்டு
0: இருக்கும் போது
1: அவங்க எடுத்து வச்சிருந்து மறுபடியும் அடுத்த வாட்டி இந்த எங்க ஏரியா வரும்போது அந்த அந்த குடுத்தாங்க.
0: அப்ப கிடைச்ச சந்தோஷம் வந்து டபுள் மடங்குறது இருக்கும் வாங்கும் போது இருந்தது.
1: கிடைச்சது இப்ப கூட எதுனா எப்பனா பசங்க எல்லாம் மௌத்த வச்சிருந்தா அது பாத்துட்டு ஞாபகம் வரும் சார்.
0: வெரி குட்
1: போட்டாங்க.
0: வெரி குட் பா, இப்ப கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல, கடையில ஒண்ணு வாங்கி ஜாலியா ஊதினு இருங்க.
1: நன்றி சார். ஊதி விடலாமே இப்போது வர மாட்டேங்குது.
0: நன்றி நண்பா, நன்றி
1: நன்றி நன்றி.
0: ஓகே நேயர்களே, நிறைய பேர் வந்து உங்களை கருத்துக்கள் வந்து பகிர்ந்துட்டீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நிகழ்ச்சியுடைய நிறைவான பாடலாக கோச்சடையான் படத்தில் வந்து பியூட்டிஃபுல்லான சாங் வந்துட்டுருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சாதனா சர்க்கம் பாடியிருக்காங்க வாலி வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக்கில். இந்த பாடலோடு இந்த நிகழ்ச்சியில் விடைபெறுவது நான் உங்கள் ராகுல். மறுபடியும் உங்கள் எல்லாரையும் 7 மணி 2 நிமிஷத்துக்கு சந்திக்கிறேன். இணைந்திருப்போம் நேயர்களே.

0: Hi, I'm Leslie Lewis, and you are tuned in to Drive Time on FM Rainbow 101.4.
1: Please stand by for the news in Tamil.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்திய மக்களின் நம்பிக்கையும் ஆதரவும் நாட்டுக்காக உழைப்பதற்கான ஆற்றலை தமக்கு அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 14 முதல் 18 வயது வரையிலான மாணவர்களின் பள்ளி இடைநிற்றலை குறைப்பதற்கான நடவடிக்கையை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. தமிழகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் அமைச்சர்களுக்கான துறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெங்களூரு சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா சாகேத் மைனேனி இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையும் ஆதரவும் நாட்டுக்காக உழைப்பதற்கான ஆற்றலை தமக்கு அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக நெதர்லாந்து சென்றுள்ள பிரதமருக்கு ஹேக் நகரில் அளிக்கப்பட்ட வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். இந்தியா நெதர்லாந்து நட்புறவின் அடையாளமாக ஹேக் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். அங்குள்ள டச் அரசின் தலைவர்கள் இந்திய வம்சாவளியினருக்கு தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவுக்கு அவர் நன்றி தெரிவித்தார். நெதர்லாந்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்திய மக்கள் அளித்து வரும் பங்களிப்பை பாராட்டுவதாகவும் பிரதமர் கூறினார். 14 வயது முதல் 18 வயது வரையிலான மாணவர்களின் இடைநிற்றலை குறைப்பதற்கான நடவடிக்கையை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. இதுகுறித்து மத்திய பள்ளிக்கல்வித்துறை செயலர் திரு சஞ்சய்குமார் தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் இடைநிற்றலை தவிர்க்க தேசிய திறந்தவெளி பள்ளிக்கல்வி நிறுவனம் அளித்த பரிந்துரைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் பேசிய திரு சஞ்சய்குமார், தற்போதுள்ள தரவுகளின் அடிப்படையில் 1ஆம் வகுப்பில் சேரும் 100 மாணவர்களில் 62 பேர் மட்டுமே 12ஆம் வகுப்பு வரை தொடர்வதாக கூறினார். 14 முதல் 18 வயதுக்குட்பட்ட 2 கோடிக்கும் மேற்பட்டோர் பள்ளிக் கல்வியை தொடராமல் இடைநின்று விடுவதாகவும் அவர் தெரிவித்தார். பொருளாதார சூழ்நிலை, குடும்ப பொறுப்புணர்வு, வாழ்வாதாரம் போன்ற பிரச்சினைகளால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். பள்ளிக் கல்வி இடைநிற்றலை முற்றிலுமாக தவிர்ப்பதற்குரிய முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திரு சஞ்சய்குமார் தெரிவித்தார். தமிழகத்தில் தாவேக அமைச்சரவையில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கான துறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு விஜய் பொது நிர்வாகம், உள்துறை மற்றும் காவல்துறை பொறுப்புகளை தம் வசம் வைத்துள்ளார். நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் மற்றும் மகளிர், இளைஞர் நலன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையும் முதலமைச்சருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை திரு ஆனந்துக்கும், பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை திரு ஆதவ் அர்ஜுனாவுக்கும், மக்கள் நல்வாழ்வுத்துறை டாக்டர் அருண்ராஜுக்கும், நிதித்துறை திரு கே ஏ செங்கோட்டையனுக்கும், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை திரு வெங்கடரமணனுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. மின்சாரம் மற்றும் சட்டத்துறை திரு நிர்மல்குமாருக்கும், பள்ளிக்கல்வித்துறை திரு ராஜ்மோகனுக்கும், கனிம வளத்துறை டாக்டர் டி கே பிரபுவுக்கும், தொழில்துறை செல்வி கீர்த்தனாவுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு விஜய் பரிந்துரையின் பேரில் மாநில அமைச்சர்களுக்கான துறைகளுக்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் ஒப்புதல் அளித்திருப்பதாக மக்கள் மாளிகை

0: வங்கியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி ராஜா வலியுறுத்தியுள்ளார். திருவாரூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விலை உயர்வு பொதுமக்களை பெருமளவு பாதிக்கும் என்று தெரிவித்தார். நாட்டில் வேலையில்லா பிரச்சினை அதிகரித்து வருவதாகவும் இதனால் இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசு ஏற்கனவே உள்ள மக்கள் நலத்திட்டங்களுடன் புதிய திட்டங்களையும் செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு டி ராஜா கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள வேண்டுகோளின்படி தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் தமக்கு வழங்கப்பட்டிருந்த காவல்துறை பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளார். இதுவரை ஆளுநர் 10 காவல்துறை பாதுகாப்பு வாகனங்கள் பயன்படுத்தி வந்ததாகவும் தற்போது 4 வாகனங்கள் மட்டும் போதுமானது என ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளதாகவும் மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தென்மேற்கு பருவமழை இந்திய கடல் பகுதிகளான தென்கிழக்கு அரபிக்கடல், தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகளிலும், அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் சில பகுதிகளிலும் இன்று துவங்கியது. மேலும் தென்மேற்கு பருவமழை இந்திய நிலப்பரப்பில் கேரள மாநிலத்தில் 26ஆம் தேதி வாக்கில் துவங்கக்கூடும். நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8 மணி அளவில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே பகுதியில் நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அவற்றை ஒட்டிய சில மாவட்டங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் 17ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வான ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று லேசான மழையும் நாளை மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை: அடுத்த 4 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மழைக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நாளை மறுநாள் மலர் கண்காட்சி தொடங்க உள்ளது. இதையொட்டி சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் வெளிமாநிலம் மற்றும் மாவட்டங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். இவர்கள் கண்டு ரசிக்க உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் வருகிற 18ஆம் தேதி 128வது மலர் கண்காட்சி துவங்குகிறது. இந்நிலையில் மலர் கண்காட்சிக்காக சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஜெரோனியம், சைக்ளமான், பால்சம் மற்றும் புதிய ரக ஆர்னமெண்டல்கள், ஓரியன்டல் லில்லி, ஏசியாட்டிக் லில்லி, டெய்லியாக்கள், மேரிகோல்டு, இன்கா மேரிகோல்டு, ஃபேன்சி, பெட்டோனியா, ஃபிளாக்ஸ், ஆண்ட்ரினியம், ஆஸ்டர், ஜெர்பரா, சால்வியா போன்ற 10 லட்சம் மலர் செடிகள் பூங்காவின் பல்வேறு பகுதிகளில் நடவு செய்யப்பட்ட நிலையில் அவற்றில் பல வண்ண மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. மேலும் மலர் கண்காட்சியினையொட்டி மலர் கண்காட்சி மாடம் மற்றும் கண்ணாடி மாளிகையில் 50,000 வண்ண மலர் தொட்டியில் அடுக்கி வைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 128வது மலர் கண்காட்சியை முன்னிட்டு நீலகிரி மாவட்டத்திற்கு எதிர்வரும் 18ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: மாவட்ட செய்திகள். சென்னை மயிலாப்பூரில் உள்ள நாகேஸ்வர ராவ் பூங்காவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மறுசீரமைப்பு பணிகளை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு செய்தார். சென்னை கீழ்ப்பாக்கம் சுரங்கப்பாதையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் சிசிடிவி கேமரா உள்ளிட்ட பாதுகாப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தனியார் பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திரு மாலதி ஹெலன் இன்று ஆய்வு செய்தார். சென்னை பெருங்குடியில் தீயணைப்புத்துறை இயக்குநர் திருமதி சீமா அகர்வால் தலைமையில் தீ தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கல்

அருகே டிராக்டர் பள்ளத்தில் கவிழ்ந்ததில் ஒருவர் உயிரிழந்தார், இருவர் காயமடைந்தனர். நேபாளத்தில் நடைபெற்ற சர்வதேச சிலம்பம் போட்டியில் தங்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கங்களை வென்று திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலை வந்தடைந்த மாணவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். பெங்களூரு சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி காலியாண்டா சாகேத் மைனேனி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் பீட்டர் பார், கஜகஸ்தானின் கிரிகோரி லோமாக்கின் இணையை வென்றது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சஞ்சனா வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 77 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிசா இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. புவனேஸ்வரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய மக்களின் நம்பிக்கையும் ஆதரவும் நாட்டுக்காக உழைப்பதற்கான ஆற்றலை தமக்கு அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 14 முதல் 18 வயது வரையிலான மாணவர்களின் பள்ளி இடைநிற்றலை குறைப்பதற்கான நடவடிக்கையை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. தமிழகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் அமைச்சர்களுக்கான துறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெங்களூரு சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி காலியாண்டா சாகேத் மைனேனி இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே. நேரம் சரியா 7:01 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ். எஸ் ரெயின்போ சாட் பாக்ஸில் உங்கள் மனசுக்கு பிடிச்சமான பாடல்கள்லாம் ப்ளே பண்ணுறதுக்கு வந்தாச்சு. நான் உங்கள் ராகுல். இன்றைக்கி என்ன மாதிரியான பாடலை கேட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு காலகட்டம் அப்படின்னா என்னவா இருக்கும்? எஸ் உங்கள் மனசில் பல பேருக்கு எழுந்திருக்கக்கூடியது 1980 காலகட்டம். அந்த 1980 காலகட்டங்களில் வெளியான உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் இந்த இரவு பொழுதுடைய துவக்கத்தில் கேட்டால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய பாடலை வந்து பதிவு பண்ணுங்கள். காலும் பண்ணி சொல்லலாம். ஃபேஸ்புக்கில் பதிவு பண்ணணும்னு ஆசைப்படக்கூடிய நேர்கள் www.facebook.com/rainbowfm ஃபேஸ்புக் பேஜில் இன்னும் சில நொடிகளில் வந்து நான் போஸ்ட் வந்து போட்டுருவேன். கால் பண்ணியும் நீங்கள் உங்களுடைய பாடல்களை வந்து சொல்லலாம். 04249860038 மற்றும் ஒரு எண் 04429525554. இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இல்லைனா நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஃபேஸ்புக் ஐடியில் நான் ஒரு போஸ்ட் போட போகிறேன். அந்த போஸ்ட்டுக்கு கீழே 1980 காலகட்டங்களில் வெளியான உங்கள் மனசுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பாடலை வந்து கேளுங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன். நிகழ்ச்சியுடைய முதல் பாடலே சலங்கை ஒளி படத்தில் வந்து அவரை காத்திருக்கு. வைரமுத்து அருகில் இளையராஜாவுடைய இசையமைப்பில் எஸ் ஜானகி மற்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் இதோ.

0: ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 அடுத்த நேர இணைப்பில் இருக்கார். என்ன பாட்டு கேட்க போகிறார் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் ராகுல் சார்.
0: வணக்கம்.
1: நான் போரூர் பொன்ராஜ்.
0: பொன்ராஜ் சார், சொல்லுங்கள், என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில்? என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில்? 80s சாங்ஸ்
1: சொன்னேன். வானம்பாடி.
0: வாவ், பாடும் வானம்பாடி. ஓகே.
1: அதாவது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையும் போர்க்களமும் ஒன்று சார். அதாவது போர்க்களத்தில் நம்ம இறங்கி வாள் வீசும்போது நம்ம கை சோர்ந்து அப்பா போதுண்டான் சளிச்சு நம்ம விடும் போது எதிரி நம்மளை போட்டுருவோம். அதே மாதிரி தான் இது வாழும் வரை போராடு.
0: வாவ், வெரி குட் சார். நல்ல ஒரு கருத்தான பாட்டு கேட்டிருக்கீங்க. நன்றி நண்பா.
1: நன்றிங்க சார். நன்றி.
0: ஓகே. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய குரலில் வைரமுத்து வரிகளில் லஹரி அவருடைய சிமிப்பில் பாடல் வந்துட்டு இருக்கு. இணைந்திருப்போம். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கெல்லாமே தூள்.

மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்போ வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க. அப்போதான் உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: தீவன பொலிமால இங்க எல்லாமே சமதுல
1: தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். உலகளாவிய விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு இந்தியாவும் நெதர்லாந்தும் இணைந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தால் வெளியான வழக்கில் மகாராஷ்டிர மாநிலம் புனேயைச் சேர்ந்த மணிஷா குருநாத் என்பவரை சிபிஐ கைது செய்துள்ளது. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளில் தனியார் துறையினரின் பங்களிப்பை ஊக்குவித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர் இஸ் அல் தின் அல் ஹதாத் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு இந்தியாவும் நெதர்லாந்தும் இணைந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக நெதர்லாந்து சென்றுள்ள அவர் ஹேக் நகரில் இந்திய வம்சாவளியினருடன் உரையாற்றினார். இரு நாடுகளும் உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான பங்களிப்பை செலுத்தும் என்று அவர் கூறினார். கோவிட் பெருந்தொற்று, எரிபொருள் தட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு சவால்களை உலகம் சந்தித்து வருவதாக அவர் தெரிவித்தார். இதுபோன்ற பிரச்சினைகளால் உலக பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படுவதாகவும் பெருமளவிலான மக்கள் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்படுவதற்கான சூழ்நிலை உருவாகி இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த சவால்களை திறம்பட எதிர்கொள்ள பொருளாதார கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் கூறினார். உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான அனைத்து செயல்பாடுகளிலும் இந்தியா முக்கிய பங்காற்றி வருவதாக அவர் தெரிவித்தார். 21ஆம் நூற்றாண்டில் தொழில்நுட்பத்திற்கு மட்டுமின்றி மக்களின் வாழ்வாதாரத்திற்கான வாய்ப்பையும் வழங்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் பிரதமர் கூறினார். பின்னர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து அரசர் திரு வில்லியம் அலெக்சாண்டரையும் அரசியார் திரு மேக்சிமாவையும் சந்தித்து பேசினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது நெதர்லாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை ஸ்வீடன் செல்கிறார். பிரதமரின் வருகையையொட்டி அந்நாட்டில் உள்ள இந்திய தூதர் திரு அனுராக் பூஷன் ஆகாஷ்வாணி செய்திப்பிரிவுக்கு அளித்த பேட்டியில் பிரதமரின் ஸ்வீடன் வருகை இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகளை வலுப்படுத்தும் என்றும் உயர் தொழில்நுட்பம், வர்த்தகம், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என்றும் கூறினார். இரு நாடுகளுக்கும் புதிய வாய்ப்புகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வருகையின் மூலம் உருவாகும் என்றும் திரு அனுராக் பூஷன் தெரிவித்தார். ஸ்வீடனில் உள்ள தனியார் தொழில் நிறுவனத்தின் பொறியாளர் திரு பெர் ஸ்டென்ஃபெல்ட் பிரதமரின் ஸ்வீடன் வருகை இந்திய ஐரோப்பிய தாராள வர்த்தக ஒப்பந்தத்திற்கு வலு சேர்க்கும் என்று கூறினார். ஸ்வீடன் மட்டுமல்லாது ஐரோப்பிய நாடுகளில் வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் ஆகியவற்றில் ஒத்துழைப்பு வலுப்பெறும் என்றும் அவர் கூறினார். இந்தியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் தொழில்துறையில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் என்றும் உற்பத்தி துறை புதுப்பொழிவு பெறும் என்றும் திரு ஸ்டென்ஃபெல்ட் தெரிவித்தார். குஜராத் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டங்களை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று ஆய்வு செய்தார். அகமதாபாத், காந்திநகர் ஆகிய இடங்களில் உயர் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட அவர் உள்ளாட்சித்துறையின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை ஆய்வு செய்தார். காந்திநகர் மக்களவைத் தொகுதியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் மற்றும் மரக்கன்றுகள் நடும் பணிகளையும் அவர் ஆய்வு செய்தார். சர்கே காந்திநகர் நெடும்பாதை மேம்பாட்டு பணிகளையும் அவர் பார்வையிட்டார். நீர்நிலைகளை இணைத்து பாசன கட்டமைப்பை மேம்படுத்தும் திட்டங்களையும் திரு அமித்ஷா ஆய்வு செய்தார். நாட்டின் பல்வேறு துறைகளின் கட்டமைப்பும் செயற்கை நுண்ணறிவும் தொழில்நுட்பமும் இளைஞர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர்,

0: அதிக தொழில்நுட்பம் சார்ந்த துறைகள் நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும் என்று கூறினார். ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதன் மூலம் வளர்ச்சியின் புதிய அத்தியாயத்தை தொடங்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையின் தனியார் துறையினரின் பங்களிப்பை மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். சிக்கிம் தினத்தையொட்டி அம்மாநில மக்களுக்கு தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் உள்ள மக்கள் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 1975 நடத்தப்பட்ட பொது வாக்கெடுப்பின்படி இந்தியாவின் 22 மாநிலமாக சிக்கிம் இணைக்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பில் சிக்கிம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் கடந்த 2016 முதல் முழுமையான இயற்கை விவசாய மாநிலமாக சிக்கிம் திகழ்ந்து வருவது நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பண்பாடு இம்மாநிலத்தில் ஆழமாக வேரூன்றி இருப்பதாகவும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீட் தேர்வு கேள்வித்தாள் வெளியான வழக்கில் மகாராஷ்டிர மாநிலம் புனேயைச் சேர்ந்த மணிஷா குருநாத் என்பவரை மத்திய புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். தேசிய தேர்வு முகமையின் நிபுணர் குழுவில் இடம்பெற்றிருந்த இவர் புனேயில் தாவரவியல் துறை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் என்றும் சிபிஐ தெரிவித்துள்ளது. நீட் தேர்வு கேள்வித்தாளில் இடம்பெற்ற தாவரவியல் மற்றும் விலங்கியல் பாடம் தொடர்பான அனைத்து கேள்விகளையும் இவர் தெரிந்து வைத்திருப்பது புலனாய்வின் போது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் சிபிஐ கூறியுள்ளது. நீட் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு மணிஷா குருநாத் நடத்திய தனி வகுப்புகளின் மூலமாக நீட் தேர்வு கேள்வித்தாளில் இடம்பெற்றவை வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். இந்த ஆண்டு நீட் தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்கில் இதுவரை தில்லி, ஜெய்ப்பூர், குருகிராம், நாசிக், புனே, அஹில்யா நகர் ஆகிய இடங்களைச் சேர்ந்த 9 கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் 5 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 7 காவல்துறை விசாரணையில் உள்ளதாகவும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர். அவர்களிடமிருந்து இந்த வழக்கிற்கு தேவையான விவரங்களை பெற்று வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். கடந்த 24 நாட்டில் 6 இடங்களில் மேற்கொண்ட சோதனையின் போது நீட் தேர்வு கேள்வித்தாள் வெளியானது தொடர்பான ஆவணங்கள், லேப்டாப்கள் மற்றும் பண பரிமாற்றம் செய்யப்பட்டதற்கான வங்கிக் கணக்கு ஆதாரங்கள், செல்போன்கள் போன்றவை கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர். பிறவியிலேயே இருதய குறைபாட்டுடன் பிறந்த 5 குழந்தைகள் மற்றும் 1 இளம் பெண்ணுக்கு தமிழகத்தில் உள்ள சேலம் அரசு மருத்துவமனையில் ஒரே நேரத்தில் அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் டாக்டர் தேவி மீனால் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் மேம்படுத்தப்பட்ட முறையிலான சிகிச்சை இவர்களுக்கு அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார்.
2: 6 பேருக்கு தலையீட்டு சாதனம் க்ளோஷர் டிவைஸ் மூலமா இதயத்துல உள்ள அந்த ஹோலை வந்து அடைச்சிருக்காங்க. என்டையர் டீம் ஆஃப் கார்டியாலஜி இது வந்து முன்னாடி வெளியில அனுப்பி பண்ணிட்டு இருந்தது. இப்ப நம்மளுடைய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலேயே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் செஞ்சுட்டு இருக்கிறோம். இது முதலமைச்சரினுடைய விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழே இதை நம்ம செய்யலாம். இது வந்து ஒரு ப்ரொசீஜர் செய்யறதுக்கு வெளியில என்ன 2-3 lakhs ஆகும்.
0: இந்த அறுவை சிகிச்சையின் மூலம் 6 பேருக்கும் இயல்பான ஆரோக்கிய வாழ்க்கை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இருதய சிகிச்சை பிரிவு தலைவர் டாக்டர் கண்ணன் தெரிவித்தார்.
3: ஃபுட்டை கொடுக்க முடியல சார், பயந்து கொடுத்தோம். கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்கு, ஆக்டிவாக இருக்கு, எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கு. அவங்க லைஃப் ஸ்டைல் டோட்டலாக மாறிடுது. முன்னெல்லாம் எப்படின்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும், அந்த ஸ்கார் இருக்கும், அந்த தழும்பு இருக்கும். அந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியில் ஃபீமெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு மேரேஜில் வந்து நிறைய டிஃபெக்ட் இருக்கும். இந்த மாதிரி ஏதோ டிஃபெக்ட் இருக்குது, எப்படி மேரேஜ் பண்ண முடியும், அதெல்லாம் இப்போ கிடையாது. டோட்டல் டிவைஸுக்கு தான் அவங்களுக்கு தெரியாது. ஸோ டோட்டலாக அவங்க வந்து முழுமையான குடும்ப லைஃபுக்கு, இயல்பான லைஃபுக்கு திரும்பலாம்.
0: ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர் இஸ் அல் தின் அல் ஹதாத் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. நேற்று காசா நகரில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான் தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த 2023 அக்டோபர் மாதம் இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதலுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் இஸ் அல் தின் அல் ஹதாத் என்று கூறப்பட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டை

பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 19-21, 22-20, 21-16 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் நூர் இசுதீன் கோ ஜே ஃபேயை இணை வென்றது. பெங்களூரு சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி காலியாந்தா சாகித் மைனேனி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் பீட்டர் பார் கசகஸ்தானின் கிரிகோரி லொமக்கைன் இணையை வென்றது. ஆசிய பழுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சஞ்சனா வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 77 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி பந்து வீச தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு இந்தியாவும் நெதர்லாந்தும்

இணையை வென்றது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சஞ்சனா வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 77 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி பந்து வீச தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு இந்தியாவும் நெதர்லாந்தும் இணைந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தால் வெளியான வழக்கில் மகாராஷ்டிர மாநிலம் புனேயைச் சேர்ந்த மணிஷா குருநாத் என்பவரை CBI கைது செய்துள்ளது. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளில் தனியார் துறையினரின் பங்களிப்பை ஊக்குவித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர் இஸ் அல் தின் அல் ஹதாத் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டுட்ருக்கீங்க. ரெயின்போ சாட் பாக்ஸஸ் உங்களுக்கு பிடிச்சமான 80s சாங்ஸை கொடுங்க, ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிறைய நேர்கள் ஃபேஸ்புக் வழியாகவும் கால் பண்ணியும் உங்களுடைய ரெக்வஸ்ட் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. ஏற்கனவே நம்ம காலர்ஸினுடைய விருப்பமான பாடல்களை கேட்டோம், அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் பதிவு பண்ணியிருக்கக்கூடிய நேர்களுடைய பாடல்களை கேட்கலாம். நிகழ்ச்சியுடைய அடுத்த பதிவாக ஃபேஸ்புக் மூலமாக கிடச்சிருக்கிறது தூத்துக்குடி சுப்பிரமணியன், பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காரு. ஓடங்கள் படத்துலேருந்து ஒரு பாடல் இருக்குது, அழகாக இருக்கும், அந்த பாடல் ப்ளே பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காரு. எஸ் ப்ளே பண்ணிடலாம். வைரமுத்து வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்காரு இந்த பாடல். இது உங்களுக்காக எல்லாருக்கும் ஆகும்.

0: ஓகே, 7 மணி 35 நிமிஷம் ஆகிட்டு. அழகான பாடல்கள்லாம் நேர்கள் கேட்டுட்டு வராங்க ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில். அடுத்த நேர் இணைப்பில் இருக்காரு, அவர் என்ன பாடல் கேட்க போறாரு, யார் இங்க இருதுன்னு பாத்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்
1: கோவில். வணக்கம் சார். சிங்கப்பெருமாள் கோவில் இருந்து தியாகராஜன் பேசுறேன் சார்.
0: தியாகராஜன் சார், சொல்லுங்க என்ன பாடல் கேட்கலாம்.
1: சாங்ஸ் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு சார், சூப்பரா இருக்கு.
0: நன்றி.
1: சகோதரர்கள் படத்துல இருந்து ஒரு வீக்கெண்ட் ஒரு வைப்.
0: ஜாலியா டான்ஸ் ஆடுங்க சார் வீட்டுல. தியாகராஜன் அவருடைய உருமான பாடல் தான் அவரை காத்திருக்கு. கள்ளுக்குள் ஈரம் படத்துல இருந்து இதுக்கு முன்னாடி பாட்டு கேட்டு முடிச்சோம்ல, அது யார் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிடுறேன். ராமகிருஷ்ணன் கொழுமகொண்டார்ல இருந்து கேட்டிருந்தாரு, அவருடைய பாடல் தான் இதுக்கு முன்னாடி கேட்டு முடிச்சோம். இப்போ நம்ம தியாகராஜன் சார் வந்து கேட்டிருக்காரு சிங்கப்பெருமாள் கோவில்ல இருந்து அபூர்வ சகோதரர்கள் படத்துல இருந்து பாடல். வாலி வரிகள்ல இளையராஜாவுடைய இசையமைப்புல வர காத்திருக்கு. இணைந்திருப்போம். இது உங்கள் FM Rainbow 101.4.

7:40 நிமிஷமாயிட்டு இருக்கு, கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி. எஸ், இனிமையான பாடல்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியில் வளம் வந்துட்டே இருக்கு. நேர்களும் உற்சாகமாக வந்து உங்களுடைய போஸ்ட் வந்து போட்டிருக்கீங்க ஃபேஸ்புக்லையும், அதே மாதிரி கால் பண்ணியும் சொல்லிட்டு இருக்கீங்க. ஃபேஸ்புக்கில் அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய பதிவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிறைய பேர்கிட்ட சிலர் வந்து ரெண்டு பாடல் வந்து ஒரே பாடல் வந்து ரெண்டு பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்லாமும் போட்டிருக்காங்க. அதே மாதிரி கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பதிவு தான், புன்னகை மன்னன்லேருந்து என்ன சத்தம் இந்த நேரம் ப்ளே பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மயிலை பட்டாபியும் கேட்டிருக்காரு. அதே மாதிரி சத்யநாராயணன் கோயம்புத்தூர்லேருந்தும் கேட்டிருக்காரு. ரெண்டு பேருடைய பாடலும் அடுத்தடுத்து தான், ரெண்டு பேருடைய பிடிச்ச ஒரே ஒரு பாட்டு அடுத்ததாக அவர் காத்திருக்கு. இணைந்திருப்போம் நேர்லே.

0: சில பாடலை கேட்கும் போதே வந்து அந்த பாடலுடைய விஷுவல் வந்து மனசுக்குள்ளே பொந்து போகும். அந்த மாதிரியான ஒரு பாடல்லாம் புன்னகை மண்டலிருந்து கேட்டு முடித்தோம். அதில் இருக்கக்கூடிய அந்த நிலை, அந்த பாட்டினுடைய சிச்சுவேஷன் வந்து அந்த பாடலுடைய வரிகள் மூலமாகவே புரிஞ்சிக்க முடியும். கவிஞர் அந்தளவுக்கு அழகாக அந்த பாடல் வரிகளை அமைச்சிருப்பார். ஒவ்வொரு வார்த்தைகளும் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப ரசிச்சிருப்பீங்க அப்படின்றது மட்டும் உறுதி. 7:46 ஆகிட்டு இருக்கு, கேட்டுட்ருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி. எஸ், அடுத்ததாக நேர் இணைப்பில் இருக்காங்க, அவங்களுடைய ஃபேவரட் சாங் என்னன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: கூட்டத்துல
0: கோவில் புறா ரொம்ப பிடிக்குமா அந்த பாட்டு? சிரிக்கும் போதே தெரியுது. பிளே பண்ணுப்பா பாட்டு, நான் என்ஜாய் பண்றேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தோணுது. நன்றிமா, நன்றி. ஓகே, திருவற்றியூர் பத்மாவதி வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு கூட்டத்திலே கோவில் புறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. முத்துலிங்கம் வரிகளை இளையராஜாவுடைய சேமிப்பில் வந்துட்டுருக்கு. இணைந்திருப்போம் இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே தூள்.
2: கூட்டத்திலே கோவில் புறா

நின்னிதாத சாச நின்னிக்காக பதனி சகம கூட்டத்திலே கோயில் புறா தித்தகதிமி தளாங்கு தகதிமி தகதித்தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தழு தஜம் தஜம் தஜம் தகிட தகதாம் தத்தகிட தகிட தகிட திருகிட தகிடத்தோம் கடக தகிடத்தோம் தத்தகதிமி தகதிமி தக திருகிடம் திருகிடம் திரு

0: ஓகே, நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதி நோக்கி வந்தாச்சு. நிகழ்ச்சியுடைய நிறைவான பாடலா தூரல் நின்று போச்சு படத்துல இருந்தா பாடல் கேட்க போறோம். இதுக்கு முன்னாடி இந்த சிந்து பைரவி படத்துல இருந்து பாடல் பிளே பண்ணோம்ல, அது யாரோட பாடல்னா ஃபேஸ்புக் மூலமா பாலகிருஷ்ணன் அவருடைய ரெக்வஸ்டா வந்திருந்தது. நிகழ்ச்சியுடைய நிறைவான பாடல் பில்லூர் கோவிந்த் கௌதமன் அவருடைய பாடல் தான், சதா கௌதமனுடைய பாடல் தான் வரப்போது. இந்த பாடலோடு இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ராகுல். மறுபடியும் எல்லாரையும் 9:02 சந்திக்கிறேன். இணைந்திருப்போம் நேர்களே.
1: தானே கொஞ்சியதோ இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்ற

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியாவின் கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையும் ஆதரவும் நாட்டுக்காக உழைப்பதற்கான ஆற்றலை தமக்கு அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக நெதர்லாந்து சென்றுள்ள பிரதமர் ஹேக் நகரில் சிறப்பான அளிக்கப்பட்ட வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசினார். இந்தியா நெதர்லாந்து நட்புறவின் அடையாளமாக ஹேக் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். அங்குள்ள டச் அரசின தலைவர்கள் இந்திய வம்சாவளியினருக்கு தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவுக்கு அவர் நன்றி தெரிவித்தார். நெதர்லாந்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்திய மக்கள் அளித்து வரும் பங்களிப்பை பாராட்டுவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் அண்மையில் மேற்கொண்ட சோதனையில் 182 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருட்களை ஒருபோதும் அனுமதிப்பதில்லை என்ற நாட்டின் உறுதிப்பாட்டை பிரதமரின் நடவடிக்கைகள் வெளிப்படுத்துவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். 14 முதல் 18 வயது வரையிலான மாணவர்களின் பள்ளி இடைநிற்றலை குறைப்பதற்கான நடவடிக்கையை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. இதுகுறித்து மத்திய பள்ளிக்கல்வித்துறை செயலர் திரு சஞ்சய்குமார் தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் இடைநிற்றலை தவிர்க்க தேசிய திறந்தவெளி பள்ளிக்கல்வி நிறுவனம் அளித்த பரிந்துரைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் பேசிய திரு சஞ்சய்குமார், தற்போதுள்ள தரவுகளின் அடிப்படையில் 1ஆம் வகுப்பில் சேரும் 100 மாணவர்களில் 62 பேர் மட்டுமே 12ஆம் வகுப்பு வரை தொடர்வதாக கூறினார். 14 முதல் 18 வயதுக்குட்பட்ட 2 கோடிக்கும் மேற்பட்டோர் பள்ளிக்கல்வியை தொடராமல் இடைநின்று விடுவதாகவும் அவர் தெரிவித்தார். பொருளாதார சூழ்நிலை, குடும்ப பொறுப்புணர்வு, வாழ்வாதாரம் போன்ற பிரச்சினைகளால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். பள்ளிக்கல்வி இடைநிற்றலை முற்றிலுமாக தவிர்ப்பதற்குரிய முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திரு சஞ்சய்குமார் தெரிவித்தார். தமிழகத்தில் தாவேக அமைச்சரவையில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கான துறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு விஜய் பொது நிர்வாகம், உள்துறை மற்றும் காவல்துறை பொறுப்புகளை தம் வசம் வைத்துள்ளார். நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறை, மகளிர் இளைஞர் நலன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையும் முதலமைச்சருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை திரு ஆனந்துக்கும், பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை திரு ஆதவ் அர்ஜுனாவுக்கும், மக்கள் நல்வாழ்வுத்துறை டாக்டர் அருண்ராஜுக்கும், நிதித்துறை திரு கே ஏ செங்கோட்டையனுக்கும், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை திரு வெங்கடரமணனுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. மின்சாரம் மற்றும் சட்டத்துறை திரு நிர்மல்குமாருக்கும், பள்ளிக்கல்வித்துறை திரு ராஜ்மோகனுக்கும், கனிம வளத்துறை டாக்டர் டி கே பிரபுவுக்கும், தொழில்துறை செல்வி கீர்த்தனாவுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு விஜய் பரிந்துரையின் பேரில் மாநில அமைச்சர்களுக்கான துறைகளுக்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் ஒப்புதல் அளித்திருப்பதாக மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி ராஜா வலியுறுத்தியுள்ளார். திருவாரூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விலை உயர்வு பொதுமக்களை பெருமளவு பாதிக்கும் என்று தெரிவித்தார். நாட்டில் வேலையில்லா பிரச்சினை அதிகரித்து வருவதாகவும் இதனால் இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசு ஏற்கனவே உள்ள மக்கள் நலத்திட்டங்களுடன் புதிய திட்டங்களையும் செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு டி ராஜா கேட்டுக்கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள வேண்டுகோளின்படி தமிழக

ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் தமக்கு வழங்கப்பட்டிருந்த காவல்துறை பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளார். இதுவரை ஆளுநர் 10 காவல்துறை பாதுகாப்பு வாகனங்களை பயன்படுத்தி வந்ததாகவும் தற்போது 4 வாகனங்கள் மட்டும் போதுமானது என ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளதாகவும் மக்கள் மாளிகை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெங்களூரு சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா சாகேத் மைனேனி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் பீட்டர் பார், கஜகஸ்தானின் கிரிகோரி லோமக்கின் இணையை வென்றது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 19-21, 22-20, 21-16 என்ற செட் கணக்கில் மலேசிய இணையை வென்றது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சஞ்சனா வெண்கலப் பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 77 கிலோ எடை பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் கொல்கத்தா அணி சற்றுமுன் வரை 5.2 ஓவரில் 1 விக்கெட் இழப்புக்கு 49 ரன் எடுத்துள்ளது. கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே. நேரம் சரியா 9:16 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ் வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4.
2: ரெயின்போ ராகங்கள்.

1990 காலகட்டங்களில் வெளியான இனிமையான பாடல்கள் தான் அடுத்த ஒரு மணி நேரம் கேட்டு ரசிக்க போகிறோம். இந்த இரவு பொழுது வந்து ரம்யமாக வந்து துவங்க போகிறோம் அப்படின்னே சொல்லலாம். பாடல்கள் எல்லாருடைய மனதுக்கும் எப்பயும் நெருக்கமானது. சிலருக்கு வந்து சில விதமான உணர்வுகளையும் சில விதமான பழைய நினைவுகளையும் மீட்டு தரக்கூடிய விதத்தில் இந்த பாடல்கள் வந்து இருக்கும். நேஷுடைய முதல் பாடலாக சிறைச்சாலை திரைப்படத்தில் இருந்தால் பாடல் கேட்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா இருவரும் இணைந்து பாடியிருக்காங்க. இளையராஜாவுடைய இசையமைப்பில் சிறைச்சாலையிலிருந்து பாடல் இதுவும்

சேலை நெய்வின் கண்ணி அந்த ஒரு பர்டிகுலர் லைனை வந்து பாடும்போது ரொம்ப அழகாக பாடியிருப்பார். அந்த கண்ணி அப்படின்ற வார்த்தையும் ரொம்ப அழகாக இருந்திருக்கும் அந்த பாடலில். 9:22 ஆகிட்டு கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள். எஸ் அடுத்த பாடலாக ஹரிஹரன் அண்ட் சித்ராவுடைய வாய்ஸில் வைரமுத்து வரிகளில் ஏஆர் ரஹ்மானுடைய சேமிப்பில் லவ் பேர்ட்ஸ் படத்தில் இருந்தால் பாடல் வரப்போது இணைந்திருப்போம். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்ருக்கீங்க. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி இனிமையான பாடல்களுடைய வரிசையில் அடுத்ததாக ஒழிக்கக்கூடிய பாடல் மிஸ்டர் ரோமியோ படத்திலிருந்து தான் அடுத்த பாடல். ஏஆர் ரஹ்மானுடைய இசையமைப்பில் உன்னிமேனன் மற்றும் சொன்னலதா பாடியிருக்காங்க. இணைந்திருப்போம், இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: ரெயின்போ எஃப்எம் 101 புள்ளினால இங்க எல்லாமே தூள்.
1: ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. 9:36 ஆகிட்டு இருக்கு நிகழ்ச்சியுடைய அடுத்த பாட்டா. வாலி வரிகளில் தேவாவுடைய மியூசிக்கில் எஸ்என் சுரேந்தர், ஸ்வர்லதா மற்றும் குழுவினர் எல்லாருமே சேர்ந்து பாடின பாடல், ஒரு அஸ்தலான பாடல், தேவா படத்திலிருந்து வர காத்திருக்கு. இணைந்திருப்போம் நேரில். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: Rainbow FM നൂറ്റി ഒന്ന് പൊലിനാല് ഇങ്ങെല്ലാം ഇതുല
1: ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க உங்கள் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4. அடுத்ததாக வரக்கூடிய பாடல் அவை சண்முகி படத்திலிருந்து கமலஹாசன் மற்றும் சுஜாதா ரெண்டு பேருமே சேர்ந்து பாடியிருக்காங்க. வாலி வரிகளில் தேவாவுடைய இசையமைப்பில் இணைந்திருப்போம். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே செமதுள்ளு.

அமைஷன்முகில் அந்த பாடல் கேட்கும்போது அந்த பாடலில் மூழ்கிட்டும் போது அது கமல் அவர்கள் பாடினாரா அப்படின்றதே வந்து நமக்கு தெரியாத அளவுக்கு இருக்கும். ஏன்னா ஒரு பெண்ணுடைய குரல் மாதிரி அவருடைய குரலை வந்து பாவித்து ரொம்ப அழகாக பாடியிருப்பார். அந்த பாடல் முழுக்க சுஜாதா அவர்களும் ரொம்ப அழகாக இணைந்து பாடியிருப்பாங்க இந்த ஒரு பாடலை. எல்லாருக்கும் அந்த பழைய நினைவுகள் எல்லாமே வந்து போயிருக்கும்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் இந்தியன் படத்துக்காக வரப்போது வாலி வரிகளில் ஸ்வரலதா மற்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்காங்க. ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையமைப்பில் பாடல் இதுவும்

கனலில் பனியாய் கரைவோமா, கரைந்தே கவிதை வரைவோமா, சுட்டியே கண்ணுக்குட்டியே, என்ன அழகாக வந்து கொஞ்சி கொஞ்சி பாடலுடைய வரிகளை வந்து அமைச்சிருப்பார் வாலி அவர்கள். அதை தொடர்ந்து அந்த பாடகி பாடும்போது, உனையும் இணையும் புனைவோமா, உலகப்படமாய் தருவோமா, ஹஜ்ஜிமா செல்ல புஜ்ஜிமா, ரொம்ப செல்ல கொஞ்சல்களோடு அந்த ஒரு பாடல் இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் அதை ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதி நோக்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பயணப்பட்டுருக்கும். நிகழ்ச்சியுடைய நிறைவான பாடலாக பூவே உனக்காக திரைப்படத்திலிருந்து ஜெயச்சந்திரன் மற்றும் சுஜாதா இருவரும் இணைந்து பாடிய பாடல், பழனி பாரதி வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமாருடைய இசையமைப்பாளர் காத்திருக்கு. இந்த பாடலுக்கு அப்புறமா உங்களை 10:02 சந்திக்க காத்திருக்கேன். இணைந்திருப்போம் நேர்களே.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய இரவு வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4.
2: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்.
1: ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியுடைய முதல் பாடலா பிபி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசிலாவுடைய குரலில் ஒரு அழகான ஒரு பாடலர் காத்திருக்கு. இணைந்திருப்போம் நேர்களே.

ஒலித்த அந்த பாடல் எல்லாருக்குமே ரொம்ப நெருக்கமான ஒரு பாடலாக இருந்திருக்கும், பிடித்தமான பாடலாக இருந்திருக்கும்ன்ற நம்பிக்கையோடு அடுத்த ஒரு பாடலை நோக்கி பயணிக்கலாம். பிபி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசீலாவுடைய குரலில் எஸ் எம் சுப்பையா நாயுடு அவருடைய இசையமைப்பில் உருவான பாடல் திருடாதே திரைப்படத்திலிருந்து பாடல் இதுவும்.

காலங்கள் பல கடந்தும் நம்முடைய நெஞ்சங்களில் நீக்கமற நிறைந்திருக்கக்கூடிய பாடல்களில் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்து அளிக்கக்கூடிய பாடல் பி சுசீலா குரலில் கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் உருவான பாடல் பாசமலர் திரைப்படத்திலிருந்து இதோ.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: பத்து மணி 17 நிமிடங்கள் ஆயிட்டு இருக்கு, கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள். இனிமையான பாடல்களுடைய வரிசையில் அடுத்ததாக ஒழிக்கக்கூடிய பாடல் இன்றைக்கும் பலராலும் வந்து எப்போதுமே நினைத்து நினைத்து பார்க்கக்கூடிய அல்லது சொல்லி சொல்லி சந்தோஷப்படக்கூடிய ஒரு பாடலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் அப்படின்னு நிறைய நேரங்களில் நம்ம நினைப்போம். பட் நம்முடைய கருத்துக்களை வந்து மற்றவங்க கிட்ட திணிக்க முடியும், மன முடியாது. இருந்தாலும் நம்மளுடைய எண்ணங்கள் சிலருக்கு அப்படி தானே இருக்கும். பாலும் பழமும் படத்தில் தான் அடுத்த பாடல். டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசிலாவுடைய குரலில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் பாடல் இதோ. இணைந்திருப்போம் இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

ரெயின்போ ராகங்கள் இனிமையாக கேட்டுட்ருக்கோம். ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த ஒரு பாடலாக நிச்சய தாம்பூலம் படத்தில் இருந்த பாடலை கேட்க போகிறோம். பி சுசிலாவுடைய குரலில் கண்ணதாசன் வரிகள், அசுநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் மற்றும் ஒரு இனிமையான ஒரு பாடல். இணைந்திருப்போம் நேரில்.

0: அமைதோள்.
1: ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, உங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலா குடும்பம் திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியவர் பி. சுசிலா.

கல்யாணமானவரே சௌக்கியமா இந்த பாடல வரிகளை கேட்கும்போது எத்தனை பேர் வந்து சௌக்கியம் அப்படின்னு சொல்லுவீங்கன்றது தெரியல. இருந்தாலும் ஒரு இனிமையான பாடலை கேட்டு முடித்தோம். அரபு நாட்டு அழகி படத்தில் இருந்து அடுத்த ஒரு பாடலார காத்திருக்கு. குயிலனுடைய வரிகளில் விஜயபாஸ்கருடைய இசையமைப்பில் ஏஎம் ராஜா மற்றும் பி சுசிலா இருவரும் இணைந்து பாடிய பாடல். இணைந்திருப்போம். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: இது வந்து பொதுநாடு, இங்க எல்லாமே சமதுளு.
1: இனிமையான இந்த இரவு பொழுதுல கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரீவைண்ட். அருமையான பாடல்கள் தொகுப்பில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் பி சுசிலாவுடைய குரலில் விஸ்வநாத ராமமூர்த்தி இசையமைப்பில் மனப்பந்தல் திரைப்படத்தில் வந்து பாடல் இது.

10:39 நிமிடங்கள் ஆகிட்டு இருக்கு. கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரீவை நிகழ்ச்சி. காலங்கள் பல கடந்தாலும் நம்முடைய நெஞ்சங்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய பாடல்களை கேட்டுட்டு வரோம். அடுத்ததாக ஒழிக்கக்கூடிய பாடலுக்கான வயது 60 வயது அப்படின்னு சொன்னால் யாராலாவது ஏற்றுக்க முடியுமா அப்படின்னா ரொம்ப சந்தேகம்தான். ஏன்னா இன்றளவும் வந்து ரொம்ப இளமையாக இருக்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்கும், நம்முடைய செவிகளுக்கு இனிமையாக வந்து ரசிக்கும்படியான ஒரு விதத்தில் அமைந்திருக்கும் கண்ணதாசன் வரிகளில் அமைந்த இந்த பாடல். பி சுசீலாவுடைய குரலில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் உருவான பாடல் பாக்யலட்சுமி திரைப்படத்திலிருந்து இதோ இணைந்திருப்போம். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: ரெயின்போ ரிமைன் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. உங்கள் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் பி சுசிலாவுடைய குரலில் அக்பர் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

நேஷுடைய அடுத்த பாடலா மருதகாசி வரிகளில் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் மற்றும் பி சுசிலா இருவரும் இணைந்து பாடிய பாடல் கே வி மகாதேவன் இசையில்.

நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலா குமார ராஜா திரைப்படத்தில் தான் பாடலாக இருக்காதிருக்கு. ஜமுனாரணி குரலில் டிஆர் பாப்பாவுடைய இசைப்பிப்பில் உருவான பாடல். இந்த பாடலோடு இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ராகுல். இந்த இரவு பொழுது இனிமையான இரவாக அமைய நல்வாழ்த்துக்கள்.

0: merengue e frutti in culinale in chi è la messa madule.
1: அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது.

0: மனசு மயங்கும்
1: மனசு மயங்கும்
2: திசையெட்டும் இசையை

அசைவோட வைக்கும் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 இனிமையான இரவு பொழுதில் இதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன். சுசீலாவின் குரலில் ஆட்டுக்கார அலமேலு படத்திலிருந்து சங்கர் கணேஷ் இசையில் பாடல்.

காலங்களையும் கடந்து நிற்கும் காவிய பாடல்களின் தொகுப்பில் இருக்கிறோம். மனசு கிறங்கும் அன்னக்கிளி படத்திலிருந்து அந்த பாடலை ரசித்தோம். ஆகாஷ்வாணியில் அடுத்ததாக வலம் வருவது வாணி ஜெயராம், எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்காங்க. கண்ணதாசனின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பொல்லாதவன்.

இனிக்க இனிக்க பாடல்கள், இரவு நேர தேடல்கள், இணைந்திருக்கிறோம் மனசு மயங்கும். அன்புக்கு நான் அடிமை படத்திலிருந்து பாடலை ரசித்த இந்த நேரம் 11:19. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். சங்கர் கணேஷ் இசையில் நீயா.

காற்றும் கிறங்கும் மனசு மயங்கும் விவத்பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும் கிழக்கே போகும் ரயில் படத்திலிருந்து பாடலை கேட்டும் அதனைத் தொடர்ந்து தீபம்

பதினாறு வயது நிலை படத்திலிருந்து பாடல் கேட்டோம். 11:40 நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் உமாரமணன், இளையராஜா, சாய்பாபா இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. கங்கை அமரன் வரிகளில் இளையராஜாவின் இசையில் பகவதிபுரம் ரயில்வே கேட்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் இருக்கோம். இளமை ஊஞ்சலாடுகிறது சிகப்பு ரோஜாக்கள் படத்திலிருந்து அடுத்தடுத்து பாடல்கள். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு. காற்றோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன்.

0: இந்த புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: காற்றின் மொழி.

அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குறைவு, அதே கனிவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டில் ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

மரப்பட்டை போல பயிரத்தோடு கட்டு போல முன்னும் பின்னும் மின்னுதங்க வீட்டு பொண்ணு உங்க நாட்டு பொண்ணு பாலை மரப்பட்டை போல பயிரத்தோடு கட்டு போல முன்னும் பின்னும் மின்னுதங்க வீட்டு பொண்ணு உங்க நாட்டு பொண்ணு பழுத்த பாக்கு நிறத்திலே பொண்ணு இருக்கு அதை பார்க்க உனக்கு

காட்டில் விழுந்து குளிச்ச போது ஐர மீன் கடிச்ச போது கூச்சல் போட்டு அழுத்ததென்ன வள்ளியம்மா, கைய கொடுத்த போது இழுத்ததென்ன கள்ளியம்மா.

மோகம் பிறந்ததம்மா முந்தானாள் பார்க்கையிலே, நேசம் பிறந்ததம்மா நேற்று நீ நடக்கையிலே, ஏக்கம் பிறந்ததம்மா இன்று நீ சிரிக்கையிலே, இன்பம் பிறக்கும் அம்மா நாளை இந்த வேளையிலே. ஒரு நாள் கூத்துக்கு நீ

0: வெளி தேசத்தை மோசத்தை பொய்யாக்க வந்தான்.
1: கம்பு சண்டை பம்பு சண்டை கத்தி சண்டை குத்து சண்டை போட்டான் தனியாக. பத்து பேரு மத்தியிலே ஒத்தனாக சுற்றி வந்து ஜெயிச்சாம் முடிவாக. ஒரு நாய் கூத்துக்கு நீ செய்யப்பட்ட

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

ஏ கலக்குறா கலக்குறா கலர் என்ன கலக்குறா கல கலரா ட்ரெஸ் போட்டு கலர் என்ன கலக்குறா கலக்குறா கலக்குறா கலர் என்ன கலக்குறா கல கலரா ட்ரெஸ் போட்டு கலர் என்ன கலக்குறா.

கலக்கின காதலியே பதில சொல்லிடமா. கலக்குறா கலக்குறா கலரி என்ன கலக்குறா, கலக்கலரா ட்ரெஸ் போட்டு கலரி என்ன கலக்குற.

சொல்ற மறையில் எத்தனை கட்டையில் ரத்தன சுதியில் எட்டு கட்டு பாட்டு ஒண்ணு பாட தும்மா சக்கர கட்டி தரையில கால் பட்டாம பம்பரம் போல ஒண்ணு எசுத்தி ஆட்டம் ஒண்ணு போடட்டுமா மாமம் புத்தமான குட்டி இத்தர மாசம் இத்தர மறந்து பத்தி நீ உனக்கு பாட்டம் படிக்க உத்தரவு போட்டுட்டுமா உன்ன மறந்து சம்மதம் சொன்னா ஜாம விலையில சந்ததி இல்லாம சந்திக்க வருவேன் சத்தமா சொல்ல வேணா யாட காட்டுமா அடி அத்த பெத்த வில மேல திருச்சிடி வைக்க மறந்தது கண்ணை திறந்துடு என்ன நினைச்சிடு ஒன்னும் மறந்தது திரையெடுக்கும் மதுர வீரனா கலக்குறா கலக்குறா கலர் என்ன கலக்குறா கல கலரா ட்ரெஸ் போட்டு கலர் என்ன கலக்குறா ஏ காஞ்ச உதட்டு சாயம் பூச்சி காத

0: பொங்கும் மங்களம். இன்றைய நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு பி முத்துகிருஷ்ணன் அவர்களின் நாகஸ்வரி இசை கேட்கலாம்.
1: மாம்பலம் எம் கே எஸ் சண்முகம் அவர்கள் தவில்.
0: முதலில் கம் கணபதி, ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம், ஹம்சத்வனி ராகம், ஆதிதாளம், திஸ்ரண.

செங்கல்பட்டு வி முத்துகிருஷ்ணன் அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து வாசுதேவயனி, தியாகராஜர் கீர்த்தனை, கல்யாணி ராகம், ஆதி தாளம்.

0: ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4
1: அருள்மணி மாலை.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை செங்கல்பட்டு பி முத்துகிருஷ்ணன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். மாம்பலம் எம் கே எஸ் சண்முகம் அவர்கள் தபல்.

அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாம்பே சகோதரிகள் பாடிய ஸ்ரீ துர்கா ஸ்தோத்திரம்.